0: கர்த்தர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி இவஞ்சலி சிஸ்டர், கர்த்தர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். தொகுத்து வழங்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரியை கொண்டு வந்து தொகுத்து வழங்கும்படியாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் வா சிஸ்டர் ரஞ்சினி.
1: Praise the Lord, Sister Subha.
0: பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
1: Thank you. இப்பொழுது நாங்கள் இதை தொடர்ந்து சிஸ்டர் பிருந்தா அவர்களை அழைக்கப் போகிறோம். அவர் கலையத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் பிருந்தா.
2: பிரைஸ்
1: தி லார்ட் சிஸ்டர், வாருங்கள். நாங்களும் ஆவலோடு இருக்கிறோம். உங்களோட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை எங்களுடன் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
2: Amen. Thank you, Lord. And the rain and rain and rain and rain and rain and rain and rain and rain and rain and rain and rain. யெகோவா தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. போதுமானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். புதுமைகளை செய்கிறவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை நாயகரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்ஷடாய் தெய்வமே நன்றி, நன்றி. சகலத்தையும் வார்த்தையினாலே உருவாக்கினவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரையும் மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேற்றர வாழனையும் மை துதிக்கிறோம். எங்கள் ஆத்தும நேசரையும் மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆத்தும மணாளரையும் மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரையும் மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை பரிசுத்தமாய் மாற்றினீரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சிந்தின ரத்தத்தினாலே எங்களை விடுதலை செய்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை மறவாதவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஜீவனை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசி பார்க்க, உம்முடைய வல்லமையை ருசி பார்க்க எங்கள் கிருபை செய்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்பா. ஆண்டவரே ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்டோம் என்று இல்லாத படிக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் ஒரு படி உமை அறியவும், இன்னும் உலகத்துல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க உதவி செய்யும்படியா கேட்கிறோம். சரண்டர் எவ்ரிதிங் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஓ டாடிகா, டாடிகா. இதோ இந்த வேலையிலப்பா இதோ இதை கேட்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே ஆண்டவரே இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை மூடி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே எங்களுக்கு அதை நல்ல பலனை கொடுக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ இந்த வார்த்தைகளை நாங்க உண்டு பலன் பெற்றோம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு தேவ பலன் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஆண்டவர் சுகமளிக்கிறவராய் நாம் அவருடைய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதுவரை நாம் ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை தருகிறவர், அவர் நம்மளுக்கு எவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார், சர்வ வல்லவர், பாவத்தை போக்குனவர், நம்மளுக்கு ரட்சிப்பை தந்தவர், இது எல்லாவற்றிலும் நம்மளுக்கு பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தாலும் கூட அவருடைய ஒரு பண்பு நலமான இந்த சுகப்படுத்துதல், வியாதியிலிருந்து நம்மளை நீக்கி போட்டார் என்கிற அந்த தெய்வீக சுகத்தை நாம் எப்படி பற்றி கொள்வது, வியாதி நம்முடைய சரீரத்திலே வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், இந்த வியாதி எதனால நம்முடைய சரீரத்துக்கு வருகிறது, அப்படியே இந்த வியாதி வந்தாலும் கூட இந்த வியாதியிலிருந்து நாம் எப்படி விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு முன்பதாக நான் இந்த சங்கீதம் 16 வாசித்து விட்டு நான் உங்களுக்காக நான் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நாம் பேசலாம். அல்லேலூயா. சங்கீதம் 16. தாவீது எழுதின மித்தாம் என்னும் பொற்பணத்து கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவாரீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்த வான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடேர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் திருவச்சனமே நாம் இந்த ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த பகுதியில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம் தேவனை நம்ம எந்த நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை நம்ம வைத்திருக்கிறபடினால நம்ம அசைக்கப்படுவது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற நம்ம ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிற பொழுது அவர் நம்முடைய வலது வாரிசத்துல இருப்பார். நம்ம அவருக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா கூட அங்கே அவர் நம்ம முன்னிலை படுத்தலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. நம் வாழ்க்கையில அசைவுகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி அவர் மக்கும் நம்ம முதன்மை கொடுக்கிற பொழுது அவர் நம்முடைய வலது பாரசத்துல இருப்பார். நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. அப்ப நம்ம ஏன் இன்றைய நாட்கள்ல அசைக்கப்படுகிறோம்? இன்றும் நாம் வேதங்களை வாசிக்கிறோம், நம்ம சபைகளுக்கு நம்ம போகிறோம், மீட்டிங்கள் நடந்தா நம்ம போகிறோம், தேவ ஊழியக்காரர்கள் வந்தா அவர்களை நாம் மரியாதை செலுத்துகிறோம், நம்முடைய கையின் பிரயாசத்தை கொடுக்கவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம பண்றோம். ஓடி ஓடி நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் கூட நம்ம இது எல்லாம் நம்ம வந்து செய்யறோம். ஆனா செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன அந்த செழிப்பு இல்லையே, கர்த்தர் சொன்ன அந்த சமாதானம் இல்லையே. கர்த்தர் எல்லா காரியத்திலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வருகிற பிரச்சனைகளோ பாடுகளோ நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அனு தினமும் சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கு பில்லிங் கட்டுறது, பினான்சியல் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் பாடே நம்மளுக்கு போய்கிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பாடு என்னன்னா, இந்த உலக காரியம், இந்த சிலுவை ஞானத்தை நாம் சொல்லுகிற பொழுது அங்கே அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நகைப்பார்கள். அல்லது இந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது நம்மளுக்கு பாடுகள் உண்டாகும். இதுதான் பாடுகள். ஆனா இன்றைக்கு நம்ம இந்த வியாதி ஒரு பாடு, வறுமை ஒரு பாடு, எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு அனுபவித்திருக்கிறார். இது பாடு பாடு என்று சொல்லிதான் நம்ம வந்து நினைக்கிறோம். இன்றைக்கு இந்த கண்ணோட்டத்தை தயவாய் நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யாம இருக்கவே முடியாது. ஆனா அந்த அந்த அந்த டிரான்சிஷன் பீரியட்ல கர்த்தர் நம்மளை கைவிடுவாரா? நிச்சயம் கைவிட மாட்டார். ஆனா நம்மளை நடத்தி சொல்வார், நம்மளை மாற்றி அவருடைய வழிக்கு, அவர் நம்ம போற வழிக்கு இது வந்து தவறான வழி என்று சொல்லி அதுல இருந்து திருப்பி இந்த ஆத்மாவுக்கு நன்மை பயக்கும்படியா, இந்த ஆத்மாவில ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம போறது இல்ல, நம்ம எடுக்கிற முடிவு, அல்லது நாம் சில பேரை நாம் நம்பி நம்பி நம்ம எடுக்கிற காரியங்கள், தேவன் என்ன பண்ணுவாரு? இல்லம்மா இப்படி இல்ல, நீ இந்த என்ன நம்பி இந்த காரியத்தை செய், என்ன முதன்மை படுத்து, அப்ப என்ன பண்ணுவாரு? அந்த காரியத்தை நம்மளுக்கு சொல்லும் பொழுது, நம்முடைய காதுகள் திறந்திருக்கிற பொழுது நம்மளுக்கு அதனுடைய பலனை நம்மளால ருசித்து கொள்ள முடியும். நாம் இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரோடு கூட எழுந்தவர்கள் உண்டானால் பூமிக்கு மேலானவைகளை நம்ம தேடாம நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ளானவைகளையே நம்ம தேடணும், நாடணும்னு பார்த்தோம். அதுல முதன்மையாக நாம் நாம அதுல அதுல வந்து நம்ம பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டவர்களா இருக்கணும். முதலாவது நம்மள முதல் வந்து நம்ம சுயநலப் பிரியரா இல்லாமல் முதல்ல நம்மளுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கணும். நம்மளுக்குள்ள தேவன் இருக்கிறார், அப்பதான் வந்து

நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும், நம்ம போய் செய்யணும் அப்படிங்கறது நல்ல காரியம்தான். ஆனா நம்ம என்ன நோக்கத்தோடு கூட அந்த காரியத்தை கடமைக்கு நம்மளை கஷ்டப்பட்டுக்கிட்டு விரக்தியில நம்ம செய்கிறோமா, முழு இருதயத்தோடு செய்கிறோமா? இப்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யறதை விட, கடமைன்னு செய்யறதை விட நம்ம செய்யாம இருக்கிறது உத்தமம். நம்மளுக்கு முழு மனசு இல்லையா, அதை செய்யவே கூடாது. நம்ம சந்தோஷமா செய்யறோமா, இல்ல எனக்கு நான் இல்லாத மத்தியிலையும் என் தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியா ஆண்டவர் நீ உற்சாகப்படுத்துகிறார், நான் அதனால நான் செய்யறேன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நம்ம உள்ளத்துக்குள்ள அழுகுகிட்ட வேற வழி இல்லைன்னா அதான் செஞ்சவன என்ன பண்றது அப்படி என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டே ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, நன்மைய பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், என்னன்னா இவங்க இவ்வளவு நல்லா செய்யறாங்க ஆனா இனியும் இவங்க வாழ்க்கையில இவ்வளவு பாடா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இனியும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது நம்மளுக்கு யாருமே விளக்கி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. நான் ஆனஸ்டா நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வியாதியோட இருக்கிறேங்கிறதுக்காண்டு கடவுள் எனக்கு வந்து எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், இது எல்லாமே பண்றார். இதெல்லாம் நான் வந்து மூடி மறைச்சு நான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லலாம். ஆனா உண்மையா என்ன தெரியுமா, நான் கடவுள் பார்க்கிற அந்த கடவுள் விரும்புகிற எஸ்தரா அவருடைய வல்லமையும் அவரை நான் முதன்மை படுத்தாதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் இன்னும் நான் நினைக்கிற காரியத்துல வெளிப்படல தேவச்சனமே. ஆனா நான் என்றைக்கு எனக்கு நான் இன்னைக்கு இந்த கிட்னி காரியத்துல எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் வேணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், நான் கேட்கல, ஆண்டவரே இது உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய குமாரனை கொடுத்து அவர் எங்களுக்காக மறித்தார், எங்களுடைய பாவங்கத்தினால் வருகிற விளைவுகளாய் வியாதிகள் இருந்தாலும் கூட சாபத்தினாலே வருகிற விளைவுகளா இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே மறித்தார் என்று சொல்லப்படுகிறது, இந்த வியாதியை நீக்கி போட்டார் என்று சொல்லப்படுகிறது, இதோ அவருடைய தழுவலினாலே நாங்கள் குணமானோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஏன் இன்னும் அந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை ஏன் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னும் எனக்கு முதல் ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னொன்னா நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம், ஆண்டவர் செய்வார், இப்படி எத்தனையோ மாறி மாறி இந்த டாக்டர்ஸ் நம்ம கேட்க கேட்க ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏற்றவரையில செய்வாருமா, அவருக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பாரு, அவர் எல்லாருக்கும் சூப்பர் நேச்சுரல் ஃபீலிங் கொடுக்க மாட்டாரு, டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு நீ டிரான்ஸ்பிளான்ட்க்கு போலாம், அதுவும் கடவுள் தானே செய்யறாரு. இப்படி எல்லாம் மாறி மாறி நம்மளுடைய விதைகள் விதைத்து விட்டு அதை போய் நம்ம தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்யாது, அதுல ஒரு மரமோ செடியோ நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நெடுநாளாய் காத்திருக்கும் பொழுது எப்படியாவது ஏதாவது ஒரு பதில் வந்துடாதா என்று திருப்ப திருப்ப என்னைய போட்டு போட்டு அந்த விதைத்த விதையை தேவன் எனக்காக செய்து முடித்தார் என்று ஒரு பக்கம் விசுவாசத்திலே சொல்லுவேன், அடுத்து ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அல்லது இன்னொருத்தவங்க ஒன்னு சொல்லும் பொழுது, இல்ல நீதான் வீம்பு பிடிக்கிற தேவன் நான் செய்ததுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படி என்று என்னை யாராவது சொல்லும் பொழுது அப்படி ஒரு பக்கத்தை வலிக்கும், என்னப்பா நம்மளே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுல இந்த ஜனங்கள் வேற யோகோ போல வந்து வேதனைப்பட்ட பொழுது நம்ம மீது அன்புலதான் சொல்றாங்க, ஆனா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதுக்கு நான் செத்தே போயிடலாமே ஆண்டவரே, ஆண்டவரே நான் இன்னைக்கு எவ்வளவு அற்புதத்தை நான் உங்க இடத்துல இருந்து நான் பெற்றிருக்கிறேன், எவ்வளவு அதிசயத்தை நீங்க செய்வீங்க. நேத்து கூட எனக்கு அப்படி ஒரு காலையில நான் நினைக்கிறேன் ஒரு இது வந்து அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நானு அது ஒருத்தவங்க வச்சிருந்தா பார்த்தேன், இப்ப நான் இங்க சரி நம்மளும் அதை வாங்கணும் அப்படின்னு, அப்ப நான் அது எப்படா அது அது சரி நான் அமேசான்ல தேடுவோம், அது போட்டு தேடுனா கிடைக்க போகுது, சரி நம்ம தேடிட்டு வாங்குவோம்னு சொல்லி. ஆனா ஈவினிங் காலையில இப்படி நான் நினைக்கிறேன், ஈவினிங் போறேன் அங்க ஒருத்தவங்க புதுசா வாங்கி வச்சிருக்காங்க, இப்ப புதுசா வாங்கி வச்சிருக்கீங்க எங்கது எங்க வாங்கினீங்க உடனே, ஒண்ணுமே எங்க வாங்கினீங்க எனக்கு வேணும் அப்படின்னு நான் வாங்கணும்னு நினைச்சேன் கூட சொல்லல, இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு கையில கொடுத்துட்டாங்க புது பாக்ஸ், ஓபன் பண்ணாத புது பாக்ஸ். அல்லேலூயா. சோ ஆண்டவர் இந்த மாதிரி எவ்வளவோ அற்புதங்களை என் வாழ்க்கையில ஒன்றல்ல ரெண்டல்ல அவர் அப்படியே நம்ம நினைச்சுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. ஆனா இந்த ஒரு மேஜர் விஷயத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ரக் ஆயிட்டே இருக்கு, இந்த கிட்னி காரியத்துல எனக்கு வந்து ஒரு இது ஆண்டவர் எனக்கு செய்துட்டார் என்று நான் சொல்லுவதற்கு எனக்கிட்ட

0: ப்ரூஃப் இல்லாம இருக்கு. ஆனா நான் நிச்சயம் நம்புறேன், ஆண்டுடைய தழும்புகளினால இன்னைக்கு இல்ல, அவர் எப்ப மறித்தாரோ அன்றைக்கே நம்மள சுகப்படுத்திட்டார். அப்படிதான் வார்த்தை சொல்லுது. ஆனா இது நம்ம சொல்லுகிறது ஓகே, ஆனா இன்றைக்கு நான் அதை அனுபவிக்கணுமே. நான் இன்னைக்கு இந்த 18 Pro Max காசு கொடுத்து வாங்கியாச்சு, நம்ம எல்லாம் பில் பண்ணியாச்சுன்னு சொல்றோம், ஆனா அந்த ப்ரோமேக்ஸ் என் கையில வராட்டி வாட் இஸ் த யூஸ்? நான் எல்லாம் நான் பே பண்ணியாச்சு, பிளிக்கார்ட்ல இருந்து எல்லாம் பே பண்ணியாச்சு, ஆனா கையில நான் வாங்கல, ஒரு ப்ராடக்ட வாங்கல, பே பண்ணியாச்சு. அப்ப அதை சொல்றத நான் 18 Pro Max நான் ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு வந்துருச்சு, நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன சந்தோஷம்? அந்த போனை வாங்கி நான் யூஸ் பண்ணாதானே எனக்கு சந்தோஷம். அப்போ அதே போல ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே பே பண்ணிட்டாரு, உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படி சொல்ல நல்லாதான் இருக்கு, கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நான் வியாதியோட உட்கார்ந்துருக்கும் பொழுது அது என்ன எனக்கு நன்மையை கொடுத்து விடும்? ஒரு சரீரத்துல நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், பொருளாதாரமோ அல்லது மனுஷங்களோட பிரச்சனையோ, ஆனா அது எல்லாத்தையும் பேசி தீர்த்தரலாம், ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணி என்னவாவது பண்ணிடலாம். ஆனா சரீரத்துலன்னு ஒண்ணு வந்தா அது நீங்க தான் அனுபவிக்கணும். அந்த சரீரத்துல என்ன பேர் உங்களை சுத்தி உங்களை தாளாட்டி பாலாட்டி சீராட்டி என்னதான் உங்களுக்கு பணிவிட பண்ண ஆக்கள் இருந்தாலும், அந்த வலியும் வேதனையும் நீங்க தான் துடிக்கணும் தேவஜனமே. சோ அந்த இதுல அந்த வேதனையில நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கணும்னு நினைச்சாலும், இப்ப நாளாவது வந்து வலி இருக்கும் பொழுது நம்ம ஓகே அந்நிய பாஷையில சொல்லுவோம், சார் நம்மளால உட்காந்து ப்ரே பண்ணதான் முடியல, அட்லீஸ்ட் அந்நிய பாஷையில ப்ரே பண்ணுவோம், ஓகே நம்ம ப்ரே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் கூட டூ மச், அப்படியே ஒண்ணு டக்குன்னு அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். ஒண்ணு திருப்பி அழிக்கும், என்னடா ஸ்டாப் ஆகிறோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா எப்படியாவது தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் வந்து ஆகினேன், ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பலன் இல்லை. அப்படி என்று சொல்லி மறுபடியும் அனல் மூட்டும் பொழுது திருப்பியும் தான், திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும், திருப்பியும் தான், திருப்பியும் அப்பப்பா அப்படின்னு திருப்பியும் தோல்விக்கு போயிடும். ஏன்னா நம்ம ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால வலியோடு இருக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்மளால துதிக்கவே முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாம ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மளால தேவனை துதிக்கவே முடியாது. இந்த சரீரம் உயிரோடு இருக்கும் வரைதான் ஆண்டவரை நம்மளால துதிக்க முடியும். இந்த சரீரத்துல பலன் இருக்கு மட்டும்தான் நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு வைராக்கியத்தோடு நீங்க சொல்லுங்க, இந்த சரீரத்துல பலன், சுக பல ஜீவன் ஆரோக்கியம், சுகபல ஜீவன் ஆரோக்கியம், 24 மணி நேரம் நம்முடைய சிந்தனையிலே நம்ம அவருடைய செட்டையிலிருந்து வளைந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே நாம் கொழுத்த கன்றை போல இருப்போம். நம்முடைய சரீரத்துக்குள்ள வியாதி இருக்க முடியாது, பலவீனம் இருக்க முடியாது, இருக்க கூடாது. அதே நேரத்துல வியாதி இல்லாதவர்கள் இன்றைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு இருக்கிறவங்க இன்னையில இருந்தே நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களை அனல் முட்டி கொள்ளுங்க. உங்களுடைய மூளைக்கு இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த பூமியிலே நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆரோக்கியத்தோடு வாழுவேன், நான் பலத்தோடு இருப்பேன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த தேவ பலத்தோடு இருப்பேன், என்னுடைய தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை உயிர்த்திருந்த வல்லமையினாலே என்னை நிரப்பி இருக்கிறார், அவருடைய சிலுவை மரணம் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகளையே நாம் தியானித்து சங்கீதம் 91 அடிக்கடி நீங்க சொல்லிக்கொள்ளுங்க. அதை விட இன்னொரு ஒரு ஈஸியான பாட்டு என்ன தெரியுமா? தேவன் மீது அன்பாய் இருங்கள், தேவன் தம்மேல் அன்பில் வைத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைய கண்டதே கிடையாது, யாரும் கண்டதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. சோ தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். எப்ப ஒருத்தரும் கண்டதும் இல்ல கேட்டதும் இல்ல, தேவன் தம்மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு. அப்போ இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டியது நம்மளுடைய இதயத்தை பார்த்து, நான் என் தேவன் மீது அன்பாய் இருக்கிறேனா? என் ஆத்தும நேசராய் அவரை நான் வைத்திருக்கிறேனா? என் ஆத்தும மணாளனாய் என் ஆத்துமாவில அவரை முதன்மையாக நான் வைத்திருக்கிறேனா? ப்ரியாரிட்டியா வச்சிருக்கேனா? இல்ல சிஸ்டர் நான் ஊழியம் பண்றேன், நான் வந்து தேவனுக்காக நான் ப்ரே பண்றேன், காலையில ப்ரே பண்றேன், ஈவினிங் ப்ரே பண்றேன், நான் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் வேண்டியதை செய்யறேன், இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தை வச்சிருங்க. நீங்க செய்யறது அதை வச்சிருங்க. இப்போ இன்னைக்கு எல்லாரும் இப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்தானோ, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவேன். இதுங்க சுபா சிஸ்டர் பார்த்தாலும், நான் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படி சொல்லுவேன். ரீட்டா சிஸ்டர் பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவேன், லெஸ்பியனா பார்த்தா சொல்லுவேன், மகேந்திரனையா பார்த்தா சொல்லுவேன், இவங்க தௌலி சிஸ்டர் பார்த்தாலும் நான் தான் நான் சொல்லுவேன், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இவங்க எல்லாரும் பக்கத்துலயும் என் மகளை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. என் மகளை நான் அந்த இடத்துல நிற்கும் பொழுது என்னுடைய உள்ள எப்படி இருக்கும், மகளையும் நான் நேசிக்கிறேன், ஆனா உங்களையும் நான் நேசிக்கிறேன், ஆனா உங்க எல்லாரையும் விட என் மகளை நேசிக்கிறதற்குமே அதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு கனெக்ஷன், ஒரு ப்ரியாரிட்டி, என் பிள்ளை, என் ரத்தம், என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை அப்படி என்று சொல்லி எனக்குள்ள ஒரு இணைப்பு, எனக்குள்ள ஒரு ப்ரியாரிட்டி. எல்லா சொந்தங்கள் இருந்தாலும் என் பிள்ளைக்கு, இதே வந்து குடும்பத்தோட இருக்கிறவங்கன்னா என் கணவன், என் பிள்ளை அப்படி என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தை அவங்க எப்படி ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. எல்லாரும் மேலேயும் அன்பு இருக்கு இல்லைன்னு இல்லை, உங்க மேலேயும் அன்பு இருக்கு எனக்கு, ஆனா என் குடும்பத்து மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அன்பு இருக்கு இல்லையா. சோ அதே போல இன்றைக்கு நீங்க தேவனுக்காக நான் அதை செய்றேன் இதை செய்றேன் எல்லாம் செய்வீங்க, ஆனா தேவனை முதன்மை படுத்துறீங்களா, அதுதான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது என் மகளா இருந்தானா, புருஷனா இருந்தானா, ஃப்ரெண்டா இருந்தானா, யாரா இருந்தானா, சொல்லுவதற்கு வெட்கமே இல்லை. நீங்கள் என் தேவனுக்கு பிறகுதான் நீங்க அது குடும்பம், நீங்க உங்களுக்கு என்னதான் அவங்க கொடுத்திருந்தாலும் என்னதான் செய்திருந்தாலும் நாம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னது வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. சோ அதனால நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா, பூரிக்குது. அதனால என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் என்னுடைய இருதயம் பூரிக்கல, ஏன் இன்னைக்கு ஏன் அவங்க என்னை ஹர்ட் பண்ணது, எனக்கு வலிக்குது, ஏன் நான் நினைச்சது நடக்கல, என் தேவ வார்த்தையின்படியே நான் ஒன்றை நம்புகிற பொழுது ஏதை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கேன், இன்னும் என்னுடைய சுயத்துல நான் எங்க தேவன் சொல்லுகிற வழியில ஓடாம நான் எங்கிட்டு தனியா நானா ஓடிக்கொண்டு இருக்கிறேன். தேவன் வருகிறார் என்று சொல்லி அவரையும் நான் இழுத்து கொண்டு நான் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ என்று சொல்லி இன்றைக்கு உங்களையே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க. ஆண்டவரிடத்துல நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நானும் உங்களோடு கூட எம்பா ஆண்டவர் ஒரு மாற்றத்தை செய்தே ஆக வேண்டும். இப்படி நாம் பேசிக்கிட்டே மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்பா இன்னைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வல்லமையை நான் ருசி பார்க்கணும்ப்பா. அப்பா இது நானா வந்து நான் வீம்பு பண்ணலப்பா. அப்பா நீங்க சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய குமாரனை கொடுத்து அவருடைய மரணத்துல ஆண்டவரே இதோ எங்களுக்கு நீங்க ஜீவனை வைத்தீங்கன்னு சொன்னீங்களப்பா. அப்பா நான் இதை மட்டும்தான்ப்பா நம்புறேன். அப்பா இன்னைக்கு நீ மன்னிங்க என்று சொல்லுவோமா. அப்பா எங்களுடைய சுய ஞானத்துல, அப்பா என்னுடைய சுய புத்தியில எனக்கு இதுதான் சரி என்று சொல்லி நான் செய்த காரியங்களை என்ன மன்னிங்கப்பா. அப்பா என்னுடைய சுய பலத்தினால நான் போராடி போராடி, ஆண்டவரே சுய நீதியினால நான் போராடி போராடி, அப்பா நான் உங்களுடைய சத்தியத்தையே விட்டு வழி விலகி போறவளாகவும், ஆண்டவரே உங்க சத்தியத்து மீது ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் உண்டாகுதுப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகுத, அப்பா எனக்கும் ஆண்டவரே எவன் ஆண்டவரே உங்களுடைய அவிசுவாசத்தை உண்டாக்கு அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறதே. அப்பா உங்களுக்கு இந்த அவிசுவாசத்தை உண்டாக்குகிற கிரியைகளை என்னுடைய சிந்தனையில இல்லாதபடிக்கு எடுத்து போடுங்கப்பா. அப்பா நான் உங்க வார்த்தையை மட்டும் நம்புறப்பா. அப்பா நான் உங்களை முதன்மைப்படுத்தாத மன்னிங்கப்பா. அப்பா நீங்க வியாதியிலிருந்து விலக்கி போட்டவரப்பா. அப்பா என்னுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா வியாதிக்காகவும் நீங்க மரித்தீங்க என்ற வார்த்தை சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு அப்பா இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு போயே ஆகணும் டாடிகா டாடிகா. ஏன்னா நீங்க அப்பா ஆண்டவரே இயேசுடைய ரத்தத்தினாலே அவருடைய சரீரத்தினாலே நீர் என்னை மீட்டெடுத்து இருக்கிறீரே. இந்த சத்தியத்தை நான் அறிந்தவளாய் வருகிறேன். அப்பா இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. அது கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், லங்ஸ்ல பிரச்சனையா இருக்கட்டும், ஹார்ட் ஃபெயிலியரா இருக்கட்டும் ஆண்டவரே, சிஸ்டா இருக்கட்டும், ஃபைப்ராய்டா இருக்கட்டும், வாட் எவர் த கண்டிஷன் தாடிகா தாடிகா. இன்றைக்கு யார் யார் என்னோடு கூட அறிக்கையிட்டு மனம் திரும்பி உங்களுடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அப்பா நாங்க ஆண்டவரே இது வரைக்கும் ஆண்டவரே இதெல்லாம் சரின்னு சொல்லிதாப்பா நாங்க சில காரியங்களை நாங்க செய்தோம் ஆண்டவரே, அது உம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இதோ அது உம்முடைய பார்வையில அது தப்பாகவும் உம்ம வேதனைப்படுத்துகிற காரியமாகவும் இருந்திருக்கிறது என்று நாங்கள் இன்று நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம்ப்பா. அப்பா இன்றைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா உங்களுடைய வல்லமையை விட இந்த வழியோ இந்த அருவறுப்பான சிந்தனைகளோ ஆண்டவரே கசப்போ கோபங்களோ வீண் வைராக்கியமோ எதுவுமே முக்கியம் இல்லை டாடிகா. டாடிகா இனிமே நீங்களும் நானும் மட்டும்தான்ப்பா உலகம் ஆண்டவரே. நீ என அதுக்கப்புறம் தான்ப்பா ஆண்டவரே மற்ற எந்த உறவும் டாடிகா. டாடிகா நீங்க குடும்ப உறவுகள் நீங்க கொடுத்ததப்பா, அது பிள்ளையோ புருஷனோ வேலையோ எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு அப்புறம் தான்ப்பா. அப்பா இந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவரே எப்பொழுது பார்த்தாலும் ஐயோ குடும்பம் ஆண்டவரே புருஷன் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வேலை பணம் ஆண்டவரே இல்லாதவர்களை குறித்தே கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே இந்த பிரெயின்ல ஓடுகிற இந்த சிந்தனைகளை நீங்க வேறெடுத்து போடுங்கப்பா. அப்பா உங்களை முதன்மைப்படுத்தும் பொழுது இதோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பொழுது மற்ற எல்லாவற்றையும் நீ கூட்டி தருகிறவரா இருக்கிறீரே. அப்பா நாங்க இன்றையிலிருந்து அழுத நாட்கள் போதும், எங்கள் சரீரத்தின் சுகத்துக்காக அழுத நாட்கள் போதும், இது எல்லாம் கிடைக்காததை போல எப்பொழுது நடக்கும் என்று விரக்தியோடு வேதனைப்பட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு எங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குகிற காரியங்கள் வெறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கும் எங்கள் மாம்சம் நம்பிக்கையோட இருக்கட்டும் ஆண்டவரே. அரங்கலோ ஆண்டவரே இதோ நம்பிக்கையோட அரங்கலோடு ஆண்டவரே சிறைகளை நம்பிக்கையோடு திரும்புங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கே ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் போகத்தக்கதாய் ஆண்டவரே. இதுவரை அழுது புலம்பி வேதனை எப்பொழுது நடக்கும் எப்பொழுது பொழுது விடியும் என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து வேறு பிரித்து ஆண்டவரே நீர் செய்த நன்மையை நாங்கள் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே கர்த்தரை முன்னிலைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் உங்களுடைய துக்கப்படுத்தின எல்லா கிரியைகளையும் நீர் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இன்னைக்கு நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனையா இருக்கட்டும், தேவ சிந்தனையா இருக்கட்டும் அப்பா. நீங்க கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்க நீர் மனிதர் அல்ல, நீர் பொய்யர் அல்ல ராஜா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே ஆவியானவரோடு கூட ஆண்டவரே இந்த வல்லமையோடு மகிமையோடு கூட எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ராஜா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இதோ நாங்கள் உண்மை முன்பாக வைத்திருக்கிறபடினாலே இதோ எங்கள் வலது வாரிசத்தில் ஆண்டவரே நீங்க இருக்கிறபடினால நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை ஆண்டவரே. எங்கள் இருதயம் களி கூறுகிறது, இதோ எங்கள் இருதயம் பூரிக்கிறது, இதோ எங்களுடைய மகிமை களி கூர்ந்தது, இதோ ஆண்டவரே எங்களுடைய மகிமை எங்களுக்கு களி கூர்ந்ததப்பா. எங்கள் மாமிசம் நம்பிக்கையோட தங்கி இருக்கிறது, எங்களுடைய தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக எங்கள் ஜீவன் இருக்கிறது, எங்கள் ஜீவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீரப்பா. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் எப்பொழுது எங்களோட கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் பிருந்தா. நன்றாக ஜீவ பலர் ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும் நன்றாக ஜபித்தீர்கள். மனப்பாரத்துடன் ஜபித்தீர்கள். அவரோட சுவீனத்துக்காக ஜபித்தீர்கள். அவரோட ரட்சிப்புக்காக ஜபித்தீர்கள். எல்லாத்துக்குமாக நல்லா ஜபிக்கிறதுக்கும் மட்டுமில்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வார்த்தையும் கொண்டு வந்தீர்கள். உங்க கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய மகள் எல்லா விஷயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய உங்களை அவரே எல்லாம் அவர் கவனித்துக் கொள்ளுவார். அவர் உங்களோட பாரங்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்றபடியா உங்களோட சோவியனத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். அவர் கட்டாயம் செய்தே முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you. God bless you, Sister Brinda.
0: Thank you. God bless you, Sister
1: Brinda. Amen. Amen. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் சுபா இன்றைக்கு ஹோஸ்டாக இருக்கிறார். அவரை இப்பொழுது நாங்கள் தொகுப்பாளராக இருந்து இரண்டாவது வார்த்தையும் கொண்டு வருவதற்கு அவர் கழகத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். சிஸ்டர் சுபா,
2: Praise the Lord.
1: Praise the Lord. வாருங்கள், நீங்களும் பொழுதும் பாரத்துடன் தான் ஜபிப்பீர்கள். பாரத்துடன் தான் ரிஷிப்புக்காக ஆத்மாக வலை கொண்டு வருவதற்காக ஒரு வார்த்தையை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள். வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
2: ஆமென், ஆமென். கர்த்தருங்கள் எங்கள் குடும்பத்து ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி
1: சொல்றேன்.
2: கர்த்தர் பாராட்டு எல்லா தயவுக்காக நன்றி. சங்கம் வானொலி ஊழியத்துக்காக நான் இந்த வாய்ந்தவரை சோசனிக்கிறேன். நித்திய வெளிச்சத்தின் இந்த நேரத்துக்காகவும் இந்த வாய்ந்தவரை சோசனிக்கிறேன். இந்த நாளும் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்கள், மறுவழிப்பு கேட்கப்பட அன்பு நேர்கள் எல்லாரையும் கர்த்தர் நாமத்தில் அண்ணன் வாழ்த்துறேன். தேவன் பாராட்டு இந்த கிருபை நேரத்துக்காக இந்த வாய்ந்தவரை சோசனித்து நான் செபித்து துதித்து அது கூட வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். முதலாவது செபிப்போம். சோசுரம் ஆண்டவரே, இந்த 9 மாதத்தை நீர் கண்ணின் மணி போல காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி. இதுவரை ஏந்தையே சுமந்திய தப்பு வித்தீர்க்கத்தான் இனிமேல நீர் தப்பு வைக்க போற எல்லா நாட்களுக்காகவும் நேரங்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் இன்று வாய்த்தவனுக்கு கொடி சோசுரம் செலுத்துகிறேன். இதனாலும் கத்தாவே, தங்க வானொலி ஊழியத்தை ஆசிர்வதித்த கிருபைக்கா நன்றி. ஊழியத்தை ஆசிர்வதி செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அப்பா லெஸ்லி பிரதருக்காக, வீட்டு சிஸ்டருக்காக, பிள்ளைகள் பிற பிள்ளைகளுடன் ஊழியர்களுக்காக, நித்திய வெளிச்சத்தின் ஊழியர்களுக்காக கத்தாவே, ஒரு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களுக்காகவும் நேர்களுக்காகவும் விசேஷமாக மறுவழிப்பு கேட்கப்பட அன்பு நேர்களுக்காகவும் தான் செபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா. இந்த வானொலிய சங்கம் வானொலிய ஆசிரியத்து கிருபிகளுக்காக நன்றி. ஆண்டு எல்லாரும் ரசிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடியோனும் சித்தமாயிருக்கப்பா. அந்த சித்தம் நிறைவேறுவதாக தடிகள் உடைக்கும் இயேசுவின் நாமத்தினால் உடல் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கு. அப்பா இந்த வேலை முதற்கொண்டு அடியாலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் என் வாயின் வார்த்தைகள் மேல் இதயத்தின் தியானம் உட சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீர் எவ்வளவேனும் பெருகன் ஆசிரியர்களும் கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. தினா உங்களுக்கு கூட மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தனா மகிமைக்கு ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்தி வார்த்தை வெளிச்சத்தை காண்போம்.

வருகிறீர், ஒரு தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர், ஒரு தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வரு

0: நான் இயங்குவேன், நான் சுமப்பேன். அப்போது தேவன் சொன்ன தகப்பன் ஏந்தி சுமந்த இந்த 9 மாதத்தை கர்த்தர் நடத்தினார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அமே. நாளைய தினம் 10ஆம் மாதம் புதிய மாதத்துக்குள் காலடி வைப்போம். அவருடைய கரம் அமை நடத்தியது. அமே. நாங்கள் கடந்த நாட்கள் அளவிட்டது அவருடைய கை, அள்ளவிட்டது அவருடைய கை. ஏசாயா புஸ்தகம் 48:11 வாசித்து உங்களுக்காக அந்த வார்த்தையின் தொடர்ச்சியை நாங்கள் காணப்போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 48:13 அளவிட்டது அவரது கை. ஆமேன். என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். அப்ப அளவிட்டது அவருடைய கை. இதை அளவிட்டது நான் எவ்வளவு காலம் ஜீவிக்க போறேன், எத்தனை தூரம் அவருக்காக எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் எவ்வளவு மல்தியாலம் அவரோட செலவிட போறேன் என்பது அளவிட்டது அவரது கை. இரண்டு சில உள்ள கையில் எங்களை வரைந்து விட்டார். அந்த வரைந்த தகப்பின் கைக்குள் தான் நானும் நீங்களும். அவருடைய கையை நம்மை அளவிட்டது. நாம் இத்தனை அடி உயரம் இத்தனை இருக்க வேண்டும், என்னதான் வாழ வேண்டும், எப்படித்தான் என் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும் என்று அவரே அளவிட்டார் என்னை உங்களை. அப்ப அளவிட்டது அவரது கை. எதை அளவிட்டது? விசுவாசத்தை அளவிட்டது, கீழ்ப்படிவை அளவிட்டது, பொறுப்புணர்வை அளவிட்டது, உறவை அளவிட்டது, அந்த கடுகளவு விசுவாசத்தை அளவிட்டது. அந்த முழுமையான விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும் என்பதை அளவிட்டது அவரது கை. அப்படியாக அன்னார் கடந்த நாட்கள் அந்த வார்த்தை வெளிச்சத்தை தந்தோம். இன்றைக்கு அளவிட்டது அவரது கை என்று சொல்லி அந்த பகுதியை நாங்கள் சற்று தியானிக்க போகிறோம். அதுக்கு ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை யாத்ரா புஸ்தகம் 16:16. அங்கே வார்த்தை 18 இப்படி சொல்கிறது. யாத்ரா புஸ்தகம் 16:18 இந்த வார்த்தையின் முன் அதிகாரங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துக்கூடாக அங்கே வழி நடத்துகிறார் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை ஈத்தின் அடிமத்தனத்திலிருந்து அங்கே மீட்டு இரட்சகராக மோசே செயல்படுகிறார். மோசே கூட கர்த்தர் செயல்படுகிறார். முன்னே செல்கிறார். மேக ஸ்தம்பமா, அக்னி ஸ்தம்பமா அவர் வழி நடத்தி கொண்டு வருகிற அந்த பாதை ஒரு வனாந்திரமாக இருக்கிறது. அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு எண்ணெய் இல்லை, சாப்பாடு இல்லை. இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். ஆனால் மோசையோ தேவரை நோக்கி பார்க்கின்றான் திறப்பின் வாசல் என்று. அந்த பார்த்த மோசைக்கு கர்த்தர் என்ன செய்யற, வானத்து பலகனியை திறந்து, வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்தார். மன்னாவை பொழிந்த அந்த போஷிக்கிறார் ஜனங்களை. அந்த மன்னா எப்படி இருந்தால், தேனிட்ட பணியாரம் போல மென்மையானதா இருந்தது. அது சுவையான பணியாரமா இருந்தது. அந்த சுவையான பணியாரத்தை உருகி கொள்ளும்படியாக, புசிக்கும்படியாக ஜனங்களுக்கு மோசை கட்டளை விடுகிறார். அங்கு மோசைக்கு கட்டளையிட, மோசை ஜனங்களுக்கு கட்டளையிட, ஜனங்களும் அதை பொறுக்கிக் கொள்கிறார்கள். பொறுக்கிக் கொண்டு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அளவிட்டது அவருடைய கையல்லவா, இவர்கள் அளவிட்டு பார்க்கிறார்கள் எவ்வளவு இருக்கும் என்று. சாயங்காலத்தில் பொறுக்க போனவர்கள், காலை வேளையில் பொறுக்க போனவர்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வந்து அளவிடுகிறார்கள். மனுஷன் பார்க்கிறதமாய் பாரேன் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த கடுகடுள்ள இருதயம், கடினமான இருதயம், என்ன செய்த சூழ்நிலைக்கேற்ற மாறுகிற இருதயம், எப்படிப்பட்ட ஆலோசனையில, எப்படிப்பட்ட நடத்தையில, தேவனை பற்றும் விசுவாசத்தில, கீழ்ப்படிவில, பொறுப்புணர உறவில எப்படியாக இருக்கிறது என்பதை அளவிட்டு பார்க்கிறார் தகப்பன். அளவிட்டது அவரது கை. அமேன். அப்படியாக இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, வாசிக்கின்றேன் உங்களுக்காக யாத்ரா புஸ்தகம் 16:18. பின்பு அதை ஓமாரால் அளந்தார்கள். ஓமார் என்று சொன்னால் சொல்லுவார்கள், அந்த கொத்து கணக்கில் அளக்கிறது ஒரு அது மரப்படையால் செய்யப்பட்ட அளவுகோல். அந்த கொத்தையால் அழகும் போது அந்த ஓமாரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவர்கள் தங்கள் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அல்லேலூயா. இங்கே அளவிட்டது அவரது கை. வானத்தை கிழித்து மன்னாவை கொடுத்தது அவரது கை. எனக்கு உங்களுக்கு எவ்வளவு அளவு மன்னா தேவை என்பது அவரது கை தான் அளவிட்டது. அவரது கை அவர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும். அவர் திறக்க நன்மையினால் திருப்தி ஆகும். அப்ப பாருங்கள், அவர் கொடுத்தது வானத்தை கிழித்து மன்னா. அவர் எவ்வளவு அளவில கொடுத்தார்? உங்களுக்கு அளவானதை கொடுத்தார். உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி கொடுக்கல. கொஞ்சம் சேர்த்தவைக்கும் குறைபடையில. மீதியாய் சேர்த்தவருக்கும் மீதியாய் மிஞ்சவும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட அளவு பாத்தீங்களா? இந்த அளவைத்தான் ஜோபு சொல்றார், ஆராய முடியாத தெரியக்கான், இன்னி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். ஜோபு அண்ணி பார்த்தாரா? ஜோபு அளந்து பார்த்தாரா? எப்படியாக அவர் செய்தார்? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவர் பார்த்தார். ஆவியாக்குள்ள வளர்ச்சியை பார்த்த அந்த முதிர்ச்சியை பார்த்தார் ஜோபு. இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட பார்வையில பார்க்கவில்லை. அழைத்து வனாந்திரத்துக்குள் கொண்டு வந்த பொருள் எங்களுக்கு புசிக்க ஒன்றுமில்லை என்று முருமுத்த போது, அங்கே மோசை திறப்பின் வாசல் நின்ற போது, தேவன் வானத்து பலகணியை திறந்து கொடுத்தது. அந்த ஆசீர்வாதம் என்ன? மேலே இருந்து வருகிறதால் நமக்கு ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மன கண்ணோட்டத்தில் இப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் சூழ்நிலையை பார்க்கின்றோம். சூழ்ந்திருக்கிற வார்த்தை அளந்து பார்க்கிறோம். அடே டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை சொல்லு, டாக்டர் இப்படியாக டாக்டர் இப்படி செய்கிறார், இப்படி இந்த ஜனங்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள். என்னுடைய கணவருக்கு கடந்த நாட்கள் வைத்தியசாலைக்கு அனுமதித்தார்கள். அந்த வைத்தியசாலைக்கு சென்றவுடன் அங்கு ஐந்து மனத்தியாலும் ஐந்து டாக்டர்மார்கள் அவரை பரிசீலனை செய்தார்கள். வீடியோ எடுத்தார்கள், நடக்க விட்டார்கள், ஓட விட்டார்கள். எப்படியாக அவருடைய எலும்பு நரம்புகள் எங்குது என்று சொல்லி அப்படியாக அங்கே அவரை ஸ்கேன் பண்ணி பார்த்தார்கள். எம்ஆர்ஐ ஸ்கேன், சிஎஸ்சி சிடி ஸ்கேன் எல்லாம் செய்து பார்த்து எல்லாவற்றையும் ஒப்போடு பார்த்து அங்கே அவர் அந்த டாக்டருக்குள்ளே ஒரு செசஸ் டாக்டர் கூட அவருடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்குது என்று அளவிட்டு பார்த்தார். ஆனால் அளவிட்டது அவரது கையல்லவா? அளவிட்டது அவருடைய கையல்லவா? என்னதான் எதுதான் செய்தாலும் இந்த தொழில்நுட்பம் சொல்ற அளவிட்டது தான் இந்த மனுஷர் சொல்லுவார்கள். ஆனால் தகப்பன் உள்ளங்கையில் அளவிட்டு விட்டார். இவருக்கு இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான். அந்த அளவுட்டு தகப்பட அளவை யாராலே அளக்க முடியும்? யாரால கணிக்க முடியும்? எந்த மருத்துவரால், எந்த மருந்தால முடியாது? பிரியமானவர் அவர்கள் சொன்னார்கள், டாக்டர்மார் ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா வித்தியாசமா இருக்கிறது இவருடைய ஸ்கேன், இவருடைய செயல்முறை திட்டங்கள் பார்த்தால். ஆனால் நிச்சயமாக இவருடைய இவருக்குள்ள நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கிறது. இவர் இன்னும் நடப்பார், இன்னும் உள்ளும் போவார். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். எங்களோடு நாங்கள் சொல்றதை நீங்க செய்ய வேண்டும். அவர்களுடைய கை அளவிட்டது பல எழுத்துக்களை, பல பல மருந்துகளை அளவிட்டது. ஆனால் எங்கள் ஜெபமோ அளவில்லாமல் அவரை நோக்கியே கூப்பிட்டார். உங்கள் ஜெபங்கள், நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், நானும் ஜெபிக்கிறேன். அந்த திறப்பின் வாசல் ஜெபம் அளவில்லாமல் அவரை நோக்கி கூப்பிடுதலா? அவரது கை அளவிட்டது. இதை அளவிட்டது, விடுதலை அளவிட்டது. என் நோய்களை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். நான் சுமக்க தேவையில் எதிர்மறையில கையெழுத்த குலைத்து போட்டு நடுவில் இராதபடி ஆணி அடித்து சிலுவையில எனக்கா ஜெயத்தை தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்தவர் அளவிட்டு விட்டார். நான் ஜெயித்தேன், நீ ஜெயிப்பாய் மகளே. இந்த நோய் இந்த உனக்கு விடுதலை, நீ பயப்படாது என்று அளவிட்டது அவரது கை. அந்த அளவிட்ட கையின் வார்த்தையை நான் ஆழமாக பற்றி கொண்டேன். அந்த இடத்துல பார்க்கிங் கூட இல்லை. இரண்டு தடவை அந்த பார்க்கிங் ஏரியா சுற்றி பார்த்தோம், இடமே இல்லை, வெயிட் பண்ணினோம். ஆனாலும் ஒரு இடத்தை கத்த தயவாய் கொடுத்தார். பார்க்கிங் விட்டுட்டு அந்த உரிய நேரத்துக்கு அந்த இடத்துல அந்த கவுண்டருக்குள்ள, அந்த ஹாஸ்பிட்டல் கவுண்டருக்குள்ள முன் செல்ல கத்தருடைய கை அளவிட்டது அந்த நேரத்தை. நம்முடைய நேரம் என்ன செய்விட்டது? இன்றைக்கு முடியாது, நாங்கள் திரும்பி போவோம். உரிய நேரத்தில் வைத்தியசாலை போகவிட்ட அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். மாமிசலவீனம் அளவிட்டது. ஆனா தேவ பலனும் பலம் தந்து, பலத்தின் மேல் பலம் தந்து அளவிட்டது. அந்த நேரத்தை அங்கே சென்றோம். இங்கே வைத்தியசாலையில எல்லாவற்றையும் முடித்து வீடு திரும்பினோம். ஆனா ரிப்போர்ட் எழுதின அளந்து விட்டது. இன்னையெல்லாம் இன்னெல்லாம் கொடுக்கணும். ஆனா நம் செபம் அளவிட்டது. இந்த வல்லமை விட என் வல்லமை பெரியது. இந்த மருந்து சொல்ற கணிப்பை விட என் தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. அது திட்டத்துக்கு அமைவாக கத்த நடத்துகிறார். அளவிட்டது அவருடைய கையல்லவா? என்னையும் உங்களை. அப்ப இந்த ஜனங்களும் அதைத்தான் அளந்து பார்த்தேன். அடே, நான் காலமேல போயிருந்து சாயங்காலம் மட்டும் பொறுக்கிறேனே, பொறுக்கிறேன், எனக்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், மீதியான துணிக்கைகள் கிடைக்குமா என்று சொல்லி எடுத்து வந்தவர்கள் என்னை போல உங்களை போல மனுஷர்கள் தானே. அந்த மாம்சம் பலவீனம் உள்ளது தானே. அந்த பலவீனம் உள்ளது அளந்து பார்த்தது மிஞ்சி செத்தவர்களுக்கும் மிஞ்சினதில்லை. சாயங்காலத்திலிருந்து இரவு மட்டும் செத்தவர்களுக்கும் மிஞ்சினதில்லை. கொஞ்சம் சாயங்காலத்துல போய் மட்டும் செத்தவர்களுக்கும் குறைஞ்சதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அளவிட்டது அவருடைய கை. தன் பிள்ளைக்கு, அவரை தேடுகிற பிள்ளைக்கு ஒரு நன்மை குறைபடாது என்பது வார்த்தையில் எழுதி இருக்குது அல்லவா? அந்த வார்த்தை அங்கே என்ன செய்து விட்டது? நிரப்பி விட்டது, ஆசீர்வாதமா அமைத்து விட்டது, எல்லாவற்றுக்கும் தேவையான அளவு அளவிட்டது அவருடைய கை. இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினது அவரது கை அல்லவா? அந்த மன்னாவை கொடுத்து போஷித்த கை அல்லவா? என்னையும் உங்களையும் அளவிட்டு கொண்டிருக்கிறது, பட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கை வழி நடத்துகிறது அல்லவா? அந்த சுயேச்சனங்களை நடத்தின கைதானே இன்றைக்கு நம்மை நடத்துகிறது. கரம் பிடித்தல்லவா? ஒரு தாயை போல தேற்றி, தகப்பனை போல தோல்ல சுமந்து, நண்பனை போல தேவர் ரகசியங்களை சொல்லி தந்து அளவிட்டு கொண்டிருக்குது அல்லவா? அந்த கை எப்படியாக அளவிட்டது பாத்தீங்களா? குறைவு படாமல் அளவிட்டது. பிரியமானவர்களே, குறைவு படாமல் அளவிட்டது. அதே சம்பவத்தை தான் நாங்கள் மத்தியில சுவிசேஷம் 20 அதிகாரத்துல பார்க்க போறோம். அங்கே என்ன செய்யறார்கள்? திராட்சை தோட்டத்துக்கு ஒளியக்காரன் என்ன செய்யறான்? அந்த திராட்சை தோட்டத்துக்காரன் வேலையாட்களை அமர்த்த என்ன செய்யறானாம்? அதிகாலையிலேயே புறப்பட்டான். அதிகாலையிலே போய் புறப்பட்டு அங்கே என்ன செய்யறானாம்? அதிகாலையில போய் அங்கே ஒரு கொஞ்சம் பேர் எடுத்து கூலி பேசி என்ன செய்யறாங்க வேலையாட்களோட? அங்கே நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி முதலாவது கொஞ்சம் வேலையாட்களை அமர்த்துகிறான். இரண்டாவதாக 3 மணி வேலையிடம் அவன் புறப்பட்டு போய் என்ன செய்யறான்? தெருவழியை நிக்கிற, சும்மா நிக்கிறவைய சிலர வேலையாட்களுக்காக கொண்டு வந்து அமர்த்துகிறான். பிறகு 3 தடவை மறுபடியும் அவன் 1/2 மணி நேரம் போய் என்ன செய்யறானாம்? அப்படியே செய்யறான். சும்மா நின்றவை, தெருவில் நின்றவைய மீண்டுமாக தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை என்று அங்கே அழைத்து வந்து வேலை செய்யும்படி ஒரு பணம் கூலி பேசி அமர்த்துகிறான். 11 மணி வேளையிலும் போய் அவனை செய்ய மறுபடியுமாக அங்கே என்ன செய்யறானாம்? வேலையாட்களை அமர்த்துகிறான். அளவிட்டது அவருடைய கை. எப்படி அளவிட்டது? ஒரே பார், மனுஷன் பார்க்கிறதுமாய் பாரேர் என்று சொன்ன பார்வை அளவிட்டது. ஒரே பணத்துக்கு கூலி பேசின. நீ எத்தனை மணி வேலை செய்தான? 3 மணியில வந்து வேலை செய்யான, 6 மணி நேரம் வேலை செய்யான, அங்க 9 மணி நேரத்துல நீ வேலை செய்யணும், 11 மணி வேலை இருந்தாலும், 12 மணிக்கு 1 மணித்தியாலும் இருந்தாலும் அந்த வேலை செய்த உனக்கு ஒரே படிதான், குறைபடவே இல்லை. எப்படி கொடுத்தார் கத்தார்? 1 பணம் காசுதானே கொடுத்தார், 1 பணம் தானே கொடுத்தார். எப்படி கொடுத்தாரோ? ஆனால் அங்கே இருந்தவர்கள், வேலை செய்தவர்கள், முந்தி வந்தவர்கள், பிந்தி வந்தவர்களை பார்த்து ஒருவளை நயம் காட்டி இருக்கலாம். நாங்கள் இவ்வளவு மணி நேரம் வேலை செய்தோம், இவ்வளவு காசுகளுக்கு கூலியா கிடைக்க போறது? நாங்கள் இத்தனை மணி நேரம் செய்தோம் என்று சொல்லி இந்த முந்தி வந்தவர்கள் இருக்கிறார்கள் தானே. 3 மணி வேலையில, அங்கே 6 மணி வேலையில, 9 மணி வேலையில வந்தார்கள். அப்படியே இந்த 11 மணி வேலையில வந்தார்கள் அல்லவா? அவர்களை பார்த்து இவர்கள் தங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் என்று பெருமை பாராட்டி இருக்கலாம், வீண் வார்த்தைகளை பேசி இருக்கலாம், ஏதோ சொல்லி இருக்கலாம், தங்களுடைய இச்சைகளை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா கத்தர் பார்க்கிறார், மனுஷன் பார்க்கிறத பாருன்னு. அளவிட்டது அவருடைய கை. எப்படி அளவிட்டது? ஒரே பணத்துக்கு அளவிட்டது, ஒரே வேலைக்கு அளப்பிட்டு அளவிடப்பட்டது. அளவிட்டது அவருடைய கை. எப்படி அளட்டும்? என்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போலதான் பிந்தின வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம், என்னுடையதை என் இஷ்டத்துக்கு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாள குணம் உள்ளவனா இருக்கிறபடியா, தயாளவனா இருக்கிறபடியா, நீ என் கண்கண் என்ன செய்வார? நீ என் கண்கள் கண்ணாளியா இரு, கடனா என்னுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறபடியா நான் இப்படி செய்கிறேன். என்ன செய்யறாம் அவர்? அவர் நீ என் வெண்கண்ணா இருக்கிறாய், நீ என் வெண்கண்ணனாய் இருக்கிறாய். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராய், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். அப்ப அளவிட்டது அவருடைய கை. அவருக்கு கூலி பேசினது அவருடைய கை. என்னத்துக்கா? 1 பணத்துக்கா? 1 பணத்துக்கு நீ எவ்வளவுதான் வேலை செய்தால் ஒரே பந்தை போடுவான் எனக்கும் உங்களுக்கும். அந்த ஒரே பாதை தான் இடுக்கமான பாதை தான். அந்த இடுக்கமான பாதைக்குள்ள அழைக்கப்பட்ட தேவன், அழைத்த ஒரு உண்மை உள்ளவராய், அந்த அழைத்த தேவனுக்கு நாங்கள் உண்மை உத்தவமாய் வேலை செய்யும் பொழுது உண்மையாய் ஓடும் பொழுது அள்ளவிடுகிறது அவருடைய கை, அள்ளவிட்ட கரம் நம்மை நம்மை நடத்தும். இந்த 9 மாதங்கள் அளவிட்ட கை நம்மை அளவிட்டதெல்லாம். உங்களுக்கு என்ன குறைபட்டது, எனக்கும் உங்களுக்கும் என்ன குறைபட்டது, எல்லாமே நிறைவாக்கப்பட்டது, எல்லாமே நிறைவு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்ய நீதி கட்டப்பட, அவருடைய சித்தம் எனக்குள்ளே உங்கள் நிறைவேறவே. அளவிட்டு அவருடைய கை இன்றைக்கு 9 மாதம் மட்டும் அளவிட்டது. நம்மை போஷித்து உடுத்து வைத்து மகிழ்வித்து சுகந்தந்து பலம் தந்து தாங்கி ஏந்தி சுமந்தது அவருடைய கை அல்லவா? அந்த அளவிட்ட கை தான் மீதியான மாதத்தை நடத்த போறது. அதான் உண்மை பிரியமானவர். அந்த அன்புக்குள்ள, அந்த அளவிட்ட கரத்துக்குள்ள நம்மை அளவுபடியால் விட்டு கொடுப்போமா? அந்த வேலையால், அந்த கூலி, அந்த தோட்டக்காரன் எப்படியாக வேலையாட்களை ஒரு பணம் கூலி பேசி அவன் அழைத்து வந்து வேலை வாங்கினாலும், முந்தினோர் பிந்தினாரையும் பிந்தினோர் முந்தினராயும் அழைக்கப்பட்டோர் அநேகராய், நான் தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலராய், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டோர் நானும் நீங்களும் கைவிடப்பட்டதென்ற பகுதிக்குள்ள சென்று விடாதபடி அளவிட்டு அவருடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி இருப்போம். ஏற்றவளை நம்ம உயர்த்துவார், நடத்துவார், ஏந்துவார், சுமப்பார். அந்த சத்தியத்துக்கு நாங்கள் நம்மை விட்டு கொடுப்போமா? வேண்டாத வம்சைச்ச பலவீனங்கள், வேண்டாத முறுமுறுப்புகள், வேண்டாத சோர்வுகள், வேண்டாத அசதிகள், வேண்டாத சஞ்சல தவிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில பலப்படுத்தி எங்களுக்கு கொடுத்த பொறுப்புணர்வில நாங்கள் உண்மையாய் ஓடி அந்த உறவின் தன்மையை மேன்மைப்படுத்தி அந்த நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியான பாத்திரங்களாக எங்களை நான் விளங்குவோமா? அளவிட்டது அவருடைய கையல்லவா? இன்னும் அளவழைக்கும் அவருடைய நாமம் நமக்குள்ளே மகிமைப்படுத்தும். கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செவிப்போம். கத்த நாமம் அமேன் செவிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பன், நீங்கப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லை, நீங்க சொல்லாம எதுவும் உங்கள் வாழ்க்கையில நடக்க போறதே இல்லப்பா. அனுமதித்த எல்லா பாடங்களுக்காகவும் நன்றி அப்பா, நடத்தி வந்த வழிகளுக்கெல்லாம் நன்றி அப்பா. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன, ஜீவ மார்க்கத்தை தெரிவித்த நல்ல தகப்பன், உடைய சமூகத்துல பரிபூர்ணன், உடைய வலது பாசனத்திய பேரின்ப உண்டு என்பதை சொல்லி தந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்கள். கோடி கோடி நன்றி சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வேண்டி சுமந்து தாங்கி தப்பு வைத்து அப்பாணி நடத்தின விதம் பெரிதப்பா, கண்ட விதம் பெரிதப்பா. அவ்வளவாய் நேசிக்கிற, நெருங்கி வந்து நேசிக்கிறப்பா, அந்த நெருக்கத்துல விசாலத்தை கொடுத்து நேசிக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அற்புத தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர். அதிசயமாய் இந்த 9 மாதத்தை நடத்தி நீங்க அந்த ஊழிய பாதையும் வாழ்க்கை பாதையும் ஆசிரித்த அந்த கிருபைகளுக்கா நன்றி. சங்க வானொலிக்கா நன்றி அப்பா. அப்பா அந்த ஊழிய தண்ணீர் அவ்வளவு ஆசிரியத்திற்கு நன்றி அப்பா. நித்திய வெளிச்சத்தின் நேரத்துக்காக நன்றி அப்பா. வெளிச்சத்துல வெளிச்சமா இருக்கிறீங்க அப்பா, அந்த வெளிச்சத்துல பற்றி கொண்டிருக்கிறீங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க அந்த பாடத்துக்காக நன்றி அப்பா. அடிமையை கேட்டுக்கிறோம், ஒவ்வொரு திருக்கருத்துக்களை வைத்து செவிக்கிறோம். அளவிட்டது உம்முடைய கை என்பதை நாங்க மறந்து விடாதோம், மறைத்து விடாது அப்பா. உம்முடைய அளவிட்ட கை எங்களை அளவிட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். அளவில்லாத எங்களுடைய வேண்டாத பெருமூச்சுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், மனச பலவீனங்களால சுயத்தினால விழுந்து விடாதபடி அழைக்கப்பட்டு அநேகராய், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் உடைய வேறாட்களாய் அழைத்து நோக்கம் நிறைவேற உடைய நாம் உமக்குள்ள மகிமைப்பட உண்மையில நாங்கள் என்ன வேறொன்றை பற்றி கொண்டு நினைத்திருக்க நினைத்திருக்க அபிஷேகத்தான் நிலைப்படுத்துங்கப்பா. முடிய பரியந்த உலகத்திற்கு ரசிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கப்பா. அந்த முடிய பரியந்த உலகத்திற்கு தக்கதாக உம்முடைய கூலியாட்களாய் கத்தால் உம்முடைய இஷ்டத்துக்கும் உம்முடைய அளவிட்டு அந்த கரத்துக்குள்ளையும் அடங்கி இருந்து எங்களை உயர்த்தும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. குயவன் நீங்க, களிமண் நாங்க, வனைந்திடுங்க அவருடைய சித்தம் போல் அப்பா. நாளை தினத்துல 10ஆம் மாதத்துல நாங்கள் அடிவெடுத்து வைக்கும் போது நீங்க கண்ட மாதத்தை நாங்கள் காணும்படியா எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க. இறக்கத்தின் தகப்ப நீங்க இறக்கம் செய்து மீதியான மாதங்கள் நடத்த போறீங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி. இம்மட்டு நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம். கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு நாங்கள் ஆளுக செய்து வழி நடத்துங்கப்பா. அளவற்றது உம்முடைய கரம் அப்பா. பூமியே பூமியில் அதில் உள்ள குடிகள் உம்முடையது கத்தால், அந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரம் அதை கேட்பான் விசுவாசத்துல பெருக்கெடுத்து உம்முடைய உறவில நிலைத்திருந்து அந்த அளவிட்ட கரத்துக்குள்ள அளவிடும்படியாக ஆளுக செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதி மீதியான வார்த்தையும் வெளிச்சத்தில் நீர்வாகவே படித்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த வேலைக்கு நன்றி செலுத்தி மீதான வேலை நடந்த கிருபைக்கா நன்றி செலுத்தி தொடர்ந்து வழி நடத்தும் வல்ல கருத்துக்கள் ஒப்புக்கொண்டு இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். ஜெபத்தை களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். அளவிட்ட கை அவர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி முந்தினோர் பிந்தியும் பிந்தியினோர் முந்தியும் ஆகுற மாதிரி அவர் என்ன மாதிரி அந்த 11வது மணி நேரத்துல இருந்தோ 1 மணி நேரம் கூட வேலை செய்யற அத்தனை வேலைக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மணி அதே மாதிரி அவர்களுடைய பணத்தையும் கொடுத்தார். அளவிட்ட கை அதே மாதிரி தான் முந்தினோர் பிந்தியும் பிந்தினோர் முந்தியும் ஆகிறார்கள் என்றபடியால் நன்றாக ஒரு அந்த வார்த்தையை அறிவித்து எங்களுக்கு அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒரு கற்பனையை கற்பித்தீர்கள். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கத்திரங்களுடைய அந்த முறையில நடத்தும் பொழுது அதே எங்கள் ஒரு கற்பனையாக முடிகிறது. நாங்கள் அது ஒரு டெஸ்டிமனியாகவே அதை கத்திரக்காக கொடுக்கிறோம் சொல்லுறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபா.
0: ஒன்றை மன்னிப்படுவதாக. நன்றி ஜெபிக்கிற உங்களுக்கு நன்றி. என் கணவனை குறிச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கிருபை காய்ந்து வாய்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபிக்கிற உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபத்துல தாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டு அளவிட்டது அவரது கை. அவன் அவரை குறித்து அளவிட்டது அவரது கை. டாக்டர் அல்ல, சிசிடி கேன் அல்ல, எம்ஆர்ஐ அல்ல, என்று அவருடைய கரந்தான் என் கணவனை அளவிட்டது. விடுதலை அளவிட்டது, வெளிச்சத்தை அளவிட்டது, பலத்தை அளவிட்டது. அந்த அளவிட்ட கருத்துக்கு அளந்து ஒப்பு கொடுத்து விட்டேன். அவரை நடத்தி செல்வார். ஆமே. நன்றி சிஸ்டர். கதநாமம்
1: கத்திர நாமமே மகிமைப்படுவதாக. ஆமேன். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபா. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்தை அழைக்க போகிறோம். அவரும் பொழுதும் வந்து அவருடைய வார்த்தையை ஆத்மா மக்களுக்காக அவருடைய பாரத்தை வந்து அவர்களுக்கு காட்டி அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார் என்றபடியால் நாங்கள் இப்பொழுது அவரை வரவழைப்போம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம்.
2: ஓ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: காட் பிளெஸ் யூ. வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு. ஆமென். காட் பிளெஸ்.
2: ஆமென். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேடி தேடி ஆராய்ந்து படிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக. நீர் எங்களுடைய தேவன், நீர் ஒன்றான மெய்த்தேவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனுக்கு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் நன்றாக அறிந்து தேடி தேடி வாசித்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. துதிகர மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் ஓசியா 4:6 பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, நாங்கள் வேதத்துல அறிவு எங்கள் அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக, அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக அவருடைய அறிவை நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை பற்றிய அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு, எங்களுடைய பரிசுத்த ஆவியான பேற்றி அறிவை நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த அறிவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக, அவரோடு ஜபம் பண்ணுவதன் மூலமாக அந்த அறிவை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த தேவனை பற்றிய அறிவு, நாங்கள் எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என்ற அறிவு, வானங்களையும் பூமியையும் படைத்த தேவன், இந்த உலகத்தை நடத்துகிற தேவன், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் எங்களுக்கு இருக்கிறது இந்த கிறிஸ்தவர்களுக்கு தான். அவருடைய ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பரலோகத்தில வாழுகிற வாழ்வு, நித்திய வாழ்வு உண்டு. யோவான் 3:3 மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் பிறக்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். தாயின் வயிற்றில ஆதாம் எவ்வாளின் சந்ததியாக பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம், பாவ எண்ணத்தோடு பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆவியில பிறக்கிறோம். எங்களுடைய தகப்பன் ஆவிக்குரிய அப்பாவாக எங்களுடைய தேவன், அந்த மெய்த்தேவன் இருக்கிறார். பாருங்க, நாங்கள் முதலாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். ஆதாம் ஏவாளை கிறிஸ்துவுக்கு முன்பாக 4,004 முன்பாக ஆதாம் ஏவாளை அந்த ஒன்றான மெய்த்தேவன் படைத்தார். நீங்கள் கூகுள்ல போய் ஆராய்ந்து பார்த்தீர்கள். அங்க இருந்தால் உங்களுக்கு சில சில காரியங்கள் தெரியாவிட்டால் கூகுளில் போய் நீங்கள் இப்பொழுது ஆதாம் ஈவ் கிரியேட்டட் என்று அடித்தீர்களாக இருந்தால், இப்படியாக 4,004 கிறிஸ்து தான் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர். பிஃபோர் கிரைஸ்ட், ஆப்டர் கிரைஸ்ட். 4,004 ஆதாம் ஏவாளினுடைய சந்ததியாக வந்து 4,004 பின்பாக அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில இயேசு பிறந்து, இயேசுடைய புதிய ஏற்பாட்டில மத்தேயு 1:3 அந்த சந்ததியாக ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு வருகிறது. இயேசு 1 ஆண்டுல இருந்து AD 1 to 33 இந்த உலகத்தில மாம்சத்துல பிறந்து 33 சிலுவையில மரித்து 3 உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்துல இருக்கிறார். பாருங்கள், அவர் தான் மீண்டும் வர இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி, யோவான் 3:3 மறுபடியும் பிறக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய பேர்களை அவருடைய ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதி எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், மூன்று நிலைகளிலே இருக்கிறார். பாருங்கள், தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒளி ஒன் கோட். சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் ஆராதிக்கிறது மூன்று கோட் என்று. அது தவறானது. ஒரு கோட் மூன்று பேர்சனாக, மூன்று உயிருள்ள எல்லாய்வாக இருக்கிறவர்கள் தான் எங்களுடைய தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியாரர். மூன்று பேர்சனும் எல்லாய்வாக இருக்கிறார்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். பரலோகத்துல தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை மாம்ச கண்களினால பார்க்க முடியாது. நாங்கள் 1 Timothy 6:16 பார்க்கும் பொழுது, சாபாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் தானங்களுடைய தேவன் இப்படியான ஒரு ஒளியில வாசம் செய்கிறவர், அதோடு தேவன் ஆவியாக இருக்கிறார், எங்களுடைய தேவன் அன்பா இருக்கிறார், ஸ்பிரிட், அவருக்கு பொடி இல்லை, எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், மனிதனை படைக்கும் பொழுது நாங்கள் இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறது. 4,400 ஆண்டுகளாக பாருங்கள், இந்த பழைய ஏற்பாடு ஆதாம் ஏவாள் பிறந்ததுல இருந்து இயேசுவுடைய பிறப்பு வரைக்கும் 4,004 ஆண்டுகள் அந்த பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட காரியங்கள் தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன். இந்த இது பாருங்கள், லூக்கா மத்தேயு மார்க்கு லூக்கா யோனில இயேசு பிறப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் எப்படி மரிப்பார் என்று பழைய ஏற்பாட்டுல சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் புதிய ஏற்பாட்டுல நிறைவேறி இருக்கிறது, ஜோடியாயிருக்கிறது. நீங்கள் அந்த வசனங்களை பழைய ஏற்பாட்டுல படிக்கிற வசனங்களை புதிய ஏற்பாட்டுல அது நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்னும் நிறைவேற வேண்டியது. மேசியாவாக இயேசு வரப்போகிறார், எங்களை அழைத்து செல்ல போகிறார், புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் வாழப்போகிறோம். இவைகள் எல்லாம் இனி நிறைவேற வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் தேடி தேடி வாசிக்க வேண்டும். திரும்பமா வாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தேடி தேடி வாசிக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தேடி வாசித்துக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ. நாங்கள் தேவனுடைய தேவன் கிரியேஷனை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஏசாயா 34:16 மீண்டுமாக வாசிக்கிறேன், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும். நமக்கு எனக்கு எங்களுக்காக 53:5 என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரிய இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டாருடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம். இப்படியாக இயேசுவருடைய மரணம், நீங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த புஸ்தகத்தில் அவருடைய மரணம் மரணத்தை அறிந்து கொள்ள முடியும், 3rd நாள் உயிர்த்தெழுந்ததை அறிந்து கொள்ள முடியும், அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், மீண்டுமாக மேசியாவாக வருகிறார், எங்களை எடுத்துக்கொள்ள வருகிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த பைபிளை படிக்கும் பொழுது உங்களுக்கு சில புஸ்தகங்கள் விளங்காதிருந்தால் அந்த வேதத்தை ஸ்டடி பைபிள் இருக்கிறது, இங்கிலீஷ்ல இருக்கிறது ஆம்பிளிஃபைட் ஸ்டடி பைபிள், அதை படித்தீர்களாக இருந்தால் அதுல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கன்கார்டன்ஸ் பைபிள் அல்லது ஆம்பிளிஃபைட் ஸ்டடி பைபிள், இதுகளை எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு சில வசனங்களுக்கு விளக்கம் தெரியாவிட்டால் சில பண்டிதர்கள் இப்படியாக ஹீப்ரூ பைபிள் இப்படி டிஃபரண்ட் பைபிள் இருக்கிறது, அவைகளில் விளக்கங்கள் இருக்கும். தேவனை பற்றிய விளக்கங்கள் விளங்காத பைபிள் வேர்சஸை நீங்கள் இப்படியாக படித்து அந்த வசனங்களை தியானிப்பதன் மூலமாக அந்த வசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், சாதாரண பைபிளில இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 1:26-27 பார்க்கும் பொழுது சாதாரண பைபிள்கள் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள்கள். இருபத்தேழாவது வசனத்திலேயும் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சரி செய்தார், அவனை தேவ சாயலாக சரி செய்தார், ஆணும் பெண்ணுமாக சரி செய்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்

மனிதனை தேவன் படைத்தார் என்பதற்கு பிராக்கெட்ஸ்ல தேவன் தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாகவும் ஹோலி ஸ்பிரிட் இந்த மூன்று பேரும் தேவனுக்குள்ள தேவனோடு இருக்கிறார்கள். தேவன் தேவனாக இருக்கிறார், அடுத்ததாக இயேசு இருக்கிறார், அடுத்ததாக ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. இந்த மூன்று பேர்சனும் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது மூன்று பேரும் இருக்கிறார்கள். பாருங்கள், இது சாதாரண பைபிள்கள் இல்ல, தேவர் என்று மட்டும்தான் எழுதியிருப்பார்கள். ஆனால் இந்த அம்பிளிஃபைட் ஸ்டடி பைபிளில் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் கோட் செட் லெட் அஸ் கோட் ஸ்பீக்கிங், தேவன் சொல்லுகிறார் லெட் அஸ் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், மூன்று பேருடைய இமேஜிலே தான் இன்றைக்கு மனிதன் படைத்திருக்கிறார். பாருங்களுடைய முகமதியர் சொல்லுவார்கள், நீங்கள் மூன்று கடவுள்கள், உங்கள் மூன்று கடவுள்களை நீங்கள் கும்பிடுகிறீர்கள். அப்படி அல்ல, கோட் கோட் ஆவியாக இருக்கிறார், கோட் ஸ்பிரிட் ஆக இருக்கிறார், அவர் ஃபாதராக இருக்கிறார், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், இப்படியாக மூன்று பேருடைய சாயலாக வந்தான் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். இப்படியாக தேவன் மனிதனை படைத்து அவர்களை பல்கி பெருகி இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள், இந்த மிருகங்கள் பறவைகளை தான் எங்களுக்கு தந்தார். பாருங்கள், இன்றைக்கு மனிதனோ மனிதன் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் படைத்தான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், யுத்தங்கள் இச்சைகள் மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகிற காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு ஒரு காலம், மக்கள் தற்பிரியராக பணப்பிரியராக இச்சை உள்ளவர்களாக இன்னைக்கு நாடுகள் இன்னொரு நாடுகளை பிடிக்கிற இப்படியான இச்சைகள் இச்சைகளோடு வாழுகிற ஜனத்தை அரசாங்கங்களை மக்களை நாங்கள் இந்த காலத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் நாங்கள் சங்கீதம் 104:30 பார்க்கும் பொழுது நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பாருங்கள், ஒரு மனிதன் படைக்கும் பொழுது கற்பத்தில தேவன் அந்த ஆவியை கொடுத்து பாருங்கள், இந்த ஆவியை நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். சங்கீதம் 104:30 சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆவி தேவனுடைய ஆவி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடையது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் Proverbs 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற நீதிமொழிகள் 20:27 சொல்லப்படுது, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, இந்த சரீரம் தான் பாவம் செய்கிற சரீரமாக இருக்கிறது, கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, இது ஆதாமோவாளின் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து தேவனுக்கு விருப்பமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு இணைந்து ஆத்துமாவும் இணைந்து செயற்படும் பொழுது அது எங்களுடைய வார்த்தைகள் வேதாகம வார்த்தைகள் எல்லாம் ஆத்துமாவில போய் சேருகிறது. எங்களுடைய ஆவி ஆவி ஆத்துமா மேல நடைகிறது, இணைந்து செயற்படுகிறது, தேவனுக்கு பிரியமாக செயற்படுகிறது. இந்த சரீரம் தான் எங்களுக்கு பாவத்தை செய்யும்படியான சிந்தனைகளை கொண்டு வருகிறது, இச்சைகளை கொண்டு வருகிறது, யுத்தங்களுக்கு எல்லாம் இச்சைகள் தான் காரணமாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஆவியையும் ஆத்துமாவையும் தேவனுடைய வார்த்தைகளினால தேற்றப்பட வேண்டும். என் ஆத்துமா, சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறான். வேதாகமம் தான் நீதியின் பாதை, இயேசுதான் நீதியின் தேவன். இப்படியாக எங்களை அவருடைய வார்த்தையை அறிய அறிய எங்களுடைய தவறுகள் எல்லாம் அகன்று எங்களை அவர் ஆவியும் ஆத்மாவும் இணைந்து ஆத்மாவில தேவனுடைய வார்த்தை சேர சேர நான் நீதியாக நடக்க வேண்டும். யோசேப்பை போல பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். பார்கள், யோசேப்பு சொல்லுகிறான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு அந்த நினைவோடு வாழ்ந்தான். பாருங்கள், பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிர ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத

காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு துன்பம் வரும், கவலை வரும், எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, உங்களுடைய ஆத்மா வேதனைப்படும். இதற்காக தான் சரீரத்தை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1-2 படி எங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய ரத்தத்துக்கூடாக அவர் தங்கும் ஆலயமாக நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயம் எங்களுடைய சரீரமாக இருக்கிறது. நாங்கள் தேவன் எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்கும் பொழுது நாங்கள் பரலோகத்தோடு இணைந்து கொள்ளுகிறோம். அவர் எங்களை அப்படியே அபிஷேகத்தினால் நிரப்பி பரலோக சந்தோஷத்தை தருகிறார். அவருடைய வார்த்தைகளை இயேசு பேசி கொண்டு போகும் பொழுது இம்மா சீடர்களோடு அவருடைய இறுதியம் கொழுந்து விட்டு எரிந்தது. இப்படியாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க எங்களுக்கு பலம் கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் அந்த தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை அவர் தருகிறார். பாருங்கள், எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாருங்கள், இன்னைக்கு மதங்களுக்கூடாக உங்களுடைய தேவன் உருவாக தந்த ஆத்மா தான் உங்களுடையது. நீங்கள் இந்த மத இனத்திலா இருந்தால் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, மற்ற மனிதர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில அவர் எழுதி வைத்திருக்கிறார், உங்களுக்கே தெரியும் நான் செய்வது தவறு என்று. அந்த மெய்யான தேவனை விட்டு, அந்த அன்புள்ள தேவனை, ஆவியாயிருக்கிற தேவனை விட்டு நான் தவறு செய்யும் பொழுது என்னுடைய இருதயத்தில ஒரு உறுத்தல் இருக்கும், நான் செய்வது தவறு என்று. பாருங்கள், பலர் அப்படி உணர்கிறார்கள். கள்ளத்தராசு செய்யும் பொழுது, மற்றவர்களை ஏமாற்றும் பொழுது எங்களுடைய இருதயத்தில ஒரு குற்ற உணர்வு, இது ஒரு பாவம் என்று சொல்லி அந்த தேவன் எங்களுடைய இருதயத்தில கன்சஸ் மைண்டை தந்திருக்கிறார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் எங்களுடைய இருதயத்தில சதியான பலகையில எழுதியிருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல கட்டளையாக கற்பலகையில எழுதப்பட்ட கட்டளைகளுக்கு எக்கல்படுத்தி நடக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய சதியான பலகையில எங்களுடைய இருதயத்தில அவர் எழுதி வச்சிருக்கிறார். தவறு செய்யும் பொழுது, குற்றம் செய்யும் பொழுது, இப்படியாக தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த உணர்வை அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல நாங்கள் எபிரேயர் 11:1 பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11:1 பார்க்கும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். பாருங்கள், இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது மூன்று பேரும், பிதா எங்களுடைய மெய்த்தேவன், இயேசு பரிசுத்த ஆவியானவர், மூன்று பேரும் அந்த படைப்பின் பொழுது ஒன்றாக இருந்தவர்கள். நீங்கள் நீதிமொழிகளிலே 8 வாசிக்கின்ற பார்க்கும் பொழுது தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இயேசு இருந்தார். பாருங்கள், ஜெனிசிஸ் 1:3 ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படியாக மூவரும், பாருங்கள், நாங்கள் 3:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்க சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இப்படியாக பாருங்கள், இயேசு சிலுவை மரணத்தை இந்த உலகத்தில மனுக்குலத்தின் பாவங்களுக்காக, ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் தன்னுயிரை கொடுத்து இன்றைக்கு வலது பார்சத்துல என்னுடைய பாவம், தேவனங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய அவருடைய பிடிக்கப்பட்ட உடலுக்கூடாக இரத்தத்துக்கூடாக எங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய பாவத்தை இயேசு சுமந்து விட்டார். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அபிஷேகத்தை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரையும் தேவனங்களை நீதிமானாக பார்க்கிறார். இப்படியான அன்புள்ள தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார்.
பாருங்கள், நாங்கள் யோவான் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, யோவான் முதலாம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், இந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் கிரைஸ்ட்ன்றதற்கு அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. மேசியா வார்த்தை, வார்த்தை என்றால் மேசியா, அனாயிண்டட் ஒன் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், இயேசு தேவனோடு இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இப்படியாக நாங்கள் 12 அதிகாரத்தில் இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், இயேசுதான் அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், இப்படியாக ஜெனசிஸ் முதலாம் அதிகாரம் 14 வசனத்திலேயும் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்கள், இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அந்த வார்த்தை மாம்சமாயி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாயிருந்தது. இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மகனாக மகளாக எங்களுடைய தேவன் அப்பாவாக இருக்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ஆவியில இணைகிற பிள்ளைகளாக. இன்றைக்கு திருமணம் செய்த கணவனும் மனைவியும் மாம்சத்தில் இணைகிறார்கள், ஒரே மாம்சமாகிறார்கள். கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளை பிறக்கும் பொழுது இருவருடைய சரீரமும் மாம்சத்துள்ள இணைகிறது. நாங்கள் ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது எங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைகிறது. எங்களுடைய அப்பாவுடைய ஆவியோடு ஸ்பிரிட், எங்களுடைய ஆவி தேவன் தந்த தீபம் தான் எங்களுடைய ஆவி. இந்த ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணையும் பொழுது ஆவிக்குரிய அப்பாவாக. இன்னைக்கு நாங்கள் இந்த இயேசுடைய குடும்பமாக எல்லாரும் நாங்கள் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். இப்படியாக எங்களை அந்த பரலோக பிரஜைகளாக எங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார். பாருங்க, நாங்கள் 1 Corinthians 15:22-23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாம் பாவம் செய்ததன் நிமித்தம், பாருங்கள் 1 Corinthians 15:22 பார்க்கும் பொழுது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் எல்லாரும் மரிக்கிறார்கள். பாருங்கள், ஆதாமின் சந்ததியில பிறந்து எல்லாருமே ஆதாமின் முதல் மனிதன் ஆதாம். அந்த ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக எங்கள் எல்லாருக்கும் மரணம் வந்தது. ஆனால் இயேசுவை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள, நீங்கள் மதத்தை நம்ப கூடாது. மதங்களில் நம்பினால் உங்களுடைய வாழ்வு ஒரு நரக வாழ்வாக, பிசாசுடைய வாழ்வாக, பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல உங்களை பிசாசு இழுத்து கொண்டு போவான். இதற்காகத்தான் இயேசுவிடத்துல மனம் திரும்ப வேண்டும். இது மதம் திரும்புவதில்லை, உங்கள் எல்லாரையும் படைத்த ஒரு மார்க்கம். இந்த மனுக்குலத்தை உருவாக்கின மெய்யான தேவனை பிசாசு வஞ்சித்து மதங்களுக்கு கூடாக, பாவத்துக்கூடாக, இப்படியான பலவிதமான எல்லா மதங்களும் இப்படியாக பிசாசின் கிரிகைகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிறது. அந்த மெய்யான தேவனை அறியப்படாதபடி தடுக்கிறது. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்படியாக நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்தது போல எங்களையும் உயிர்த்தெழ வைத்து அவருடைய ராஜ்யத்தில்
கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக, உங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன். சத்திய வேதம்

0: மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக உம்முடைய சத்தியத்தை அறையுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை தேடி தேடி வாசிக்க மக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட அவருடைய அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், பின்வாங்கிக்கும் போகிறார்கள். ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில பின்வாங்காதபடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து உம்முடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள, உம்முடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள இன்னைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அது இந்த மதங்களினால் தர முடியாத வாழ்வு. அந்த மதங்கள் எல்லாம் நரகத்துக்கு நேராக செல்லுகிற வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, தேவையான ஒன்றானமைத்தவராகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து உம்முடைய வசனங்களை தேடி தேடி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி கொண்டு வருகிறது. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் எந்த மத இன மத மக்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரை விழுத்துக் கொள்ளும்படியாக முடிய அபிஷேகத்தை ஒவ்வொருவரின் மேலே இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறீரம். பத்தை கண்டால் கல்லை கொடுப்பேனா, வீரை கண்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமவிதா, இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்போது அதிக நிச்சயம் அல்லவா? The name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. ஒவ்வொருவரை நிரப்ப, ஒருவரும் விடுபட்டு கூடாது. உம்மு நீர் படைத்த ஒரு மனிதன் கூட அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்கள் எல்லாரையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக. பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, அது நரகத்தை இழுத்து செல்கிறது. நோய்கள் கூட மாறிவிடுமானால் இந்த பாவம் பொல்லாதது நித்திய நிந்தை நித்திய அக்கினியின் கந்த மெடுகிற கடலில வேதனை உள்ள இடம் போனால் திரும்பி வராத இடம். ஆண்டவரே, அந்த நரகத்துக்கு ஒருவரும் போகக்கூடாது. ஆண்டவரே, விசேடமாக தமிழ் மக்கள் இன்னைக்கு மதங்களை விட்டு பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றிக்கொண்டு அது ஒரு மார்க்கம். இயேசுதான் எங்களை படைத்த தேவன், எங்களுடைய தேவன். மூன்று நிலைகளில தேவனாக இயேசுவாக பரிசுத்த ஆவியாக படைப்பின் பொழுது மூன்று பேரும் ஒன்றாக இருந்து எங்களை படைத்து அவர்களுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் மீண்டுமாக அந்த தேவனிடத்தில பிள்ளைகள் என்ற ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்பி ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த நரகம் பொல்லாதது போனால் திரும்பி வர முடியாது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. ஒவ்வொருவரோ உடனே இடைப்பட்டதற்காக நன்றி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்குறதற்காக நன்றி. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றாக இந்த வார்த்தையை இன்றைக்கு ஃபாதர் சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட் ஆல் த்ரீ இன் ஒன் என்று சொல்ற அளவுக்கு அந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல நன்றாக அதை உதரித்து உள்ளார்கள் என்ற மாதிரி நீங்கள் அதை விவரமாக இன்றைக்கு அதை கற்பித்தீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர். அத்துடன் இரட்சிப்புக்குள் வரும்படியாகவும் அதே இரட்சிப்புக்குரிய வார்த்தையும் கொண்டு வந்தீர்கள். காட் பிளெஸ் யூ. அத்துடன் கத்தர் உங்களையும் உங்கள் அழைப்புதலையும் நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தையின் மூலமாக எத்தனையோ பேர் இரட்சிப்புக்குள் வருகிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளெஸ் யூ.
0: ஆமீன். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். காட் பிளெஸ் யூ நேயர்களே. ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் இறுதியாக முடிவு ஜபத்துக்குள் வந்து நிற்கிறோம். நாங்கள் முடிவு ஜபத்துக்குள் செல்லலாம். என்னை அதைத் தொடர்ந்து சிஸ்டர் சுபாவும் அவருடைய முடிவு ஜபத்தை எடுப்பார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர் லார்ட். யூ ஹவ் பீன் சோ குட், யூ ஹவ் பீன் சோ பிரசன்ட் வித் அஸ் லார்ட், வித் யுவர் வெரி பிரசன்ட் லார்ட் வித் அஸ் லார்ட், ஈவன் எமினேட்டிங் இன் டு த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் லார்ட். And as we opened up, Lord, with Sister Subha hosting alongside Lord with the rest of the half of the session that I did. Lord, Father, you have been present with us, Lord. That is the most important criteria of any ministry that goes on, Lord, that you take the first place, that you take, Lord Jesus, all honor and glory with which, Lord, you come through, Lord, through the power of the Holy Spirit, Lord, to do the work of Calvary that you have already finished, to accomplish that in the people, oh God, that they would receive that very way in which you have provided for them, Lord, for the very blessings of the way in which you will bring forth their salvation, Lord. So many have been listening, Lord, through the word of God to come into the knowledge of their salvation. Even as Sister Subha has been hosting from the beginning, Lord, with the opening up in prayer, and Lord Jesus with the worship and praise and adoration, all that went on, Lord, in your name, Lord. You have been magnified, glorified, and lifted up, Lord. And also thank you, Lord, for the first session that went on, Lord, as we have been looking up to you, Lord, with that first half an hour session in prayer, Lord, standing in the gap, Lord, with many ways, Lord, that we could come, Lord, and pray, Lord Jesus, and lift your name up, and also, Lord, bring the needs accordingly, Lord, standing in the gap, Lord, standing, Lord, with the issues of the world and all the rest of the Lord has been leading us to, Lord. And thank you for that time, Lord, that we spent, Lord. And we also, Lord, thank you, Lord, for the way, Lord, that you have been coming through, Lord, for the nations of the world, Lord, even as we have been remembering today, Lord Jesus, the Aboriginal community, Lord, as they have been, because of that, we have been having the holiday today, Lord, with Truth and Reconciliation. Lord, we thank you, Lord, for the way, Lord, we could remember, and they would come and acknowledge you as the only Master and the Savior who would provide them with this truth, and acknowledge you as the one who would give them this peace and truth and reconciliation with God and Almighty God alone through our Lord and Savior, the Lord Jesus Christ alone, I pray. Also, thank you, Father, for the Lord, Sister Dolly, who came and prayed, Lord, for the workers, Lord, and her blessing, Lord, that came through, Lord Jesus, with the song and all the rest that you have been bestowing, Lord Jesus, through her ministry as well. Bless her and her family as well, Father. And Lord, we thank you, Lord, for the to stand in the gap and pray for the nations of the world, O God, that you would bring forth, Lord, many across the land and the seas, Lord, 200 nations and 97 stations, Lord, along with Brother Leslie, Lord, bringing Lord Jesus from Sangam Radio Gospel from Toronto, Canada, Lord. Alongside Lord Jesus as she had started and made it all possible for the 97 station joining hands together, Lord. This is nothing but of Lord Jesus, the work of the Holy Spirit, the end days of ministry going forward. So we bring forth, Lord, all honor and glory to you there too, Lord, in the name of Jesus alone. Lord, we thank you for that, Father, in the name of Jesus. Now we also thank you, Father, Lord, even as we went in Lord Jesus' second session that went on, Lord, with the word of the living God coming through, Father, in the name of Jesus, Lord, for the first word that went from Sister Brinda, Lord, along with Lord, the word, Lord, pertaining to Lord healing, Lord, and also Lord, the word, Lord, coming through, Lord, for salvation and all the rest, Lord, that go with it, Lord, O God, for the word is the only way, Lord, that you have brought forth deliverance, Lord, and the power of salvation that belongs to it, Lord. So we thank you, Lord, for the way you brought the burden of prayer through her, Lord, for the healing of not only mind, body, soul, and spirit, but for the healing of their bodies also, Lord, along with the word, bringing forth salvation and deliverance, Lord, upon their souls, Lord. So we thank you for that ministry as well, Lord. Bless her, Lord. Be with her leader and guider, and bless her, Lord, and her daughter also, Lord, and heal her too, Lord. Just as much she has been waiting upon you, Lord, there's nothing impossible with you. She who brings this word, Lord, Lord, in such a power and might, Lord, you would never, Lord Jesus, bypass her, Lord, in this manner. Thank you, Lord, for the way you have been touching her. And, Lord, you are in total control of her well-being, her mind, body, soul, and spirit, Lord. And so I thank you for that, Lord. So thank you, Lord, for the second message that came from Sister Subha, who has been hosting today and also brought forth the second message, Lord. For the way, Lord, you have been coming through to her, Lord Jesus, for this wonderful way, Lord, the God who sent forth his manna from heaven above and brought forth and fed the children of Israel according to the day's supply was given to them, Lord, That is who our God is. He knows our needs. He knows our according to the amount that he can bestow upon us. So shall it be, Lord, that you have given to us, Lord Jesus, according to the measure that we need. Even the faith that you have given us, according to the measure that we have, Lord Jesus, you have bestowed upon each and every person the amount of faith according to the measure that we need. Lord, we thank you, Lord. Thank you, Lord, for that measurement that you have created, Lord, according to your sight, Lord, coming to the well-being of souls, Lord, that come through in many ways, Lord, to bless us, Lord, the measuring way in which you have, Lord, allowed it to come into our lives, Lord. Even as, Lord, the word went forth, Lord Jesus, the first shall be last and the last shall be first. And even as you've brought forth, Lord, as an analogy and even proved it, Lord, in the ways you had paid, Lord, the workers who came and worked in the vineyard, Lord, how from the first hour to the 11th hour, Lord, how they would be paid, Lord, accordingly, Lord, and they would all get paid the same amount as they would, Lord. Oh, Father, that is the way you have been looking through it, Lord, oh God, through your eyes and your sight, Lord. Therefore, Lord, we thank you, Lord. You are the one who measures everything according to your will and your plan and your purpose in our lives, Lord, and that belongs to you and you alone, oh Savior. And we thank you for that, and also for the final word that came from Pastor Anton Rasan. I am, Lord, the burden of souls, Lord, and the triune God, the Father, Son, and the Holy Spirit is the way, Lord, that we have to see you, Lord, as one, all three in one is our God Almighty. Lord, it is not three gods, it's one God in the form of the Father, Son, and the Holy Spirit, all three in one God, in one Savior. Lord, our Savior who came bringing forth the Father through the Son, and the Son emanating through into the world through the Holy Spirit. Right now, He's still moving in our lives and in the world for the power of salvation to come through the Spirit of God. That's how He moves, the Father, Son, and the Holy Spirit, all three in one. So we thank you for that power, the word, Lord, that came through, Lord, and revealing to people what that means, Lord, even through the Amplified Bible, that it's been beautifully, Lord, translated and made it possible to people to understand. So we thank you for that, Lord. Now we, Lord, thank you for all the blessings that went through, Lord, right from beginning to the end. And also Brother Leslie and Sister Rita working alongside, Lord, so patiently, morning till evening, Lord, hour by hour, Lord. We do not take this light or for granted, Lord. This is all your work, Lord, through your grace and your mercy and your loving kindness, Lord. And to go on to the Facebook and YouTube, Lord, to be all the recordings to be going on, Lord. Lord, it is much, Lord, to be done, Lord. And it is only by your guided wisdom and your grace alone, Lord. And thank you for Sister Rita's dedication and service as well, Father. She carries the burden, Lord, for all the programs to go through and set up properly and well, Lord, and to follow up. And, Lord, all the coordination, Lord, we thank you, Lord, for her time and her energy and her service as well. Be with her leader and guide her. And, Lord, let your Holy Spirit alone, Lord, be her portion each and every day, Lord, with your grace bestowed upon her life as well. Be with them and their family as well. We also remember Brother Mahindran as well, Father, even as he carries on tomorrow till Sunday again and the following week coming on, Lord. And also tomorrow starting the first day of the month, Lord, with Sister Subha, Lord. We entrust them all into your hands, Father. In the name of Jesus we pray. Amen and amen.
2: Amen, amen.
3: Amen, Brother. நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். Viber and IMO 416-917-5826. Email மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: சங்கீதம் 115:3. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தை வல்லமையாய் அதிசயம் செய்திடுமே. படுவோமா? Thank you, Lord.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடி வா மகனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும் முடியாய். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருளச் செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும்

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். எங்களை நீர் நடத்தி செல்லும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது நீ மாத்திரம். எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 10ஆம் மாதம் 1ஆம் தேதி கார்த்திகை மாதம், இன்னைக்கு வேணும் ஐப்பசி மாதம் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாறுவோரே அதே வேளையில் இணைந்து ஜபம் செய்ய இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனங்கள், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களில் எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுவோம் என்று கூறப்பட்டிருக்கிற அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். கத்தரண்டை எல்லா ஜபங்களையும் ஒப்புவிப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 அழகம் 15, எசேக்கியேல் 27 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், லூக்கா 24 புதிய ஏற்பாட்டிலிருந்தும் கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 20:15 எடுத்து வரப்பட்டது. அந்த வகையிலே வாசியுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வகையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, அதிகால வழியிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிஸ்லியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதிலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேதி திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அபிஷேக ஆராதனை கூட கடந்து சென்று ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்த ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடமும் படைப்போம். தேவ ஊழியர் வழி நடத்துவார். பிரைசல் ஓட்டமா ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடமும் படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை.

ஹாலேலூயா. கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருக்கிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை அப்பா. பிதாவே ராஜா, எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிற தெய்வம் நீங்க தான் ஐயா ராஜா. நீங்கள் எங்களுடைய மேய்ப்பரப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களை ஆத்துமாவை தேற்றி உம்முடைய ராமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறவரப்பா. நாங்கள் மரணையிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய கோல் உங்களை தடி எங்களை தேற்றுகிறது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்கிறது. நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நடித்த நாட்களால் நிலைத்திருக்கிறோம். ஹாலேலூயா. தகப்பனே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால்

ஹாலேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் ராத்திரி வேளையிலே பேசின ஒரு வார்த்தை, ஹாலேலூயா. அங்கே ஆதியாகமம் 31 யாக்கூபு சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் என்றால், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகளும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. ஹல்லேலூயா. இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், பகைவன் எதிராளி சொல்லுகிறான் பாருங்கள், புள்ளி உள்ளவைகளும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. அதாவது பாருங்கள், நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. இந்த எதிரியான லாபான் யாக்கோபை 10 வஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. வஞ்சித்தது மட்டுமல்ல பாருங்கள், அதாவது சொந்த மாமன், அதாவது அவனுடைய மனைவிகளுடைய சொந்த தகப்பன். ஆனால் அவன் பாருங்கள், இந்த யாக்கோபை ஏமாற்றினது மட்டுமல்ல, அவனுடைய தன்னுடைய பிள்ளைகளையே அவன் ஏமாற்றுகிறான், தன் சந்ததியை ஏமாற்றுகிறான். ஆனாலும் கூட அவன் யோசித்தான், புள்ளி உள்ளவைகளும் அங்கே கலப்பு நிறமானவைகளும் எப்படி அங்கே அது குட்டிகளை போடும், அது அந்த காரியத்திலே அது எதிரான காரியம், அந்த குட்டிகள் போடுவதற்கு எதிரான காரியம், அப்படிப்பட்ட குட்டிகள் போடுவது அரிதாயிருக்கும். நம்முடைய ஊர்லயும் பாருங்கள், எங்களுடைய வீட்டிலே நாங்கள் இருந்த சிறு வயதில இருக்கின்ற வழியிலே ஆடு, ஒரு ஆடு இருந்தது, அதுக்கு 2 குட்டிகள் இருந்தது. அதிகமா நான் பார்த்துக்கிறேன், 2 கருப்பு குட்டிகள் போட்டிருக்கும். ஆனா இவன் சொல்லுகிறான், புள்ளி உள்ளவைகளும் சம்பளமாயிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது கலப்பு நிறமானவர்களும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன பொழுது அந்த குட்டிகள் எல்லாம் அப்படியே போட்டது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறான், நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தான். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாயிருக்க கண்டேன். அதாவது சிலவளை யோசிச்சிருக்கலாம், யாக்கூப் கூட யோசிச்சிருக்கலாம். அவன் சொல்லுகிறானே, இது ஒரு அரிதான காரியம், எப்படி அந்த அந்த ஆடுகள் எல்லாம் புள்ளிகள் உள்ள ஆடுகள், புள்ளிகள் உள்ள குட்டிகளை போடும், கலப்பு நிற குட்டிகளை போடும். இதைத்தான் தேவன் ராத்திரி வேளையில் என்னோடு பேசினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ராத்திரியில நீங்கள் படுக்கின்ற விலையிலே, தூங்குகின்ற விலையிலே, இந்த மனதில் எழும்புகின்ற காரியங்களை நாங்கள் உதறித்தள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விதமாக தேவன் பேச முடியும், சொப்பனத்திலே பேச முடியும். அது மட்டுமல்ல, இது ஆவியிலே பேசுவது. நீங்க என்ன உன்னத பாட்டிலே சுலமித்தியால் சொல்லுகிறாள், நான் நித்திர கொண்டேன், என் ஆவி விழித்து கொண்டது என்று. அதுபடினால் நாங்கள் சரீரம் நித்திர கொண்டிருக்கலாம், ஆவியோடு தேவன் ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அதுக்கு பிற்பாடு ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பரத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, சில வேளை யாக்கோபு யோசித்திருப்பான், எப்படி இது குட்டிகள் போடும், எப்படி இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அவன் யோசித்திருக்கலாம். ஒருவேளை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் நமக்கு எதிரான காரியங்களை வைத்து நிர்ணயம் பண்ணி கொண்டாலும், சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சூழ்நிலைக்கேற்ப யோசித்தாலும் கூட, ஆனா ஆண்டவர் பாருங்கள், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாயிருக்க கண்டேன். அப்போ சொப்பனத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் 7 விழுந்தாலும் கூட அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைய தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோவே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களா இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன்,
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனிய பண்ணின பெத்தெல்ல உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். ஹாலேலூயா. அதுக்கு பிற்பாடுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார் ஏறெடுத்து பார். ஹாலேலூயா. ஏறெடுத்து பார்க்கின்ற வேளையிலே ஹாலேலூயா அங்கே தரிசனத்திலே அவன் காண்கிறான். நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே தேவன் எதை சொன்னாரோ அதை நாங்கள் காண வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், ஹாலேலூயா, எழுந்து எம்மட்டும் நடந்து திரியுமோ அவ்வளவு தூரம் அங்கே பாருன்னு சொல்லி சொன்னார். ஹாலேலூயா. அதே போல எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததியார்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிறார்கள், தேவனை தரிசிக்கின்றார்கள். எங்களுடைய ஆலயத்திலே ஆத்துமாக்கள் நான் தேவன் நிரப்புகிறார். எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறது. ஹாலேலூயா. தேவன் எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார். ஹாலேலூயா. நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குட்டிகள் எல்லாம் போட்டது. இவையெல்லாம் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தன்னுடைய மனைவிமார்களுக்கு இவன் சொன்ன காரியம். ஆனபடி நான்தான் பாருங்கள், அவன் அங்கே 30 பார்க்கின்ற வேளையிலே அவன் என்ன செய்கிறான் அங்கே, பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னே வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டியை உரித்து நான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பேன். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹாலேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு ஆசீர்வாதங்களை அங்கே வழி நடத்துகிற காரியமாயிருக்கிறது இருதயத்தின் நிறைவினால். ஹாலேலூயா. இருதயத்தின் நிறைவினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே நிரப்பி இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். நீர் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் ஐயா ராஜா அப்பா ஆண்டவரே, புள்ளி உள்ளவைகளும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகளும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. ஹாலேலூயா. தேவனே, நீர் யாக்கோபோடு கூட இருந்தது போல இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே, தேவன் யாக்கோபோடு கூட இருந்தீரப்பா ராஜா. தகப்பனே யாக்கோபு, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஆண்டவரே, தான் நடந்து வந்த வேளையிலே வனாந்திர வெளிகளிலே ஆண்டவரே தேவனே, உம்முடைய தரிசனத்தை அவன் கண்டானப்பா ராஜா. நீர் அவனோடு பேசினீரப்பா ராஜா. தகப்பனேம துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேவனிடத்தில் அவன் பொருத்தனை பண்ணி கொண்டானப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் ஆண்டவரே மீட்டு கொண்ட ஜனங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே, அவர்களை நீர் மீட்டு கொள்ளும்படி செவிக்கிறோம். என்ன காரியங்களுக்கூடாக உம்முடைய ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்களோ, ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே தேவனே, உபரி பில்லுகள் கட்டுவதற்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஆண்டவரே தகப்பினி, உம்முடைய ஜனங்கள் என்ன நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, என்ன தரிசனத்தை அவர்கள் தங்களுடைய நினைவிலே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி செவிக்கிறோம். யாக்கோவின் தேவன் வேறு, நம்முடைய தேவன் வேறு அல்ல ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்களை நீர் ஆதரிக்கும்படி செவிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படி செவிக்கிறோம். யாக்கோவு ஆண்டவரே, கோலும் தடியுமாக ஆண்டவரே ஜோர்தானை கடந்து சென்றான். அவனை ரெண்டு பரிவார கூட்டங்களாய் நீர் மாற்றினது இவனப்பா ராஜா. உம்முடைய ஜனங்களை ரெண்டு பரிவார கூட்டங்களாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஆண்டவராகிய தேவனே,

இடர்கள் அவமானங்கள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகிறது. ஆண்டவரே, குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறத பாராச்சா. ஆண்டவராகிய தேவனே, பிள்ளைகளுக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறது ஐயா. ஆண்டவராகிய தேவனே, வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறத பாராச்சா. ஆண்டவரே, தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறது. ஹாலேலூயா. தீர்த்திடும் கிருபையும் உயிர்ப்பிக்கும் கிருபையும் விலகாது மாறாது கிருபை. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறப்பா. உம்முடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே ஐயா ராஜா கிருபை கிடைத்ததே நோவாவுக்கு. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா கிருபை கிடைக்கும்படி செதுக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமை ஆதரித்த ஆண்டவர், ஈசாக்கியை ஆதரித்த ஆண்டவர், யாக்கோபை ஆதரித்த ஆண்டவர், திருவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கும்படி

தேர்ந்தெடுங்கிருபை, உயிர்த்து தெரிந்திருபை, விலகாது மாறாது கிருபை. ஐயா தேர்ந்தெடுங்கிருபை, நம்மை உயர்த்தி தெரிந்திருபை, விலகாது மாறாது கிருபை. உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. மகா மகா பெரியது உம்மிரக்கம்.

0: மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையார். மகா மகா பெரியது உம் மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஹாலேலூய தகப்பனே, ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா, சோத்தரிக்கிறோம் தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஆண்டவரே தேவனே பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே தேவனே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போர் சோதிக்கப்பட்டும் ஆண்டவரே தேவனே நமக்கு உதவி செய்கிற அங்கே பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை சேரக்கடவும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் தூக்கி விடுகிற தேவனப்பா. ஒரு கரத்தை பிடியும் ஆண்டவரே, தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா தாவீது சொல்லுகிறார், ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தர் என்னை தூக்கி விட்டார் என்று. ஹாலேலூயா. ஆண்டவரே வெள்ளங்களும் அலைகளும் ஆண்டவரே திரண்ட தண்ணீரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை தணிக்க முடியாதப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. தாவிதை போல ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும் ஆண்டவரே, உம்முடைய சந்ததிகளை தூக்கி விடும் ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே தேசங்களில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை காண்கிற தேவன் அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுமே ஆண்டவரே. ஆண்டவரே தேவனை வெள்ளி ஒடித்து நானே முறித்து விடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா ஆண்டவரே, ஒருவருக்கு விரோதமா ஒருவர் ஆண்டவரே சண்டை பண்ணாதபடி யுத்தங்கள் வராதபடி ராஜ்யங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். மிடில் ஈஸ்ட் பகுதிகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் யுத்தம் அமர்ந்திருப்பதாக ராஜா. காற்றையும் கடலையும் அடக்கின ஆண்டவர் அல்லவோ ராஜா. ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீர் நிறுத்துமே ஆண்டவரே, நிறுத்துமே ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. அப்பா பிதாவே உடைய கரத்துல ஐயா எங்களை தாக்கி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே ஐயா கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்திலே உம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே இலங்கை தேசத்தை ஆண்டவரே தேவனே அப்பா உடைய வல்லமை உள்ள கரம் தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற அதிகாரங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, இலங்கை தேசத்திலே இருக்கிற மனுஷ அதிகாரங்கள் துரத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால ஐயா ராஜா ஆண்டவரே அடங்கி போகணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. சத்துடைய வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே முறியடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. தகப்பனே ஆண்டவரே தேவனே யாழ்ப்பாண பிரதேசங்கள் ஆண்டவரே வடமராட்சி பகுதிகளப்பா ராஜா தேவனே. அப்பா அதே போல ராஜா தேவனே முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆண்டவரே தேவனே தகப்பனே எத்தனையோ பகுதிகளப்பா ராஜா. ஆண்டவராய கர்த்தாவே ராஜா தகப்பனே அன்றாத புறங்கள் மாத்தளை ஆண்டவரே. அப்பா கரையோர பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பட்டணங்கள், தெரியாத பட்டணங்கள், கொழும்பு பகுதிகள், மத்திய பகுதிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்த விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு ஆண்டவரே முடிவில்லையே அப்பா ராஜா. அவைகள் ஆண்டவரே தேவனை காலதோறும் புதியவர்களாயிருக்கிறபடியாலுமே சோத்தரிக்கிறோம் ஐயா. இரக்கத்தின் பிதாவே இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற அந்த டரிப் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே அவர்களை நீங்க விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ட்ரம்மோடு நேரிடப்படவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல ராஜா, ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே தன்னிறவை காணும்படி செவிக்கிறோம், தன்னிறவை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே, தன்னிறவை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ஒவ்வொரு தேசங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே அப்பா தேசத்தின் அதிபதிகள் தங்கள் தேசத்துக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே அப்பா அதை உருவாக்க நீர் கிருப தரவணமா செபிக்கிறோம். கைத்தொழில்கள் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படுவதாக. ஆண்டவரே தரிசு நிலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஐயா ராஜா தேவனே. ஆண்டவரே தரிசு நிலங்கள் ஆண்டவரே தேவனே எல்லாம் பண்படுத்தப்படுவதாக, விருட்சங்கள் காய்கள் காய்ப்பதாக ராஜா, ஆண்டவரே பயிர்கள் விளைவதாக ராஜா, ஆண்டவரே தேவன் இந்த மாரி காலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா ராஜா தேவனே. இந்த மாரி காலத்திலே ஐயா ஒவ்வொரு தேசங்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் நிலைகளில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா தேவனே. தகப்பனே ராஜா அலைகளை இம்மட்டும் இரு என்று சொல்லி ஆண்டவரே அலைகளின் பெருமைகளை அடக்குகிற தேவனப்பா ஆண்டவரே. கரையை விட்டு தாண்டாதபடி அலைகள் கடல்கள் எல்லாவற்றிலும் ஆண்ட நீர் நிலைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினா நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த விண்டர் காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். காலை நேரத்திலே புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் ஆசீர்வாதங்களோடு, வார்த்தைகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் இச்சித்தமான நாளை காலை வேளையிலே இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவதாக. குடும்ப காரியங்களிலும் எல்லா வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள், சபை ஊழியர்கள், சபை மெம்பர்ஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து அனுகூலமான எல்லா காரியங்களையும் அனுகூலமாக வழிநடத்தி தருவாராக. புதிய மாதத்திலும் ஆசீர்வதித்து தருவாராக. பலத்து அறுவடியை கட்டளையிடுவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஆசீர்வதித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆராதனை வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்று முதலாம் தேதி, பத்தாம் மாதம் முதலாம் தேதி, ஐப்பசி மாதம் 2026 அக்டோபர் மாதம் முதலாம் தேதி 2026 இணைந்திருக்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் பத்தாவது மாதத்திலும் இணைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 25 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 1 நாளாகமும் 15, எசேக்கியேல் 27, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலும் லூக்கா 24 அதிகாரம். அவற்றை குறித்து வைத்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய நாளிலே இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் நேற்றைய நாளிலே ஒரு அசம்பாவிதம் நடந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவிலே ஐநா கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற ஈரானிய தலைவர்கள் போக முடியாதபடி அவர்களுக்கு விமான போக்குவரத்தை நிப்பாட்டி இருக்கிறார்கள். அதாவது ஈரானுக்கு விமானங்கள் போக முடியாது, அங்கிருந்தும் வெளியிலே போக முடியாதபடி இருக்கிறபடியால் அவர்கள் இங்கு தங்கி இருக்கின்ற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய விமானம் புறப்படாவிட்டால் உங்களோட விமானத்தை நாங்கள் தடுப்போம் என்று காலையிலே சொன்னார்கள். மாலையிலே இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தை அவர்கள் கடத்தி அதை மோத பண்ண செய்துகிற ஒரு காரியம் நடந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த 180 பேரையும் காப்பாற்றினார். ஆமேன். இஸ்ரவேலுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒன்றும் வாய்க்காதே போம். ஆமேன். 180 பேரை கர்த்தர் காப்பாற்றினார் நேற்றைய நாளிலே. நீங்கள் அறிந்தபடி அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு விமானத்திலும் ஒரு ரெண்டு சிஐஏ ஏஜென்ட்ஸுகள் இருப்பார்கள். அந்த 20 அந்த 9/11 அந்த பிரச்சனைக்கு பிறகு இருப்பார்கள். அதே போல் இஸ்ரவேலின் விமானங்களிலும் மொசாட் ஏஜென்ட்ஸ் இருப்பார்கள். இஸ்ரவேலிருந்து வெளிப்படுகிற இஸ்ரவேல் விமானங்கள் அல்ல இந்த விமானங்களில் இந்த விமானத்திலே அதிர்ஷ்டவசமாக ரெண்டு பைலட்ஸ் இருந்தார்கள். இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பைலட்ஸ் இருந்தார்கள். ஒருவர் ரஷ்யன், ஒருவர் யுக்ரைனியன். அவர்கள் இதை தடுத்து நிறுத்தி அந்த விமானத்தை பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்கினார்கள். கத்தர் ஆயத்தப்படுத்த காரியங்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஆமேன். கத்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி சுஜாதா ஆனந்தராய் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும், இரவு வேளையிலே பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே மாலை வேளையிலே முதலாக பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். சேடுமாக உலக நாடுகளுக்காக, இஸ்ரேலுக்காக, அமெரிக்காக்காக, கனடாக்காக, உக்ரைனுக்காக, ரஷ்யாக்காக, ஈரான் தேசத்துக்காக, அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்கும் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜபிப்போம். இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தின் இந்த மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு உகத்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் இணைந்த சௌரி அயர்ந்ததி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா
0: பிரைசலோட்டனா
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
0: ஆமென். ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கல்லிடுவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஏசாயா 55:10-11 வசனத்திலே, அங்கு மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், மழையும் பனியும் உருவாக்கப்பட்ட தேவனுடைய நோக்கம் அங்கு நிறைவேறுவதற்காக நிறைவேறுவது போல தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில இருந்து அவருடைய தீர்க்கதரிசிகள் உன்னாவுக்கூடாக வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய சித்தத்தை செயல்படுவதற்கு இது உலகத்துக்கு வந்திருக்கிறது, இந்த தேவனுடைய வசனம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒவாமா 32:2 மழையானது இளம் வயிறின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிர்கள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்படியே அந்த தேவனுடைய வசனம் எங்களுக்குள்ளே அங்கு பனியை போல அல்லது மழையை போல இறங்கும் போது அது தேவனுடைய வல்லமையை நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதிலும் அதோடு அங்கு சங்கீதம் 72:6 சொல்லப்படுகிறது, புல் அறுப்புண்டு அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போல பூமியை நினைக்கும் தூரலை போலவும் ஆண்டவர் இறங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், புத்துணர்ச்சி ஊட்டும் மழை போல தேவனுடைய ஆசீர்வாதம் அதுவும் கிறிஸ்துவினால் அவருடைய ஆளுகையினால் எங்களுக்குள்ளே வருகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதிலே மீகா 5:7 சொல்லப்படுகிறது, யாக்கோவிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போல அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளும் அநேக ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் தேவனுடைய மழையை போல, மழை எப்படியாய் இறங்கி வருகிறதோ அப்படியாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர் மேல அப்படிப்பட்ட அபிஷேகமும் ஆசீர்வாதம் இறங்கும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றா பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இப்படியா இருக்கிற காரியம் என்னென்று சொன்னார், முழு இயற்கையும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவருடைய சித்தப்படி நடக்கிறது. அவரை நாங்க வேண்டிக் கொள்ளும் போது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்தின் பங்காய் மாறுகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் எங்கள் தேவன் வானத்து பலகணியான அந்த நல்ல பொக்கிசத்தில இருந்து எங்களுக்கு வானத்தை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் எங்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற மழையை ஏற்ற வேளையில எங்களுக்கு பெய்ய பண்ணுகிறார். ஏனென்றால் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அன்றைக்கு இஷ்டவேலுக்கு தேவைப்பட்டது எதுவோ இன்று திருச்சபைகளுக்கும் முழு உலகத்துக்கும் தேவைப்படுகிறது என்னவென்றால் அந்த பருவகால மழையை போல எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்கள் மேலும் பெய்ய வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த மழை நன்மை வைக்கக்கூடியதாய் மனித இதயமாகி எங்களுடைய மண் இருதயமாகி அந்த மண்ணிலே நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுத்தப்பட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே கூட இருந்து எங்கள் ஜபத்தோடு கூட இருந்து வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. டொனால் பிரதருடைய உறவினர் யாரோ அங்கு மோசம் போய் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபமண்ணுங்கள். கர்த்தராமே அவர்களையும் ஆற்றி தேற்றி நடத்தி திரும்பமா இந்த இடத்துல வந்து ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்று கொண்டு மழை துளி அங்கு மண்ணிலே சங்கமமாகி எப்படியாய் அந்த இளம் பயிரிலே அந்த மழை வந்து விழுந்து எப்படியாய் அது உயிர் துளி ஆக்குறதோ அப்படியே எங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய மனுஷர்களும் திருச்சபைகளும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் அங்கு தேச அங்கு பலிவிடங்கள்ல ஊழியன் செய்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே இந்த தேவ மழை பிற்காம் பின்மாறி மழை பொழிய வேண்டும். இந்த நாட்கள்ல எப்படியாவது ரட்சிப்பு அறிவுணப்பட வேண்டும் எல்லாருக்குள்ளும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்களான தலப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடு மாவியோடு தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, பின்மாறி மழையை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பின்மாளியின் அபிஷேகம் அன்று யோவான்ஸ்நானகன் கூடாத ஊற்றப்பட்டாதே அபிஷேகம் இந்த காலத்தில் எங்களுக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையோடும் முத்தமத்தோடும் பரிசுத்தோடும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நாங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்பட உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக எம்பிக்கிறேன். மாறியின் பின்மாறி மழையை எதிர்பாருங்கள் என்று உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு எங்களுக்கு ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த காலத்தில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னே அந்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேலும் வாசித்து ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு உம்முடைய ஒரு எழுப்புதலை காண உம்மை நோக்கிய பார்வையில் அறிந்து கண்ட மக்களும் பிரியாணப்பட அந்த படகுக்குள்ள நோவாவின் படகுக்குள்ள ஏற்ற நேரத்துக்குள்ள ஏறி விடும்படியாக ஒவ்வொரு மக்களும் மதங்கள் ஒரு விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பது ஒவ்வொரு மக்களும் மதங்களில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திருப்பி இயேசு கிறிஸ்துவுடைய நோவாவின் பேழைக்குள் ஏறிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆண்டவரே உடைய வருகைக்கு அந்த புத்தியுள்ள 5 கன்னிகளைப் போல ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நேற்று வசனங்களை கொடுத்து நீர் உம்முடைய உமக்கு பிரியமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். திருத்தியவர்கள் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து இயேசுவின் குடும்பமாக உம்முடைய வருகைக்கு ஆழ்த்தப்பட எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. என சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த புதிய அபிஷேகத்தை பெற்று புதிய பெல்லத்தோடு நாங்கள் உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் உம்முடைய இதயங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வழியாக ஜெபிக்கிறோம். டொனால்ட் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அந்த அந்த இழப்பின் மத்தியில நீர் உம்முடைய சமாதானத்தை அந்த இடத்துல கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். இயேசுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல. உங்கள் இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து ரட்சிக்கப்படாத அந்த குடும்ப மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிகிற அறிவை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு ஒரு மனிதன் கிறிஸ்தவர்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து அந்த பரலோகத்துல நாங்கள் சந்திப்போம் என்ற ஒரு உணர்வை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் மெச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறார்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரன் நன்றி பாஸ்டர். கேட்டார் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரீன், பிரைஸ் லார்ட். பனித்துளிர்கள் போல இந்த நாட்கள்ல தேவனுடைய உபதேசம் செய்கிறவர்களுடைய உபதேசம் ஒவ்வொரு காதுகளும் திறக்கப்பட அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான உபதேசங்கள் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா அந்த புதிய நாளுக்காய், இந்த புதிய மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே தேவன் எங்களை நடத்தி கொண்டு வந்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா சொல்லப்பட்டுதான் அந்த விண்ணப்பத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்கிறதான ஒவ்வொரு செய்திகளும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இருதயத்தை தொடத்தக்கதா, எங்களுடைய இருதயத்திலே பதியத்தக்கதாய் கர்த்தாவே தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே அப்பா உம்மிடத்தில் வருகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை உள்ளதை உள்ளபடி கர்த்தாவை போதிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவை கேட்டு விட்டு விடாத படிக்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை கடைப்பிடிக்க உமை இருக பற்றி கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தவறான போதனைகள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த தவறான போதனைகள் இருந்தெல்லாம் எங்களை தேவன் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதை கண்டு அறிந்து கொள்ள கர்த்தாவே தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர் ஊழியக்காரர்களையும் கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உள்ளதை உள்ளபடி கர்த்தாவே அப்பா சரியான சத்தியத்தை போதிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களிடம் இருந்தெல்லாம் தேவன் எங்களை வேறு பிரித்து எடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்டு கர்த்தாவே விட்டுவிட படிக்க அதை பற்றி கொண்டு நடக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதத்தில் எல்லாம் அநேக காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டோம் ஆண்டவரே. அப்பா அந்த எல்லாம் இந்த மாதத்திலே தொடர தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஆவிக்குரிய காரியங்களே இன்னும் அதிகமாய் வளர தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபத்திலே குறைவு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களிலே அநேக குறைவுகள் இருக்கிறது கர்த்தாவே. இது எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களிலே எங்களை கர்த்தாவே தேவன் வளர்க்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாத படிக்க கர்த்தாவே. அதை பிடித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய இருதயங்களை தேவன் இங்கு சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே சரியான போதனைகளை கேட்க கர்த்தாவே தேவன் எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. இந்த நாட்களிலே அப்பா யூடியூப்ல எல்லாம் அநேக செய்திகள் வருகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை பிரித்து அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மறைத்து பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க இடைப்பட்டு பேசும்படியா செபிக்கிறேன். நீங்க எங்களோடு இடைப்படும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பாடனால் பிரதர் அவங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க போயிருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். போகிற பிரயாணத்தை ஆசீர்வதிங்க அப்பா. வழிகளில் எல்லாம் உடைய தேவ தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இணைப்பிலே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லஸ்லி அன்னாரிதா சகோதரி பிள்ளைகள் பெயர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சார் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னை பிள்ளைய கர்த்தாவே அநேக பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வானொலியானது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜனத் சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன். கணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வேலை காரியங்களிலே தேவன் கூட இருங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகோதரி செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கும் கூட தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
3: ஆமேன். அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே
4: ஆமேன் ஆமேன். உங்களையும் எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார்.
3: நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
5: பிரைஸ்
3: தி லார்ட். நீங்கள் எப்படியாய் மழை பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குள்ளும் கிரிய நடப்பிக்க எல்லாருடைய பசியையும் போக்க எல்லாருக்கும் வேண்டிய காரியத்தை செய்ய கர்த்தர் அந்த தேவனுடைய வசனம் எல்லா இடங்களும் பரவ, எல்லா இருதயங்களும் சிந்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: சூத்திரம் நான் சோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே சாமி, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் முதலாவது நாளிலேயும் கூட சாமி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஐயா கடந்த மாதம் முழுவதை நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வெள்ளத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து வழிநடத்தி இதோ மீண்டும் ஒரு புதிய மாதத்தை முதலாவது நாளிலே கொண்டு வந்து இந்த மாலை பொழு ஆண்டவரே இந்த ஊழியத்திலேயே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து செபிப்பதற்கு உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் சரியான முறையில் கற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக இருந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே இருந்து நாங்கள் செவித்து வளர்வதற்கு உங்களுடைய தீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே வானத்திலிருந்து மலை பூமியிலே பெய்ந்த எவ்வாறு தாவரங்கள் அதனால் செழிப்பாய் வளர்கிறதோ அப்படியாக ஆண்டவரே இந்த தேசத்தில் இருந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது அப்படியாக செழித்து வளரக்கூடிய ஆண்டவரே ஒரு இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அவர் கேட்டு உண்மையாக விசுவாசித்து அதன்படி நடப்பதற்கு நீங்க கிருபை கொடுக்க வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தைகளை கற்றுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரே உண்மை உண்மையாக ஆண்டவரே கற்றுக் கொடுத்து ஒவ்வொருவரும் அதை ஏற்று நம்பத்தக்கதாக அந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளத்தக்கது அந்த வார்த்தையின்படி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் நான் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே இதுவரைக்கு நடத்தி வந்து இந்த ஜெப கூடுகையை ஆண்டவரே இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளில் இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் யாவரையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அதே போல ஆண்டவரே இந்த சங்கமம் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்க அருமையான தாசனை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாசர்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவருக்கு நல்ல சரீர சுகபோகத்தை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் உமது நாமத்தை உமது ராஜ்யத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சியோடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த மகத்துவமான ஊழியத்தில் கூட அவர்களை அவர்கள் ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே அவருக்கு நல்ல தேர் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஞானத்தை தெளிந்த புத்தியை கொடுத்து ஆண்டவரே ஞானமாய் உம்முடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தி அவரை வழிநடத்த வேண்டும்படியாக இந்த நாளையும் கூட ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் எனக்காகவும் எனக்காகவும் எங்களுக்காக இந்த உலகத்திலே எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பெல்லப்படுத்தி அவர் வாழ்க்கையில அந்த வார்த்தையினோட அது செழிப்படையத்தக்கதாக குடும்பமாக மாற்ற வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் உமது ஞானம் உமது ஜீவனுள்ள வார்த்தையை எங்களை செழிப்படைய செய்யும் என்ற விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் ஊழியங்களோடு விருத்தியோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, நீங்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய தேவைகள் அவருடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அநேகர் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், சொல்ல முடியாத காரியங்களாய் கூட இருக்கலாம். இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட இந்த முதலாம் தேதியிலே நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
7: அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த தேவனே அப்பா, உமை கூவி இழைக்கிறோம் அப்பா. எனக்குங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் திடகாத்திரத்தையும் தாரன் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இடும் தகப்பனே. அப்பா பிதாவே எங்களுக்காகவும் அது ரத்தத்தை சிந்தினவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த சிங்கம வானிலே வந்து ஜோபிக்கிற அத்தனை பேர் கூடவும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பன். அப்பா அவர்களின் தேள்விகள் எல்லாவற்றையும் சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வி என்பதை நீர் அறிகிறது அவனப்பா, அறிஞ்சிருக்கிறது அவனப்பா. அப்பா அந்த தேள்விகள் எல்லாம் நீரே பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் எனக்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் தகப்பனே. நாங்கள் அவர்களுக்கு ஜோபிக்கிறோம் நல்ல புதிய அறிவை எனக்கு எங்களுக்கு திடகாத்திரத்தையும் தாரும் தகப்பன். அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. அப்பா அவர்கள் ஒவ்வொரு தேள்விகளையும் நீ அறிந்து அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு உம்மை இறந்து மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே இந்த மாதம் ஓராம் தேதி அப்பா நடக்க போற நாட்கள் எல்லாம் 9 நாட்களாக இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு பலனையும் திடகாத்திரத்தையும் தாரும் தகப்பனே. சோர்வுகளை நீக்கி அப்பா உமது ஞானத்தையும் அறிவையும் அப்பா மீது பொழியும் தகப்பனே. அப்பா என் பிள்ளைகளில் ஒரே ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா உமது நாமம் அவர்களோடு இருப்பதாக தகப்பனே. அப்பா பிதாவே பிள்ளைகள் குற்றம் குறை செய்தாலும் நாங்கள் மன்னிக்க கூடியவர்களாயிருக்க எங்களுக்கு பொறுமையை தாரும் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் தனிமேலே இருந்தாலும் நீர் ஒரு இனிமை காண வைக்கிற தேவனப்பா. அப்பா நாங்கள் தேள்விகள் எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா தகப்பனே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கட்டும் தகப்பனே. நடக்கிற நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய அப்பா நல்ல வழிகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே லேசி அண்ணா குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா
3: இல்ல அம்மா டொனால்ட் பிரதர் வீட்டுல
7: பிரதர் வீட்டிலேயே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தகப்பனே. அவர் நீர் ஆறுதல் அளித்தலும் தகப்பனே. அவர்கள் அவர்களை மன ஆறுதலை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனையே அவருக்கு ஒரு காறுதலை கொடுங்க தகப்பனே. அப்ப அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜபிக்கிறார் தகப்பனே. அப்பா எங்கள்ட ஜபத்தை கேட்கிறவரே அவருக்கு ஒரு ஆறுதல் அளிக்குமாறு உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்துடலும் தகப்பனே. அன்பான தகப்பனே லேசி அண்ணா குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு தேள்வியான அப்பா உதவிகளை செய்திருந்த தகப்பனே. இந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களின் படிப்புகளை நீர் கவனியின் தகப்பனே. அவர்களின் படிப்புகளையும் இன்னும் இன்னும் மேலோங்க செய்திருந்த தகப்பனே. அவர்களுக்கு தேவையான அப்பா அவர் உதவிகளை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா விதாவே உமக்கு சூத்திரம். அப்பா உமக்கு புகழ் கோடான கோடி சூத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென்.
3: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
7: ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
3: ஆமேன் ஆமேன். நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
8: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். மைக் ஓபில இருக்கு.
8: ஆன் பண்ணிட்டேன்.
3: ஓகே.
8: ஹலோ.
3: ஓகே ஓகே. நீங்க புல் அறுப்புண்டு போகிற மாதிரி நிலையில அப்படிப்பட்ட ஒரு நிலையில வியாதியோடு வேதனையோடு தரித்திரங்களோடு கஷ்டத்தோடு அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே மலியாய் பொழிய வேணும் என்று சொல்லி அவர்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
8: ஆமேன் ஆமேன். நன்றி ஏசப்பா. நன்றி நன்றி தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த காலை மதியம் இரவு வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய முகத்தை தேடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. இதுவரை நேரமும் சுவாமி எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் கேட்ட தேவன் சுவாமி, இனிமேலும் கேட்கின்ற தேவனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். விசேஷமாக இந்த உலகத்திலே படைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மனிதர்கள் ஆண்டவரே, உடல் சதைகள், நரம்புகள், தசைகள் யாவும் உம்முடைய கரங்களினால உருவாக்கப்பட்டது தகப்பனே. ஆனாலும் பிசாசானவன் எங்கள் சரீரத்திலே நோயென்னும் விதைகளை விதைத்து பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான் தகப்பனே. ஒவ்வொரு மக்களும் சுவாமி நோயின் பிடியிலிருந்து, நோய் என்னும் தகப்பனே எத்தனை எத்தனை வியாதிகள் எங்கள் சரீரங்களில் காணப்படுகின்றன, அந்த சரீர பலவீனத்தினால ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருட்டில் வாழ்கின்றார்கள் தகப்பனே. சரீர பலவீனங்கள், நோயின் நோவுகள், எல்லா வலிகளினாலும் வேதனைகளினாலும் அதில இருந்து விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய வெளிச்சத்தை விட்டு எத்தனையோ பிள்ளைகள் வழி தப்பி போய்கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாரும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இந்த சத்ருவானவன் ஆண்டவரே எங்கள் மாமிஷம் பலவீனமான இந்த மாமிஷத்தில் விதைத்திருக்கும் இந்த நோயென்னும் விதையை பிதாவே, இந்த விதையை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தான் ஆண்டவரே எடுத்து போட முடியும். அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை உங்கள் பரிசுத்த தூய ரத்தத்தினால தானப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்க முடியும் தகப்பனே. இது அறியாமல் எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனைகளோடு இந்த நோயின் சிறையிருப்பில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில் திரும்பவும் எனக்கு மாற்றத்தை கொண்டு வராதா, நான் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர என்னால இயலாமல் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த நோயினூடாக நான் மறித்து விடுவேனா என்று எத்தனை எத்தனை பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. பல்வேறு விதமான நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்கப்பா. இந்த பிசாசானவன் விதைத்த இந்த பலவீனமான இந்த நோயின் பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்துல இருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. புது ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்மை துதிக்கிற நாவாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திருவசனத்தை ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களில் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் உம்முடைய ஜீவ வார்த்தையை விதைக்கும் போதெல்லாம் எங்களுடைய சரீரங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன தகப்பனே. சத்ருவானவன் ஆண்டவரே தன்னுடைய கலைகளை எங்கள் உள்ளத்தில் விதைக்காதபடி ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தின் மீது நிரம்பி வழிய செய்வதாக, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு சுவாமி இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தீய சக்திகளின் பிசாசின் கிரியைகள், பெல்லி சூனியங்கள், மந்திரவாத கட்டுக்கள் ஆண்டவரே, கண்டுபிடிக்காத வியாதிகள், கண்டுபிடித்த வியாதிகள் என்று அநேகம் அநேகம் ராஜா, இந்த சத்ருவானவன் ஆண்டவரே சோர்ந்து போக வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே இந்த சரீரம் ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எவ்வளவோ கண்ணீர்களோடுதான் ஆண்டவரே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாவே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே சிறு சிறு துணிக்கைகளாக, சிறு சிறு துணிக்கைகளாக அன்று நீங்க சிறு சிறு துணிக்கைகள் சேர்க்கப்பட்டு 12 கூடையாக ஆசீர்வதித்தீங்க தகப்பனே. அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் போன்று சிறு துணிக்கைகளை நீங்க எல்லா கூடைகளிலும் பொறுக்கி சிறு துணிக்கைகள் 12 கூடைகளாக பெருகியது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே அதிகாலை தொடக்கம் இரவு வேளை வரையும் உம்முடைய திருவசனத்தை உட்கொள்ள வேண்டும். உம்மிலே ஆண்டவரே துதிகளை ஆண்டவரே உச்சரிக்க வேண்டும். உம்முடைய முகத்தை அனுதினமும் தேட வேண்டும். இப்படிப்பட்ட சிறு சிறு துணிக்கைகள் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க 12 கூடைகள் ஆசீர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தகப்பனே. எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க தகப்பனே. உம்முடைய காயங்களினால உம்முடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. பிதாவே, உம்முடைய இரத்தத்தை எல்லா ஜனங்கள் மீதும் எல்லா ஜாதிகள் மீதும் தெளிக்கின்றேன் தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க எல்லா சிறையிருப்பிலும் இருந்து. விடுவிக்கிற தேவன் ஒருவரே நீரே தகப்பனே. நீங்கள் ஒருவரே எங்களை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க தகப்பனே. பிதாவுக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இருக்கும் இடைவெளிகளை நிரப்புகிற தேவன் எங்கள் அன்பான இயேசு கிறிஸ்து தான் தகப்பனே. உம்முடைய அளவு கடந்த அன்பை அனுதினமும் நேசிக்க வேணும். எங்கள் சங்கம வானொலியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த சங்கம வானொலி என்பது ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஒளி அங்கெல்லாம் ஆண்டவரே புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே தங்களுக்கு ஏற்ற போஜனத்தை இதனூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நிரம்பி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஆகாரத்தை ஆண்டவரே அவர்கள் புது புது காரியங்களை புது புது கிருபைகளை ஆண்டவரே எடுத்து காட்ட வேண்டும். இந்த சங்கம வானொலியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற மகளாக உமக்கு ஏற்ற மகனாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. 9 மாதமும் ஆண்டவரே எவ்வளவோ இன்பங்கள் துன்பங்கள் கடந்து வந்தாலும் நீங்க எங்கள் குடும்ப தலைவனாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் காத்து வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்கள் உடல் சுகம் பலம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எல்லா தீமைக்கும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் விலக்கி காத்து ஆண்டவரே எங்கள் பிரயாணங்களோடும் கூடவாக இருந்து எங்கள் அன்றன்று ஆகாரங்களை எங்களுக்கு அனுதினமும் போஷித்து எங்களுக்கு அன்றன்று உடைகளை கொடுத்து உறவிடங்களை கொடுத்து எங்களை நீ காத்து வந்த தேவனே. இதே போன்று ஆண்டவரே இது எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற ஜனங்களுக்கும் நீங்க இதை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க தேவனே. நீங்க எல்லாருக்கும் பரம தகப்பனாக இருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் மீது வைத்த அன்பு ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை தகப்பனே. தேவனே நாங்கள் உங்களை ருசி பார்த்தது போல எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ருசி பார்க்க வேண்டும். உம்மிலே ஆண்டவரே எல்லாரும் நிலைத்திருந்து ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுத்து தகப்பனே உமக்கு சித்தமானால் எங்கள் தேசத்தில் சாபங்கள் பாவங்கள் யாவும் நீக்கி ஏசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு ஜீவ ஆத்துமாக்களையும் நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிச்சு வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நேரத்திலும் சங்கம வானொலியை உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். ஜெசிலின் அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறேன். அவரும் புதிய புதிய காரியங்களை ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலி ஊடாக காண செய்யுங்க தேவனே. எல்லா ஆத்துமாக்களும் இதன் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு சுவாமி பலன் பெறவும் ஆசீர்வாதம் பெறவும் ஆண்டவரே ஆறுதல் பெறவும் காயங்களை ஆற்றும் வார்த்தைகளாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்த வேண்டும். உம்முடைய கிருபை எப்பொழுதும் இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் தகப்பனே. இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களை நீங்க ஆசீர்வதிச்சு வழிநடத்தி யார் யார் தேவைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளையும் பாரத்தையும் சந்தித்து நீங்க ஆண்டவரே சுகம் கொடுத்து பலம் கொடுத்து வழி நடத்த வேண்டும். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இந்த புதிய மாதம் தொடக்கம் முதல் முடிவு வரையும் தூய ஆவியானவரே எங்கள் சிறு சிறு துணிக்கைகள் முடிவு வரையில் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதம் நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருதரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
9: உங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
8: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர்.
9: நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
10: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் நீ
9: சிஸ்டர் வேல் தேசத்துக்காக.
11: பிரைஸ் தி லார்ட். விஜயன் ஜோசப் ஃப்ரம் இந்தியா.
9: ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்களா பாஸ்டர்?
11: என்ன செய்யணும்னு சொல்லுங்க சிஸ்டர், நான் பண்றேன் நானு.
9: ஓகே, நீங்கள் இந்த பின்மாறி காலத்து மலைய கத்திரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே முழு தேசமும் ஐந்து கண்டங்களில் இருக்கிற சகல தேசத்திலும் இந்த பின்மாறி மலை தேவனுடைய சமூகத்தில இருந்து வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
11: சரிங்க சிஸ்டர், சரி ஜபிக்கலாங்களா?
9: ஓகே,
11: நான் வீடியோ வேண்டாம், மியூட்லயே போட்டு நான் வாய்ஸ்லயே ஜெபம் பண்றேன்.
9: ஓகே
11: ஓகே. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புதமான இந்த மாலை வேளையில எழுப்புதலுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலியின் மூலமாக அநேக தேசங்களுக்குள்ளாக கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா அநேக தேசங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் பெரும் நோக்கத்தை வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் என்பது எழுப்புதல் திட்டம் தகப்பனே. இந்த எழுப்புதல் திட்டத்திற்கு நேராக எங்கள் கரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே உம்முடைய அன்பின் அபிஷேகம், கிருப, சமாதானம், பெலன் ஆண்டவரப்ப யாவும் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, இந்த சங்கம் வானொலியின் மூலமாக அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறீர். அநேகர் மனம் மாறி கொண்டிருக்கிறார்கள். அநேக புது விசுவாசிகள் இயேசுவை அறிந்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரங்கள் ராஜா. இந்த மகிமையான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தினத்திலும் ராஜா இந்த ஊழியத்தை நடத்துகிற இமான லெஃப்டி குடும்பத்தாருக்காக, சகோதரிக்காக, சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் வேலனையும் கொடுத்து அந்த டீமை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதலிலே இந்த வா எஃப்எம் துறையை அன்று நீர் எடுத்து பயன்படுத்தி நீர் மகிமைப்பட போகிறீரப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. அதோடு கர்த்தா விசேஷமாக தகப்பனே, இந்திய தேசம், இலங்கை தேசம், ஆண்டவரே கனடா, அமெரிக்கா, ஆண்டவரே அப்பா இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக சீனா, ரஷ்யா என்று 249 நாடுகள் மீது ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. பின்மாறியின் அபிஷேகம் இறங்கத்தக்கதான கிரியைகளை நடப்பித்திட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில நெருக்கிரியை செய்யணும் ராஜா. ஆண்டவரே பின்மாறியின் அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாளில அப்பா இறங்கணும் ஆண்டவரே. பின்மாறியின் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. பின்மாறியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பின்மாறியின் ஆண்டவரே கிரியை வெளிப்படுவதாக ராஜா. தகப்பனே அப்பா, இந்த நாளில நீர் இந்த ஆண்டவர் அக்டோபர் 1 புதிய மாசத்தை கொடுத்ததற்காக, இந்த புதிய மாசத்திலிருந்து புதிய தரிசனம், புதிய கிருப, புதிய பலன் ஆண்டவரே நீர் செய்ய போகிறீர். இப்பொழுது எழுந்தருளுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது எழுந்தருளும்படிக்கு நீர் கிரியை செய்வீராக. இப்பொழுது ஆண்டவரே அப்பா நீர் எழுந்து ஆண்டவரே தேசத்தின் எழுப்புதல்களில ஒரு பெரும் மகிமை விளங்கத்தக்கதான காரியங்கள் நீர் செய்வீராக. அப்படியாக செய்கிறதற்காக இயேசுவின் நாமத்தின் நாளே ஷகபா லன டூரா கரபாலே பேடேனே லீ க்ரோ சாந்த ரண டுரண தர கரபலப தின டரபா லெமோ சாந்த ரக்க தின துரண தலபதன கரபலபதி ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. இயேசுவின் நாமத்தின் நாளே, இயேசுவின் நாமத்தின் நாளே, இயேசுவின் நாமத்தின் நாளே ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஓரணமலபதின டர ஹரபலபதின டரபா அப்படியான காரியத்தை நீ செய்யப்பா. அப்படியான காரியத்தை ஆண்டவரப்பா நீ செய்வீராக. அப்படியான காரியத்தை நீ செய்வீராக. அப்படியான காரியத்தை நீ செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா இந்த நாளிலும் ஆண்டவர மகிமையான தேவன், மகிமையான தேவன், மகிமையான தேவன் தகப்பனே இந்த நாளில் அற்புதங்களை செய்ய கூடுவராக. ஆண்டவரே இப்பா எழுப்புதல் என்பது ஆண்டவரே சாதாரண விஷயம் அல்ல. அது ஆண்டவரே அப்பா தேவன் விரும்புகிற காரியம். அந்த அசாதாரணமான காரியத்தை நாங்கள் நோக்கி கண்ணெடுத்து செபிக்கிறோம். சிறுவர்கள் மீது, வாலிபர்கள் மீது, வயோதிகர்கள் மீது, அடர் உலகம் முழுமைக்கு இருக்கிற கோடி கோடி கணக்கான சனங்க மீது உடைய கரம் வைத்து ஒரு பெரும் ரட்சிப்பை காண கிருபை செய்வீராக. ஒரு பின்மாரியின் அபிஷேகம் இறங்கத்தக்கதான கிரியை நீர் நடப்பிப்பீராக. அப்படியா நீ செய்வீராக. கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே.
9: நன்றி பாஷா கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இறந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மன்னிச்சு கொள்ளுங்க சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு நிறுவாய் வேணும். ஓகே, நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அரேபிய தேசங்கள் அரேபிய தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தங்கள் நாடுகளை காப்பாற்ற வேணும் என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாக வேணும், அவர்கள் அந்த தீமையான தீங்கான காரியங்களுக்குள்ள ஈடுபடாதபடி கர்த்தாமே அவர்களோடு பேச வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுதும் உங்களோடு இருக்கிற அன்பு தகப்பனே, உங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவியானுடைய உதவியினாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தில்

0: நாட்களிலே யுத்தங்களை ராஜாக்களுடைய காலங்களை நடத்தியவர் என்று மாறாதவராய் கிருபை உள்ளவராய் நீர் வழிபடுகிறபடியால் ஸ்தோத்திரம். அந்தவரையே அங்கு யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போஷிங்க பராமரிங்க பாதுகாத்துக் கொடுங்க. யுத்த வீரர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தானே ஆண்டவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சட்டையின் மறைவிலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே அவர்களுக்கு மீட்பனாயிருந்து அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறியும்படியாக ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவனாயிருந்த அவர்கள் மத்தியிலே உள்ளாவேன் என்று சொன்ன என் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் அந்த தேசத்தை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொண்டிருக்கிறேன். சுவாமி தேசத்தின் மேலா கிரிய சேர பொல்லாத துறைத்தினர் அதிகாரம் பிரபஞ்சத்தின் லோகாதிபதிய சக்திகள் வான மண்டலத்தின் கிரிய சேர அசுத்த வலிமையின் சேவைகளின் கூட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் முடங்கடித்து துதர்த்துகிறோம். சுவாமி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தேசமங்கும் தெளிக்கிறோம். பாதுகாப்பு ஆண்டவரே கிருபையும் பெருகும்படி சபிக்கிறோம். அதிகாரிகளோடு கூட இருப்பீராக கலகம் இல்லாத ஜீவனம் பண்ணும்படி அவர்களுக்காய் மன்றாடுகிறோம். சுவாமி அவர்களை புறப்படுத்த ஆசீர்வதிக்கும்படி இயேசப்பா உடைய அன்பின் கரங்களை ஒப்புவிக்கிறோம். அதே போல் அரபு நாடுகளை உமக்குடைய கண்முன் கொண்டு வர ஆண்டவரே நாங்கள் சபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே அந்த தேசத்தில் உடைய கிருபை இறங்கட்டும். ஜனங்களுக்கு நீங்க வழிபடுங்க. சொற்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுவீராக. பொல்லாத வழிகள் விட்டு மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே அங்க வேலைக்கு போயிருக்கிற ஜனங்களை அவர்கள் ஆண்டவரே நீதியாய் நடத்தத்தக்கதாய் நேசிக்கத்தக்கதாக சரியானபடி அவர்களுடைய குடும்பத்தை கொடுக்கத்தக்கதாக நீங்க பேசுங்கப்பா. உபத்திரப்படுத்துற சபைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சிறைச்சாலையில் இருந்து பவுலின் சீலாவை விடுவித்த தேவன் இன்றும் ஆண்டவரே கூட இந்த அந்த பிள்ளைகளுக்கு ஊழியக்காரருக்கு சபைகளுக்கு நீ பாதுகாப்பதாய் இருந்து ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உடைய தூதர்களை கட்டவிழ்த்து அந்த இடங்களிலே பாதுகாக்கும்படி ஒப்பு கொண்டிருக்கிறேன். சுவாமி தேசம் கர்த்தாவை வாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவரும் தங்களுடைய வழிகளை ஆராய்ந்து ஒப்புவித்து ஆண்டவரை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது தேசங்களுக்கு சிரமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. சுவாமி உம்முடைய கிருபை தேசமங்கும் சூழ்ந்து கொள்ளட்டும். அவரது நாடுகள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காய் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்கிறவர்களை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும்படி இந்த நாட்களில் உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சபைகளில் எழுப்புதல் உண்டாகட்டும். அக்கினியால் புறப்பட்டு அது தேசங்களை பட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி உடைய வெளிச்சமும் விடுதலையும் சபைகளுக்கு கூடாக வெளிப்படட்டும். ஆண்டவரே புறப்படுங்க ஐயா. தேசங்களை வாழ வைக்க வந்த தேவனாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காய் மறித்ததும் ஆண்டவரே கர்த்தாவே உலகம் அறியட்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்ற முழங்கால்கள் முடங்கட்டும். நாமங்கள் அறிக்கப்படட்டும். இந்த நாட்கள் சீக்கிரமாய் வருகிறபடியா எங்கள் தலைகளை உயர்த்தி ஆண்டவரை ரட்சிப்பு சமீபம் என்று நாங்கள் துதிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த ஐயா செய்கிற ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கூடாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வானொலி சங்கமம் ஊழியத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஆண்டவர் அடியார்கள் ஒவ்வொரு மேலும் சந்ததி மேலும் ஆண்டவரே உடைய ஆவியை ஊற்றி அபிஷேகிங்க. வாயில் அழகிய வார்த்தை ஆண்டவர் இரண்டும் தங்கும்படி விருத்தி அடையும்படி கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம். பொருட்படுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கையின் பிரியாசத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
0: ஆமென் ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோர் பிரதர் சிஸ்டர். நீங்கள் இலங்கை இந்தியா தேசங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆராதனை கூடங்களுக்காக அதில் ஒரு மகிமைகள் விளங்க கத்தர் உதவி செய்ய சொல்லி நீங்கள் இலங்கை இந்தியா தேசத்திலே இருக்கிற ஆராதனை கூடங்களிலே ஒரு மகிமைகள் பின்மாறிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்தும்.
2: ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசமாக இருக்கிறவங்கள அற்புதமான தேவனே உமக்கு நன்றியில் எடுக்கிறங்க தாவோ. இந்த வேளையிலும் ஆண்டவரே நீங்க மட்டுமே ஆண்டவரே எங்களை காத்த ஆண்டவரை வழி நடத்தின தயவுக்கு உமக்கு கொடால கோடி ஸ்தோத்திரம். ஒரே குடும்பமாக ஆண்டவரே பல தேசங்களிலிருந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கட்ட தாழ்ந்த இந்த ஈவுக்காக உமக்கு கோடான கோடி

0: ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த நேரையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திருவாய் இந்த சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. கர்த்தனீர்க பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர். அப்படியே ஆண்டவரே எங்களின் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தையும் அப்பா இந்திய தேசத்தையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த தேசங்களில் இருக்கிறதான திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஆராதனை கூடங்களிலும் சமூகத்தை அப்பா செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராதனை செய்கிற ஒவ்வொரு ஜப ஊழியர்களையும் தேவனாகி கர்த்த நீங்க தொட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் மாற்றி ஆண்டவரே வரி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம் அப்பா. அப்பா இந்த எந்த சாத்தான் ஆண்டவரே அப்பா இவர்களே ஆண்டவரே பின்னால் போகாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே உண்மை விட்டு விலகி போகாதபடிக்கு உங்களுடைய சமூகத்திலே நிமித்தமும் மீட்பு அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே துணையா இருக்கும்படி ஆய்ச்சி வைக்கவும் விசுவாசத்தில் ஆண்டவரே அவர்கள் எப்போதும் ஆண்டவரே ஒரு நாளும் குறையில்லாதபடிக்கு உண்மையை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி உம்முடைய சமூகத்தில் நின்று உமக்கு ஆராதனை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை போய ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பிரசாதப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கர்த்தர் தாம தேவனுடைய மகிமை ஆராதிக்கிறதான வேலையிலே தேவனுடைய மகிமை இறங்கி ஆண்டவரே இடத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிரப்பி தேவனுடைய ஆண்டவரே மகிமையான அந்த காரியத்தை அந்த பிள்ளைகள் எல்லாம் காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். மகிமையின் தேவனாகி கர்த்தர் இப்படியாக ஆண்டவரே ஆராயணை வீரர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை விட்டு போகாதபடிக்கு உலகமா அழகை ஆண்டவரே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து தேவன் ஒருவரை உண்மையான தேவன் ஜீவிக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவன் ஜீவனோடு வைக்கிற தேவன் எப்போதும் ஜீவனோடு இருக்கும்படியால் எங்களுக்காக ஆண்டவர் சிலுவை சுமந்த தேவன் அந்த தேவனை நாங்கள் வணங்குறபடியால் அந்த தேவனை எல்லா விதமான இக்கட்டில் இருந்து உங்களை காப்பாற்றி உங்கள் வழி நடத்துவார் என்ற அந்த அந்த ஒரு என்ன நம்பிக்கையில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தந்து ஆண்டவரை வரை நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அதாவது பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர் வேறு ஆண்டவரே நாயகானவராக இருக்கட்டும் யார் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தி அவர்கள் வழிவிட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்தின் நம்பிக்கையிலே ஆண்டவரை உறுதியாய் தட்டி கொண்டு ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வரை நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியே இலங்கை தேசத்திலும் இந்த தேசத்திலும் ஆண்டவரே அப்பாவுடைய திருச்சபைகளில் ஆராதிக்கிறதான ஆராதனை வீரர் ஒவ்வொருவரையும் தெய்வம் தாழ்ந்த ஆண்டவரை பாதுகாத்து அந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்கள் ஆண்டவரை உலகிலே பெருகி கொண்டிருக்கிறது தாவே சித்தி பண்ட காரியங்கள் ஆண்டவரை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நீர் பிரிவை தூய்த்தெடுத்து ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இவைகளில் இருந்து ஆண்டவரை ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து வரை நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே சாத்தான் யாரை விழுந்தாமோ என்று வகைத்து அறிக்கை கொடுக்கிறார் ஆண்டவரே. ஆனாலும் தேவன் ஆண்டவரே அவருடைய அவரை கழிக்கிறது சிக்காதபடிக்கு ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவரே நீபடி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். மகிமை தேவன் என் மமியேவ ஆண்டவரே இவனை வழி நடத்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்து நாராயண வீரர்கள் எல்லாம் உமக்காக உம்முடைய சமூகத்திற்காக ஆண்டவரே உன்னை நோக்கி பார்க்க ஆண்டவரே தந்த கிருபைக்காக ஆண்டவரே இவனுக்கு ஆண்டவரே அவர்களுக்காக நீ தவிர எல்லாருக்காகவும் மக்கள் நன்றிகள் எடுக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்து ஆண்டவரே வரை நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரையா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அவ்விசுவாசத்தின் நம்பிக்கையிலும் தெய்வம் எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருந்து வரை நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்பா அவர்களுக்கு நீராண்டவரை பக்க பலமாக இருந்து பாதுகாப்பா இருந்து வரை நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை சமூகத்திலே போகிறோம். இந்த ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறபடியால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் எட்டுவாக இருந்து வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்தப் போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. நர்மையான ஜபகோளம் ஆண்டவரை நடத்தி வருகிறதான ஆண்டவரே அப்பா, சங்கம் அமூரகத்தை நடத்தி வருகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே கையிட்டு செய்த வேலையும் ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல ஆயுசையும் நல்ல பலமும் ஆரோக்கியத்தையும் தந்தாண்டவரே வழி நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அவரோடு கூட அவருடைய மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பேதுவாக தகுதியாக ஆசீர்வதித்து அவர் வாழ்வதான இடத்திலே பிள்ளைகளை உயர்த்தி வழி நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நார்மலான ஜபவேளையே தொகுத்து வருவதான ஆண்டவரே ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வருவதான ஜானத் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவரையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவராகி கர்த்தரே ஆசீர்வதித்து அப்பா உண்மைக்காக அவங்க ஓடுகிற ஓட்டம் ஆண்டவர அந்த ஓட்டத்தில் அநேக ஆத்மாக்களையும் உம்முடத்தில் கொண்டு வர கர்த்தர் இவரை பிரயோஜனப்படுத்தி வரை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர அவர் வாழ்வதான இடத்தில் ஆண்டவர இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தி பாதுகாத்துக்கொண்டு வரை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வரை நடத்த போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமை யாவற்றையும் ஆண்டவர இருக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. உங்களோடும் கைப்பற்றி செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயற்கை அழிவிலே அழிவி இருக்கிற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக அழுகையும் புலம்பலும் பற்கடிப்புமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாகவும் மனம் திரும்பவும் ரட்சிப்பை காணவும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்து.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் அன்றே மத பாதப்படியில அமர்ந்து ஜபிக்க கர்த்தர் நீர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. கடந்த 9 மாதங்கள் அப்பா, இந்த வருடத்திலே 9 மாதங்கள் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின உத அன்பிற்காக கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 10வது மாதத்திலே கூட உமது திருக்கரம் எங்களோடு இருக்கும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. மக்கு சோத்திரம் இந்த வேலையில கர்த்தாவே. யுத்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. யுத்த தேசங்களிலே ஏற்பட்டதான அந்த எல்லா இயற்கை அழிவுகள் ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதை எதை இழந்து நின்றார்களோ மக்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தருவீராக. இழந்து போன ஆத்துமாக்களுக்காக மாறப்படுகிற குடும்பத்தாருக்கும் தேவன் நீர் உதவி செய்யுங்க. பெற்றோர்களையும் இழந்த பிள்ளைகளுக்கு இல்லை தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் இழந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜபிக்கிறோம். அவர்களுக்கு சேர வேண்டியதான எல்லா ஒத்தாசுகள் எல்லா தேசங்களிலிருந்து எங்க எங்கிருந்து வருகிறதோ அந்த தேசங்களில் எல்லா ஒத்தாசுகளை கர்த்தாவே அவைகள் இடமாறி போய்விடாத படிக்க அவர்களுக்கு போய் கிடைக்க சேர கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. அப்படியேப்பட்ட அழிவுகளிலிருந்து அந்த நாடுகளில் இருக்கிறதான எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய கண்ணீர் எல்லாவும் துடைக்கப்படட்டப்பா. ஆடுகள் எல்லாவும் கர்த்தர் நீர் விலக்கி போடுவீராக. பற்கடிப்பு புலம்பால் யாவற்றை ஆனந்த கழிப்பால் மாற செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. புலம்பலை ஆனந்த கழிப்பால் மாற செய்கிற தேவன் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனா இருக்கிறபடினாலே இசப்பா உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா சீற்றங்கள் அழிவுகள் ஆண்டவரே நாச மோசங்கள் எல்லாவற்றிலிருந்து அந்த மக்கள் விலக்கி அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த அவர்களுடைய வாழ்வாதாரங்களும் அவருடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் அழிந்து போல இருக்கிற வேலையில் அவர்கள் தெருக்களிலும் ஆண்டவரே கூடாரங்களிலும் நின்றிருக்கிற காரியத்தை நீர் கண்ணோக்கும்படி ஜபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக கூட நீர் உங்க பரிசுத்த ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தினீரே. நின்னே கூறும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காக நீர் இரக்கம் பாராட்டுங்க. அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நீ செய்து முடிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோப்பா. தேச மக்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க தகப்பனே. மக்கள் சோத்திரம் இத நாடுகளிலும் இந்த தேசங்களிலும் தவிக்கிறதான பரிதவிக்கிறதான அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலை நீர்தாமே கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறாப்பா எல்லா தேசங்களிலிருந்து அவர்களுக்கு உதவியின் கரத்தை நீட்ட கர்த்தர் எந்தெந்த தேசத்தின் மூலியமாய் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ அவர்கள் எல்லாம் இவர்களை கண் அடைந்து சென்று அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. மகு சூத்திரம் அப்படியாக தேவன் இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் எல்லா இயற்கை அழிவுகள் நாச மோசங்களிலிருந்து கர்த்தர் இவர்களை விடுவித்து பாதுகாத்து இவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு கர்த்தாவே ரட்சிப்பு இவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி என் தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமா தேவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படி ஆகிய இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களே ஆசீர்வதிங்க. அதே வேளையில இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வருகிறதான காத்துக்கொண்டு இருக்கிற யாவரையும் ஆண்டவரே நீர் உமது அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்து வாய் நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவன் வெளியேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென்.
3: ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேட்டார். உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய முதலாம் தேதியை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த கிழமை முழுக்க கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நிமிஷம் ஜெபாவினாலும் துதியாவினாலும் உம்முடைய வார்த்தையின் வலவினாலும் கர்த்தாவே ஆசீர்வாதமான மழை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரே இறங்க கர்த்தாவே கிருப செய்யும். ஆண்டவரே மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாம பூமியை நினைத்து முளை கிளம்பி கர்த்தாவே விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி நீர் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் உம்முடைய கண்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீங்க சந்திங்க கர்த்தாவே ஆண்டவரே. தேசங்கள் மக்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். இந்த யுத்தங்கள் வேணாம் ஆண்டவரே. தேவ கோபம் இறங்காதபடி கர்த்தாவே வியாதியினாலேயோ யுத்தத்தினாலேயோ கர்த்தாவே நொஞ்சத்தினாலே தேசங்கள் அழிந்து போகாதபடி காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்க பவானலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்கள் குடும்பங்களுக்காய் வீடுகளுக்காய் ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காய் அவரவர் ஆண்டவரே பயிர்கள் ஆண்டவரை வளர கர்த்தாவே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்து உங்களை இங்கே கர்த்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். திரும்பமாக நாங்கள் வேதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியிலே இன்னும் 40 நிமிடத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அன்றைய நாளிலே முதல் முதலாக இந்த ஜெப வழியில் இணைந்த சகோதரன் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணில் நினைந்தார்கள் கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரடி ஒலிபரப்பிலே தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்களை சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்கினார். இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வழியிலே வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டு ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தர் கரத்திலே ஒப்புவிப்போம்.
5: கத்தர்
4: ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது நாளுக்கான வேதாகம வாசிப்பு. வேதாகமும் வாசிப்பு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். ஆமேன், ஆமேன்.

0: ஒன்று நாளாகமம் 16 அதிகாரம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். ஏஎல், செமிரமோத், எஹியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோ, ஏஎல் என்பவர்கள் தம்பூரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் எந்தெந்தைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலவத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக, சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அந்தாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து, எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தர்க்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து, இவர்களோடும் கூட ஏமானையும் எதித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும், பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் துவனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூனையும் வைத்து, எதித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க.
1: எசேக்கியேல் 28 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால், இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவனென்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே? மறு தேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்கினி மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
2: Recording stopped.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வேதாகமத்தில் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி அம்மா பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து ஜெப வேலைக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வேளையில் உங்களை ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
4: Amen. Amen. Amen. ஸ்தோத்ரமய்யா, ஸ்தோத்ரமய்யா, ஸ்தோத்ரமய்யா, ஸ்தோத்ரமய்யா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனகளின் கர்த்தாவே பரிசுத்தர், துதிக்கு பாத்திரரே பரிசுத்தர், பரிசுத்தர், கிராபிங்கள் சேராபிங்கள் பரிசுத்தவாங்கள் மத்தியில் இருக்கிறவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், ஸ்தோத்ரமாண்டவரே, ஸ்தோத்ரமாண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேலைக்காக, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடி நன்றிகள் ஐயா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவங்களோட சமூகத்தில் நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம். இந்த காலை வேலைக்காக, இந்த ஜெப வேலைக்காக, இந்த புதிய நாளுக்காக நன்றி, நன்றி. இம்மட்டுமாய் நடத்தின தேவன், 9 மாதங்கள் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபையப்பா, கிருபையப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் செக்கனும் உங்களுடைய கிருபையப்பா. எங்களால் எதுவும் ஆகாதப்பா, நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்களோட கிருபையப்பா. உங்களோட கிருபை தந்த பலன், சுகம், சமாதானம் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்க பாதபடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் சாமி. எங்களுக்கு எவங்களும் சமூகத்தில் வந்து ஆண்டவரே இருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம். எவத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அதன் காலத்தில் ஆண்டவனே அதுக்குரிய காலங்களை வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம் சுவாமி. உங்களோட காலங்கள், உங்களோட வேலைகள் உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. உங்களுடைய கரத்தில் உண்டு. ஒரு மனுஷனால் அல்ல சுவாமி, ஒரு மனுஷனால் அல்ல ஆண்டவரே. அப்பா அந்த காலங்கள் சூழ்நிலைக்கா வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று சொன்னதே அவன் எப்படியான காலத்தில் இருக்கிற மக்களுக்கா உங்களுக்கு விண்ணப்பம் செய்கிறோம் சுவாமி. மன்னிப்புகளுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. மனம் திரும்புதலுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. அப்பனே காலத்தில் இருக்கிற கொடிய காரியங்கள் அப்பா எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொடுமையான செய்திகள், ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி சூழ்நிலைகளை பார்த்து சகப்பனே அவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்களாக, உங்களை நோக்கி பார்ப்பார்கள், தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்துவார்கள். அவர்களுக்காக வண்டி கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஐயா உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அப்பாக்காக வேண்டி கொள்ளுறோம் சகப்பனே, வேண்டி கொள்றோம் அன்னிங்க சுவாமி. அப்பா அந்த கிருபையின் காலத்தின் அனுக்கிரமான காலத்தில் தகப்பனே இந்த இனங்கள் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒருவர் தானும் கட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஐயா நீங்க கிருபையின் காலத்தை கூட்டி கூட்டி கொண்டே வாரீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவர் இனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டவர்களுக்காக வண்டி கொள்ளணும் ஐயா. ஐயா யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் அப்பா கண்ணீரப்பா ரத்தம் சென்று உயிரிழப்புகள் வாழ்வாதாரங்களில் அந்த அழகிற மக்கள் அப்பா உங்களோட வழியை கண்டு கொள்ளட்டும் சுவாமி. உங்களோட வழிகளை அறிந்து கொள்ள சுவாமி. கீழ்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்ளுவோம். எங்கெல்லாம் எல்லப்படுகிறாரோ சுவாமி தகரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, ஆறுத செய்யுங்கப்பா. அந்த மக்களுக்காக வேண்டி கொள்ளும் யுத்தங்களை எல்லாம் உயப்பண்ணுற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா அதின் அதின் காலத்தில் ஆண்டவரை எல்லாவற்றையும் நேற்றியா செய்து முடிக்கிற தேவன் நீங்க சுவாமி. சகப்பனே இந்த நாட்கள் இந்த யுத்த காலத்தில் ஆண்டு யுத்தத்தில் அல்லப்படுகிற ஞானங்களை ஒரு விஷயம் ஒரு விஷயம் இங்கே நோக்கி பார்க்க முடியாது வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. நீங்க இறங்க விட்டால் யாருங்க முடியாது ஆண்டவர், யாரும் இறங்க முடியாது சுவாமி. அகப்பனே இந்த யுத்தத்தில் ஏதப்படுகிற ஜனங்கள் தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் உங்கள் கிருபையான பாவானும் உங்கள் இறக்கம் தான பாவானும் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அகப்பனே கிருபை செய்யுங்கப்பா. யாப்பா யாரையும் கொடுமை அதிகமாண்டு யாரி படுக்கையில் அல்லல் படுகிற ஜனங்கள் அநேகமாப்பா பெரியே போராசம் சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரை வியாதிக்கு காரணமிக்கிற சகல காரியங்களை இவர்கள் விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் குணத்தில் வந்த ஒவ்வொருவரும் நீங்க சொத்தி கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்படியான இறுதிய வீரர்களுக்கு உண்டாகட்டும். வியாதி படுக்கையிலிருந்து உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தங்களோட பொல்லாத வழிகளையும் தங்களோட காரியங்களையும் விட்டு சுவாமி சுவாமளிக்கிற தேவன் நீங்க, இரக்கமுள்ள தேவன் நீங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க என்று சொல்லிட்டு தங்களை தாத்தி ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து விடுதலை பெறுவார்களாக, சுகத்தை பெறுவார்களாக. இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யப்பா. உதவியை தீர்ப்பார்களான உதவிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி. உதவியை தீர்ப்பார்களான உதவிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி. நீங்க தேவன் அப்பா உங்களால் காரியம் ஒன்றும் இல்லை. யாரான வியாதி படுக்கைகளுக்கு ஒவ்வொருவருக்கு வயோதிபர் முதியவர்கள் ஆண்டவரே வைத்தியசாலையை நிரம்பி வருகிறோம். அனாதரவாய் கிடைக்கிற முதியவர்கள் கத்தாவே எங்களை இரக்கத்தின் கண்கள் தாயா உள்ள கண்களை நோக்கி பார்க்கட்ட சுவாமி. கூப்பிடுற யாவருக்கும் சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, உதவிகளை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாப்பனே மரண தருவாய் இருப்பார்களான தகவல் ஆத்மாவின் நிலையை உணர்ந்தவர்களாய் தகப்பனே குடத்தில் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும். கீழ்படியவர்களுக்காண்டி கழுவுறோம் தகப்பனே, எங்களை தலை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி இரக்கங்களும் மன்னிப்புல இரக்கங்களும் உங்களத்தில் தானப்பா உண்டு ஆண்டவர். ஒரு மனிதனத்தில் இல்லையப்பா தேவனே, இவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க. என்னமா தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் காண்கிறீங்க. உண்மை இருக்கட்டும் சுவாமி, கொடுத்த ஆளுகை நீங்க சுவாமி, அந்த ஆளுகை தேவ பயத்தோடு நீதியோடு நடத்துகிறவளாய் கொண்டு வாங்க சுவாமி. அகப்பனே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு நீதி உண்டாகட்டும் சுவாமி, உண்மை உண்டாகட்டும் சுவாமி. தகப்பனே தேசத்து ஆண்டவர்களுக்கு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவ பயம் தேவ கரம் இவர்களை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அகப்பனே தலைவர்களுக்காவணி தலைமத்துவம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக ஏற்படுத்தின தலைமத்துவம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் தேசத்திலே ஆண்டவர் நீதிகள் புறப்பட்டப்பட்டு உண்மைகள் புரட்டப்பட்டு தவிக்கிற மக்கள் ஆண்டவர், கண்ணீரோடு தவிக்கிற மக்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் உண்டு சுவாமி. பெருகிக்கும் தேவ ஊரு சுவாமி, நீதியும் இல்லை ஐயா, நியாயமும் இல்லையாப்பா, ஜனங்களுடைய கண்ணீர் அதிகம் ஆண்டவர். அப்பனே இவர்கள் எல்லாருக்கும் நீதி செய்கிற தலைமத்துவம் உண்டாகட்டும், நீதி செய்கிற தலைமைத்துவம் உண்டாகட்டும். அப்பா அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாட்களில் நீங்க தானப்பா ஆசீர்வாதம் தகப்பனே. இவர்கள் குடும்பங்களுக்காக மனந்து ரொம்ப அப்பா தகப்பனே ரட்சிக்கப்பட்டு தகப்பனே அவர்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அடிப்பிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம். எப்படியாவது தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காவண்டிக்கு ராணுவ வீரர்கள் ஆண்டவர், தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், எங்கெல்லாம் நிற்கிறார்கள் ராணுவத்தில் நிற்கிறார்களோ நிலையில நிற்கிறார்களோ சுவாமி, உண்மையோடும் ஆண்டவர தேசத்தை காக்கிறவர்களா விழிப்போடும் நன்று தேசத்தை காக்கிறவளா இருக்கட்டும். தேவ பயம் இவர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு நீதி நிரப்பட்டு சுவாமி. இவருடைய காலங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா, எப்பொழுதும் உங்களுடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி இப்படியா தேசங்களுக்காக வேண்டி தேசத்திலேயாப்பா பஞ்சங்களப்பா வேலை இல்லையாப்பா வறட்சியல் அப்பா ஜனங்களுடைய கூக்குரல் அப்பா போராட்டங்கள் அப்பா தகப்பனே என் தகப்பனே, இவர்களெல்லாம் தங்களை தாழ்த்துவார்களா, தங்களை தாத்து அசிரமத்தை கொடுக்கிற கத்தன் நீங்க ஆண்டு, சிரமத்தை கொடுக்கிற கத்தன் நீங்க ஆண்டு, வறட்சி நீக்கிற கத்தன் நீங்க ஆண்டு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டு. தகப்பனை கீழ்பெறியட்டும், தங்களை தாழ்த்தட்டும், தங்களுடைய கூக்குரலையும் தங்களுடைய போராட்டங்களையும் உங்கள் பக்கமாய் திருப்பட்டும் சுவாமி, உங்கள் பக்கமாய் திரு உங்களை நோக்கி கூப்பிடுறவர்களா இவர்கள் கூக்குரல் மாறட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இரக்கத்தின் தேவன் நீங்க, எல்லாரவர்களை இருக்கிறவர் போல் அழைக்கிற தேவன் நீங்க அப்பா, தேவன் மாறாதவர் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எப்படியாவது தேசங்களுக்காக தேசத்தாளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே பஞ்சம் அப்பா, பஞ்சத்தினால் ஆளுகிற மக்கள் உணவில்லாமல் தவிக்கிற மக்கள் கத்தாவே இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுடைய பசியை போக்கி இவர்களுடைய ஆண்டவரே அவர் ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வாங்கப்பா, கொண்டு திரும்பட்டும் திரும்பட்டும். உங்களுடைய வார்த்தையே ஆசீர்வாதம், உங்களுடைய வழியே ஆசீர்வாதம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். போஷிங்கப்பா போஷிங்கப்பா போஷிங்கப்பா அகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி தானப்பா. எங்களால் சொல்ல முடியும், ஜபிக்க முடியும். கிரிய செய்கிற தேவன் நீங்க ஆண்டவர், இறங்குகிற தேவன் நீங்க ஆண்டவர். இவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பை பெற்று ஐயா அந்த வருகையின் காலத்தில் நிற்கத்தக்கதாய் இவர்கள் ஆசீர்வி வைக்கப்பட்டு நிற்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். சகப்பனே இந்த தேசத்திலே ஆண்டவர் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டி, கடைசி காலம் ஆண்டவரே, போராட்டமான காலம் ஆண்டவன், பாவம் அக்கிரம் அநியாயங்களில் நிறைந்த காலம் இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்கெல்லாம் ஊழியத்தை செய்து கொண்டு நிற்கிறார்கள், வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நிற்கிறார்கள், இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் சுவாமி. பிள்ளப்படுத்துங்க சுவாமி, உண்மை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய போராட்டங்களிலும் மத்தியிலும் கத்தாவை வெள்ளத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஐயா நிக்கத்தக்க நிலை இவர்களை கொடுங்க சுவாமி, கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரன் உண்மை உள்ளவர்களாய் தகப்பனே, உண்மை உள்ளவோ எது வந்தால் நாசமோ பட்டயமோ பசியோ எது வந்தாலும் கத்தாவை விழுந்து விடாதபடி சோர்ந்து போய்விடாது தகப்பனே. நிக்கத்தக்கதாய் பல்லாங்கனை கேட்கத்தக்கதான வெள்ளத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். அந்த ஊழியக்கார ஒருக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நிற்கிறார்களோ, உங்களை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களோ பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. அவர்கள் குடும்பங்களையெல்லாம் தாங்குங்க சுவாமி, வழிநடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், விழுந்து போன விசுவாசிகள், ரட்சிப்பை மறுதளித்து போன மக்கள் ஆண்டவர், தகப்பனே இந்த நாட்களில் உண்டு சுவாமி, உண்டு பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மகிமையை, உங்களோட ரட்சிப்பின் மகிமையை. ஐயா இவர்கள் கண்டு ஆண்டவரே திரும்பமாய் எழும்பி சாப்பனே உங்களுக்கு வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுற ஊழியர்கள் ஆண்டவர், உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய். ஐயா சத்ருவானவன் ஆண்டவரை தூஷிக்காதபடி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தின் மகிமையை இவர்கள் மனம் திரும்பி கண்டு உணர்ந்து ஆண்டவர் திரும்பமாய் உங்களுக்கு வந்து சேரட்டும். அந்த சேரட்டங்கள்லாம் எந்த நிலையில எல்லாம் விழுந்து கொண்டு போறார்கள் சுவாமி, அந்த இடத்துல எழும்பத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி, கொடுங்க மன்னிப்பை, கொடுங்க சுவாமி சமாதானத்தை, கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் சுவாமி, கொண்டு வருகிறோம். இவர்களுக்காக இந்த நாட்களில் வேண்டி கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, தாகத்தோடு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை. தகப்பனே இந்த நாட்களில் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, முக்கியமாப்பா கடைசி நாட்களில் சபையை சேர்த்துக் கொள்ளப்படுவாருங்க என்று சொல்லி இருக்கிறது சுவாமி. நேரமோ பிதா தவிர யாரும் அறிய முடியாது என்று சொன்னபடியினால் ஆண்டவரே எந்த நேரத்திலும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே சபைகள் எல்லாம் இவ்வளோ மனவாட்டி சபைகளாக நிக்கட்டும் சுவாமி. உண்மை மாண்டும் ஆவியோடும் ஆண்டவர் உங்களை ஆராதிக்கிறவர்களாய், ஒருமனம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சபையை கட்டுறவர்களாய் அப்பா, குடும்பம் குடும்பமாய் சபைகள் எல்லாம் சீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே சத்துருவானவன் சபைகளை கெடுத்து விடாதபடி அப்பா சபைகளெல்லாம் காத்து கொள்ளுங்க சுவாமி, காத்து கொள்ளுங்க சுவாமி. காக்கிற தேவன் நீங்க தான் அப்பா, சத்துருவின் பலமே முறியடிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபைகளுக்காக வேண்டிக் கொள், வெளியில் நிற்கிற மக்கள் ஆண்டவரே சபையும் ஆண்டவரே ஒரு அசை உண்டாகட்டும் சுவாமி. அப்போ சில நாட்களில் நடந்த அசை ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் என்று சகப்பனே சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டு சுவாமி சேர்த்து, அவர்களுக்கும் தேவன் நீங்க ஆண்டவரே, அவர்களுக்கும் ரட்சிப்பு நீங்க தான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக்கும் சபையில் வந்து சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளுக்கு நாள், நாளுக்கு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷம் அப்போ ஒரு அற்புதங்களை நடத்துகிறது வன்னி அசைவு உண்டாகும்படியாக பூமியும் வானத்தையும் மறுமுறை அசைய பண்ணுவேன்னு சொன்னவரே, அந்த காலங்களாக இருக்கட்டும் சுவாமி. சபையே அசையட்டும் சுவாமி. இவர்களுக்காக சபைகளுக்காக வேண்டிக்கும் சபையில் இருக்கிற போதவர்கள் உதவி உடையக்காரன் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த நாட்களில் உற்சாகம் உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், நிதானம் உள்ளவர்கள், சபையை நடத்துறவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. ஊழியத்தை பெற்றவர்கள் ஆண்டவரை ஊழியத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரை ஊழியம் செய்கிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. நடத்தவர்கள் குடும்பங்கள், சாட்சி உள்ள குடும்பங்களா இந்த நாட்களுக்கு ஆண்டவரை மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக முன் மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. அவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்க வார்த்தை ஆண்டவரே நீங்க கொடுங்க சுவாமி. நீங்க பழிவிடமெல்லாம் அக்கினியாய், அக்கினியாய், அபிஷேகமாய் நிரம்பி வார்த்தைகளால் நிரம்பட்டும் ஆண்டவரே, கூட வார்த்தைகளினால் நிரம்பட்டும் மக்கள் எல்லாம் படமளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வண்டிக்கப்படியா, சபைகளுக்காக வண்டிக்கொள்ளுவோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, ஆச்சியத்தின் சுவிசேஷம் சாலையாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பொழுதுதான் முடிவு வரும். வந்து அப்படியான காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கு உங்களுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறோம்னால் நன்றி, அதுக்குரிய காலங்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. மீடியாக்கள், ரேடியோக்கள், டெக்னாலஜி என்று ஒன்று சொல்லி வளர்ந்தது ஆண்டவரே. வார்த்தைகள் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் அதுக்காக நன்றி சொல்கிறோம் நன்றி. இன்னும் போதாதப்பா, இன்னும் போது அறுவடையோ மீதியாக்களோ குறைகொண்ட பிரகாரம் சுவாமி இந்த நாட்களில் அறுவடைக்குரிய ஊழியர்களை எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க. ஒவ்வொரு மகனும் மகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உங்களோட வார்த்தைகளை சொல்லுவர்களாய் மாட்டுங்க சுவாமி, மாட்டுங்க சுவாமி, மாட்டுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பாடுகளை எடுத்து போடுங்க, பயங்களை

சுவாமி, இப்ப இந்த காலத்துல இந்தந்த தேசங்கள் திறக்கப்படுமோ அதே பிரகாரம் ஐயா அவங்களோட அதீனத்தில் உள்ளபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து வருகிறது. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் ஐயா. இந்த மாயாண்டவர் கஷ்டமான பிரதேசங்களில் உள்ளான பிரதேசங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிசுண்டர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே தாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, கண்ணீரை துடங்கியப்பா, பாடுகளில் இருந்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டில் இடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பன தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். அந்த இடத்து மக்கள் எல்லாம் சுவிசேஷத்தை ஆண்டவரை கேட்கிறவளாய் கீழ்படுகிறவளாய் குடும்பம் குடும்பமாய் வாழ்வாதாரத்தோடு ஆண்டவரே ஆசீர்விக்கப்பட்டவளாய் இருக்கட்டும் சுவாமி. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு. பாடசாலை வேணும் சுவாமி. இத்தனையோ ஊழியக்காரர்கள் குறையோடு நிற்கிறார் சுவாமி. திறப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இறப்புங்கப்பா, தேவைகளை நிரப்புங்கப்பா, தேவைகளை நிரப்புங்கப்பா. உதாரத்தோட மக்களை ஒழிப்பி கொடுங்கப்பா, கொடுக்கிற மக்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்க. அவர்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இவர்களோட குடும்பங்கள் எல்லாம் நிறைவான வாழ்க்கைக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தவப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்பான கூடிய காலங்களில் வளரும் மக்களுக்காக அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, தகப்பனே அன்பில்லை. ஆண்டவரே எங்கு பார்த்தால் இறக்கமற்ற காரியங்கள், கண்ணீரும் காரியங்கள், தூர் செய்தியும் ஐயா கொலைகளும் கொள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே நிறைந்த காலமாக இருக்கிற சுவாமி. ஒவ்வொரு விஷயம் கூட அன்பு வேணும் சுவாமி. திரிந்த குடும்பங்கள் அநேகமான குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றோர்களும் ஆண்டவரே கண்ணீரோடு வாழ்கிற காலம் ஆண்டவரே. சத்துரு வானவர்களை சிறைப்படுத்தி ஆண்டவரே கொண்டு போகாதபடி தகப்பன் இவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி, விடுதலை வேணும் சுவாமி, விடுதலை. உங்களோட அன்புதானப்பா விடுதலை. ஒற்றுங்கப்பா அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்களோட வருகைக்கு முன்பாக உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க, நிரப்புங்க. ஒருவர் ஒருவர் நேசித்து சமாதானம் சந்தோஷம் உள்ளதாய் வாழட்டும், வாழட்டும், வாழட்டும். வாலிப பிள்ளைகளப்பா, வாலிப பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா. இந்த பொல்லாங்கான காலத்தை விழுந்து நடக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே போய்கொண்டுக்கிற வழிகள் ஆண்டவரே தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க. அவர்களுடைய பலன் போதாது சுவாமி, பலன் போதாது. அவங்களுடைய பலத்தினால் ஆண்டவர் அவளை நெருக்கி நிறுத்தி ஆசீர்வதி வாலிபர்களெல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறட்டும். பெற்றோருக்கு ஆண்டவர் நல்ல சுதந்திரமான பிள்ளைகளாக மாவட்டும். இங்க கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, இந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம், எங்களோட பிள்ளைகள் பெற்றோரும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட பேர பிள்ளைகளை போல இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா. அல்லப்படுகிறார் சுவாமி, வேலை இல்லை, படிப்பு இல்லை. அப்பா அல்லப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வாலிய பிள்ளைகள் இந்த நாட்கள் உங்களோட ராஜ்யத்துக்காக எழும்பட்டும், எழும்பட்டும். வாலிப வயதில் சிருஷ்டி கத்தரை நினைந்த வார்த்தையின்படி உங்களை நினைக்கிறவாள், இதே நடகுதிலே நடவுங்கள் அந்த சத்தத்தை கேட்கிறவளாய் அப்பா. வாலிய பிள்ளைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. உலகளுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வதைய பெற்றோர்கள் தங்களுடைய வழிகளை விட்டு, தங்களுடைய பாவம் வழிபாடுகளை விட்டு இவனுள்ள தேவனை நோக்கி தங்களுடைய பிள்ளைகளுக்காக விற்கிறவர்களாய் மாறட்டும். இவருடைய கணீரின் ஜெகமாண்டவர் சமூகத்தில் போய் சேரும் போது கத்தர் இருக்கும் தேரவராய் இருக்கிறார் சுவாமி. தகப்பனே இவருடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவளா இருக்கு. இந்த காலத்தில் அது வேணும் சுவாமி, இந்த புல்லாங்கான காலத்தில் வேணும் சுவாமி. அந்த பெற்றோர்களை வழிநடத்துங்க சுவாமி. மனம் திரும்பட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த தேசமாண்டவரே அப்பா, இன்றைய நாட்களில் இருக்கிற பாவம் அசுத்தாசிங்கம் விக்கிரகாரான போதைகள் ஆண்டவரை வச்சாங்க காண்கிறது. ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, தேசத்துக்கு ஆண்டவரே மன்னிங்கப்பா, தேசத்துக்கு மன்னிங்கப்பா. அந்நாக்களில் ஆண்டவரே ஊழியர்களின் மிஷனர்களின் கண்ணீரை ஒரு விஷயம் ஆண்டவர் நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்க.

0: பார்த்தேன். சம்பாசி பரிசுத்த போராட்டம், சுத்திகரிக்க போராட்டம் அந்த ஆட்களில் இருந்தது போல தேசம், உங்களுடைய தேசம் அந்த அறிக்கை செய்கிறோம் சுவாமி. கனடா தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு என்று அறிக்கை செய்கிறோம். வேதத்தினால் கட்டப்பட்ட நாடு என்று அறிக்கை செய்கிறோம் சுவாமி. அறிக்கை செய்கிறவங்களை அறிக்கை எங்களை சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் சுவாமி. தேசம் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் தலைவர்கள் உண்மையின் நீதியும் ஆண்டவர் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். என்னென்ன திட்டங்களை எடுக்கிறார்களோ சுவாமி அவர்களுடைய சுயத்தின் படிவனா சுவாமி. தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை நடத்தட்டும், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. தேசத்தை ஆண்டவரை உங்களுடைய வழிகளில் கொண்டு வருவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்தை ஆசீர்வதிங்க. கோடி மக்கள் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவர் தேசத்தில் தஞ்சம் புகுந்த தேசம் ஆண்டவரே, நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். எல்லா மக்களும் நன்றி உள்ளவர்களாய் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவுகள் சவர்கள்லாம் சுவரப்பட்டு வாழ்கிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அவர்களுடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டு இவனுள்ள தேவனே உங்களை காண்கிறவர்களாய் மாறட்டும், கீழ்படியட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். இலங்கை தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, ஒரு வெளிச்சத்தை தாங்கப்பா. தேசம் ஆண்டவரே எங்களுடைய மூதாதையர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பிரகாரம் அல்ல ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்ற தேசமாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. செருவசின் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் தங்களை தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும், உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜனாதிபதியை ஜனாதிபதியோடு இருக்கிற மந்திரி சபையை வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவரோட ஆளுகையில் கத்தாவேறு நீதி நியாயம் உண்டாகட்டும் சுவாமி. அகப்பனே இவர்களும் மனம் திரும்பி வச்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசம் இலங்கை தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு, இலங்கை தேசம் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுவோம், அறிக்கை செய்கிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுவோம் சுவாமி. அப்படியாக மறுபடியாக இரண்ட தேசங்களை நகம் கோடி மக்கள்களோட இந்திய தேசம் ஆண்டவர். அப்பா இருளின் ஆதிக்கத்தில் இருந்து இன்னும் இன்னும் இன்னும் தகவனே அந்த தேசம் வெளிச்சத்துக்குள் வரவேணும் சுவாமி. அங்குள்ள குருட்டாட்டங்கள் ஆண்டவரே எல்லாம் நீங்கி ஆண்டவரே அங்குள்ள ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில் ஒரு அறிவு கண்கள் திறக்கும்படியாக வேண்டிக்கும். கலையும் மனையும் பேயையும் பிசாசையும் ஐயா ஆராதித்துக் கொண்டிருக்காதபடி ஆண்டவர் வாழ்வழிக்கிற தேவன் தேசத்தை சுவீச்சமாக மாற்று தேவன் என்று சொல்லி இந்த அதிகாரங்களுக்கு ஒரு உணர்வு ஆண்டவர் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதிகாரத்தில் இருக்கிறவருக்காக வேண்டிக்கும். அப்பா அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டிக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் காண்கிற சுவன் சுவாமி. எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் தான் கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, உண்மையோடு நிற்கிறார்களோ சுவாமி. தகப்பனே அவருடைய ஜபங்களுக்கெல்லாம் பாதில் நீங்க தான் அப்பா, பாதில் நீங்க தான் அப்பா, பாதில் நீங்க அவர்களுக்காவது. இப்படியாவது தேசங்களை ஒவ்வொரு இரண்ட தேசங்களையும் திருப்பி கொண்டு வாங்க, வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தை காணட்டும் தகப்பனே. அதனுக்குரிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற சுவாமி, நெருங்கி கொண்டிருக்கிற சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். சிவ தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த தேசத்தின் மக்களின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இருவே இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா பிதாவே வேண்டிக் கொள்ளுறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கவித்தை கேட்கிறவரே, காரியங்களை நடப்பிக்கிறவர் நீங்க, நடத்துகிறவர் நீங்க சுவாமி. நன்றி சொல்றோம். சங்கம ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நடத்துகிற வழியை நீங்க நடத்துங்க. ஆவியானவரின் சித்தப்படி ஆண்டவரையும் நடத்துங்க. அப்போ அதில் உள்ள மனுஷீக தன்மைகள் எல்லாம் நீங்க உங்களை வழி எதுவோ அதன்படியோ அந்த ஊழியம் நடக்கட்டும் சுவாமி. நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ரேடியோவையும் ஆசீர்வதிங்க, வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதம் தானப்பா வேணும், உங்களை பாதுகாப்பு தான் வேணும். அகப்பனே உங்களை இறக்கம் தானப்பா. எப்படியா எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா நித்தமும் கூட சமூகத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பாதுகாப்பின் தேவன் நீங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க, கரத்தினால் மூடுகிற தேவன் நீங்க, சட்டையின் மறைவில் வைத்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா அந்த பலாங்கான காலத்து பிள்ளைகள் வழிகளை ஒவ்வொன்றையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவருடைய சிந்தனைகள் நினைவுகள் கிரிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சத்துருவானவன் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் துதியும் மகிமையும் நீங்க தானப்பா. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்தை உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு, பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு, காலை வேளையிலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து ஜபித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராகாம. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: ஆமீன். உங்களையும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இருக்கிறோம். கதர்தாமை வழி நடத்துவாராக. கதரை கரத்திலே ஒப்புவிப்போம். கதர்தாமை வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். எங்களுடைய ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்போம். எங்களுடன் தேவ ஊழியர் அவர் மாயந்தன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் இணைவரன் விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி.
2: எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக.
3: ஆமீன். அன்பான பரலோக தாவுப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேலையிலே சங்கம வானொலி நிலையத்திலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஒரு விசை நினைந்தொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்ளும் போது நீர் எங்களோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த கேள்விக்கு சரியான பதில் எந்த அதிகாரம் எந்த வசனத்தில் இருக்கிறப்ப எங்களுக்கு காட்டி தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீரை கேட்கிற பிள்ளைகளோடு வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியை கேள்விப்பதில் நிகழ்ச்சியை தொகுத்துன ஜனத்தையும், இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நினைவு கூறுகிறோம். கேட்போரையும் மறுபடிப்பை கேட்போரையும் ஆசீர்வைத்து இன்றைய நாளே கேள்விப்பதில் நிகழ்ச்சியை தொகுத்து அளிக்கிற சிஸ்டர் ஜனத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே
2: முதலாவது கேள்வி, நம்முடைய பாரத்தை யார் மேல் வைக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது?
1: கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று பாட்டம் இருக்கு.
2: கர்த்தர் மேல்
3: கர்த்தர் மேல்
2: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமீன். நெகேமியாவின் நாட்களில் எரிசேமில் குப்பை வாசலை பழுது பார்த்தவர்கள் யார்?
1: நெகேமியா தான்
2: இல்லை, மற்ற வாசல் எல்லாம் கட்டப்பட்டது, ஆனால் குப்பை வாசல் திருத்தப்பட்டது. நெகேமியாவின் நாட்களில் எருசலேமில் குப்ப வாசல் பழுது பார்த்தவர் யார்?
4: இருங்க நான் சொல்றேன். Just a minute. நெகேமியாவின் நாட்களில் இந்த வாசித்து இருக்கிறேன். நான்
5: பதினாலு ரெண்டா
2: இல்ல
5: நாற்பத்தொன்பது
2: இல்ல
4: இல்ல நெகேமியாவின் நாட்கள் அம்மா சொன்னது கரெக்ட்மா?
2: யா

0: நெகேமியா மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கு.
1: நெகேமியா 3:14 குப்பை மேட்டு வாசலை மகானத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்தார்.
0: யா மல்கியா பழுது பார்த்தார்.
1: ஆமா, நெகேமியா 3:14 மல்கியா என்பவர் பழுது பார்த்திருக்கிறார்.
0: ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மெலித்தா தீவில் இருந்து பாவல் ரோமாபுரிக்கு செய்த அலெக்சாந்திரா பட்டணத்துக்கு கப்பலில் இருந்த அடையாளம் என்ன? மெலித்தா தீவில் இருந்து பாவல் ரோமாபுரிக்கு அலெக்சாந்திரா பட்டணத்துக்கு கப்பலிலே அந்த கப்பல்ல இருந்த அடையாளம் என்ன? மிதுனம். அப்போ 28:11 இருக்குது மிதுனம்.
1: மிதுனம் மிதுனம். ஆமா, மிதுனம் மிதுனம்.
0: ஏசாயா தீர்க்கதரிசியின் இரண்டாம் குமாரனுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? நான் இது முதல் கேட்டேன்னா, ஆனா கேள்விய மாத்தி
1: இருக்கிறேன். இரண்டாம் குமாரனா?
0: யா,
1: அதாவது ரெண்டாவது 3 அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க மம்மி, ஒரே நிமிஷம். பைபிளை செக் பண்ணலாமா? தப்பு இல்லையா?
0: இல்ல இல்ல இல்ல, செக் பண்ணலாம் நீங்க.
1: ஓகே ஓகே, பைபிள் செக் பண்றேன். என்னங்க, 3 அதிகாரத்துல ஏசைய தீர்க்கதரிசி. நேற்று தான் ஏசைய புத்தகம் முழுதும் வாசித்தேன் நான். இருங்க. இருங்க, சும்மா அவன் கர்ப்பதியாகி மகேர் சாலால் அஸ்பாஸ் என்னும் பேரை அவனுக்கு இட்டார்.
0: எபிரேய பாசையிலே பாதாளத்தின் தூதனுடைய பெயர் என்ன?
1: பாதாளத்தின் தூதன் செக் பண்ணிடலாருங்க. அது பைபிள் இருக்குங்க மம்மி.
0: யா, வெளிப்படுத்தல இருக்கு.
1: பாதாளத்தின் தூதன் இல்லைங்களா?
0: யா,
1: பாதாளத்தின் தூதன் அம்மா சொன்னது இல்லைங்களா? பாதாளத்தின், இருங்க செக் பண்ணிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளத்தின் தூதன்.
2: பேர் போடலையா? வெளிப்படுத்தல் 20:1 சொல்லுது, ஒரு தூதன் பாதாளத்தின் திரவோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே இருக்கா?
1: இருங்க, அவ்வளவுதான் வந்தாச்சு. இருங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திரவுகோலையும். இருங்க இருங்க, இருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 17:1 அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். அபெத்தோன் அப்போலியோன்.
0: அடுத்து, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று 3 தரம் சொல்லப்பட்ட இடம் இருக்குது. அது எந்த இடம் அல்லது எந்த தீர்க்கதரிசி சொன்னது?
1: கர்த்தருடைய
0: ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று 3 தரம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனத்தில்.
1: இருங்க, செக் பண்ணிடுவோம். இருக்கு இருக்கு இருக்கு மம்மி, இருக்கு மம்மி. 1 சாமுவேல், சாரி, 1 ராஜாக்கள். இல்லை இல்லை, இருங்க சொல்றேன். ஒன்னு ராஜாக்கள் 7 அதிகாரத்துல அது இருக்குன்னு நான் தோணுது எனக்கு. இருங்க சொல்றேன். கர்த்தருடைய சந்நிதியில் இருங்க இருங்க இருங்க. 1 ராஜாக்கள் இல்ல இருக்கு, இதை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அருமையின் பொக்கிஷத்தையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசையும் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அதுதானே?
0: இல்லை இல்லை இல்லை.
1: அதுலதான் 3 டைம் சொல்லப்பட்டிருக்கு.
0: என்ன
1: வசனம், என்ன புக்கு?
0: சரி, எரோமியா புத்தகத்துல இருக்கு.
1: ஓ, எரோமியா புத்தகத்துல 7 அதிகாரமா? சரி, நான் செக் பண்ணாம விட்டேன். இருங்க இருங்க, எடுத்தாச்சு. 7 அதிகாரத்துல எரேமியா 7 அதிகாரத்துல
0: 4வது வசனத்துல இருக்கு.
1: இது போய்கிட்டே இருக்கு, நீளமா போய்கிட்டே இருக்கு. இருங்க, வந்தாச்சு. எரேமியா 7 அதிகாரத்துல
0: 4வது வசனம்.
1: யூதாவின் பட்டணங்களிலும், 26வது வசனம், யூதாவின் பட்டணங்களிலும்
0: 4வது வசனத்துல இருக்கு.
1: 7:4ங்களா?
2: கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள்.
1: இது பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இந்த பாடம்.
0: அதெல்லாம்
1: தெரிஞ்சுக்கிறோம். இருங்க, அப்படியே இல்லைங்க. எரேமியா புஸ்தகத்துல
0: 7:4வது வசனம்,
1: கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள்.
0: ஆமென்.
1: சூப்பர், பா நல்லா இருக்கு. இதெல்லாம் நோட்ஸ் பண்ணிக்கிறேன். இருங்க,
3: அடுத்த வர கேளுங்க.
1: அடுத்தது, ஆமா,
2: 10 வாசல் இருக்கு 10 வாசலாம்.
1: வெரி குட். ஆமா, நெகேமியால சொல்லப்பட்டிருக்கு.
2: கடைசியில பதில் சொல்லுங்க. கத்தர் நோவாண்ட புகழையில 8 பேரை காப்பாற்றினார் என்ன, சரியா? அதன் முக்கியத்துவம் என்ன, அதான் கேள்வி.
1: என்னையா என்னையா மறுபடி சொல்லுங்க.
2: கத்தர் நோவாண்ட புகழையில கத்தர் 8 பேரை பாதுகாத்தார், சரிதானே? அதன் முக்கியத்துவம் என்ன என்றதான் கேள்வி. ஓ,
1: உலகத்தினுடைய முடிவை கொண்டு வந்து நோவாவின் மூலமாக புதிய சந்ததி வருகிறதுக்கு முக்கிய நோக்கமாக தேவன் செய்தார். அதாவது பாவம் உள்ள வந்துருச்சு, வந்த உடனே அதை சுத்தப்படுத்தி நோவாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது தேவ திட்டம்.
2: அந்த 8 பேருக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டேன்.
3: நீங்க கேக்குற 8க்குரிய காரணம் என்ன?
0: 8 பேருக்கு முக்கியத்துவம், அப்படித்தானே?
2: ஆமா ஆமா. 8 பேரை காப்பாற்றினார். 10 பேரை காப்பாற்றிக்கலாம், 5 பேரை காப்பாற்றிக்கலாம், 8 பேரையும் காப்பாற்றினார். அதுன்ற முக்கியத்துவம் இப்போவும் நடைமுறையில் இருக்குது, விஞ்ஞான ரீதியாகவும் இருக்குது. அதனாலே அதுதான் கேட்டேன். நீங்கள் ஆறுதல யோசிச்சு முடிவில் பதில் சொல்லுங்க. ஓகே, நீங்க தொடருங்க.
1: இப்போ இந்த க்வெஸ்சன் கொடுத்தது யாரு, லெஸ்லி ஐயாவா இல்ல மகேந்திரன் ஐயாவா?
2: இது தொகுத்து வழங்குறது ஜெனட், மகேந்திரன் ஐயாவும் தொகுத்து வழங்குவார். நான் ஒரு கேள்வியை கொண்டு நான் அதுதான் இந்த கேள்வி. சிஸ்டர் ஜெனட் தொடருங்க.
0: ஓகே ஓகே. ஆன்மீக ரீதியானா லெஸ்லியானா அது பேராற்றலுக்காகவோ அல்லது ஆன்மீக இதழுக்காக கொடுக்கப்பட்டதா?
2: இல்லை இல்லை, விஞ்ஞான ரீதியாக இப்போவும் நடைமுறையில் இருக்குது. அதை நீங்கள் ஆறுதலாக சொல்லுங்க, அதை நீங்கள் உங்களோட தொடருங்க. கடைசியாக இதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
3: பைபிளில் இருக்கும் நம்முடைய?
2: பைபிளில் இல்லை.
3: பைபிள் இல்லாட்டி எப்படி நான் பதில் சொல்கிறது?
2: ஆ,
3: பைபிளில் இல்லாட்டி எப்படி பதில் சொல்கிறது?
2: பைபிளில் இல்லை. அது இந்த காரியம் என்னத்துக்காக எட்டு பேரை ஆண்டவர் காப்பாற்றினார், அது இப்போவும் நடைமுறையில் இருக்கு, நடைமுறையில் இருக்கு.
3: இது மாமிசமான கேள்வி போல தெரியுது.
2: இல்லை இல்லை.
0: ஓகே. தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒரே சமயத்தில் 800 பேரை கொன்றவர் யார்? தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒரே சமயத்தில் 800 பேரை கொன்றவன் யார்?
3: அவன் என்னத்தாலியோ இல்லை என்ன தடியோ இதோ வாரம் வாரம் எண்ணூறு பேரை கொண்டவன் அவன் தலைசாலி வாருங்கோ. அது 4-5 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் 800 பேரை தான் கேட்குறீங்க. அதுதான் பிரச்சனை.
0: மொத்தமாக கேட்குறேன்.
3: கேள்வி முந்தி கேட்ட ஞாபகம் இருக்கு.
0: கொஞ்சம்
3: சொல்லுங்க. அவன் பேர் வந்து பேரை கொண்டவன். வருகிறேன் வருகிறேன்.
2: தக்கோமேனி புதனாகிய யோசேப்பேத்.
0: ரெண்டு சாமுவேல் 23:8 இருக்குது.
3: ரெண்டு சுவாமி 10:18 ரெண்டு சாமுவேல்
2: 23:8 ஐயா.

0: ரெண்டு சாமியும் இதுவும் டெட்டு அதை பார்க்குறோம், சரியோ உண்டு, செக் பண்ணி பார்க்கணும். 23 தாவிதிக்கின்ற பராக்கிரம் அவங்க டக் மோனியாவின் குமாரனாய யோசபேத்தின் என்பவன் 800 பேர் மேல். இதில்
1: சொல்லுங்க,
0: இது அதில் விழுந்து அவர் ஒரு மக்க வெட்டி போ விழுந்து 800 பேர் மேல் விழுந்து வெட்டையில் விழுந்திருக்கிறான். இவன் 800 பேர்கள் மேல் விழுந்து வட்டினவனோ இல்லை,
2: அவர்களின்
3: பராக்கிரமசாலிகளில் ஒரே சமயத்தில் 800 பேரை கொன்றவன் யார்?
1: நான் விழுந்தோன்னு சொல்லலையே.
0: இல்ல, 800 பேர் வந்து அவர்களை ஒரு மக்கள் வெட்டி போட்ட அதினோ எசி உரானவன்,
3: அது வேற கேள்வி, அது கேள்வி வேற கேள்வி. இது யோசேப்பா சேவாவா?
0: அதானம்மா, யோசேப் சாப்பா அவன் கொல்லே இல்லையே, விழுந்தவன் தான், விழுந்திருக்கிறான், விழுத்திருக்கிறான்.
2: ஐயா விழுந்து வட்டி போட்டான்ல இருக்கு இல்லையா,
0: அது வேற
2: விழுந்து 800 பேர் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட ஊரானவன்,
0: வெட்டி போட்ட வேற ஒருத்தன் ஐயா, இவன் வெட்டே இல்ல,
2: இவன் ஐயா இவன்
0: தலைவர், இவன் 800 பேர் மேல் விழுந்து சரி அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏசி ஊரானவன்,
2: அந்த ஊர் ஊர் அவன் ஊர் அதையா, அவன் பேர் யோசேப்பே, விக்டோரியாவிலிருந்து நீங்கள் போய் 800 பேரை பிடிச்சு வெட்டி போட்ட அதோ விக்டோரியா ஊரானவன், சரியா?
0: வெட்டினவன் அதுரோனா ஊரானவன்
2: ஐயா, இவன்
0: வாசிங்க ஐயா.
2: ஐயா, தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கமேனியின் குமாரனாகிய யோசபேத் என்பவன் சேர்வைக்காரனின் தலைவன், இவன் 800 பேர்கள் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி
0: அடுத்தது
2: விழுந்து வெட்டி போட்டான் ஐயா, அதன் ஊரை சொல்லி இருக்கு,
0: அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டு அதினோ ஊரானவன்
2: ஐயா, அந்த
0: ஊரா
2: அவன் ஊரை சொல்லு ஐயா,
3: கேள்விக்குறியா
0: இருக்கு, சரி மறந்த கேள்வி.
3: பவுல் ரோமாவுக்கு பயணம் பண்ணின கப்பல் சேதமடைந்த போது எத்தனை பேர் இருந்தார்கள்?
2: 248 பேர்.
0: 27
3: சரி பாத்தி சொல்லுங்க.
0: அதான் அந்த கப்பல்ல
2: இங்க இருக்க சொன்னீங்க 27 இல்லையா?
0: 18
2: அப்போ சிலர் இல்லையா? அப்போ சிலர்
3: வைக்க கூடாது. 200 தான் அது இல்லையாண்டு தான் சொல்லல.
0: 218 வார்
2: அப்போ சில எத்தனையா? 27 இல்லையே, அப்போ சிலர்ல 27 இல்லை.
0: 276 வேறு
3: யா, 276 அப்போ சில 27
2: அப்போ சில 27 இருக்கா இல்லையான்னு காட்டுது இங்கே.
0: அப்போ சில 27 அதிகாரம் 37 வசத்தை வாசிங்க பக்கம் அதிகாரம் 37 வசனம் 37 வசனம்
2: அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட
0: அனுப்புறீங்க. அப்போஸ்தலர் 27 37 37
2: ஓகே ஓகே. அப்போஸ்தலர் 27
0: 276
2: பேர் இருந்தோம்.
0: எங்க பாஸ்டர் போயிட்டாரு?
2: போயிட்டாரு, பிஸியா அங்க போயிட்டார். காலமையில வந்தவர், பிரேயருக்கு நின்றவர் போயிட்டார்.
0: என்ன உங்களோட சத்தம் வந்து அவ்வளோ கிளியராக வேற இல்லை.
3: ஓ, அது என்னவோ அந்த குழிக்குள்ளே இருந்து கதைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே இருக்கு.
0: பட்டக்கடங்கிலேருந்து கேட்குற மாதிரி இருக்கு.
2: அப்படியாவது இந்த சிஸ்டங்கள் ஐயா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சிஸ்டங்களை ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நிற்கும்.
4: கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெளியே போயிருவேன். நாளைக்கு வந்துடுறேன், நான் ஜாயின் பண்றேன். என்னோட செகண்ட் பார்ட் சாட்சி வந்து சொல்லணும், அதுக்கான டைம் சொல்லுங்க. நன்றி.
0: அடுத்த கேள்வி.
3: ஓகேயா? தீர்க்கதரிசி தன்னை அடிக்கும்படி ஒருவனிடம் கேட்ட போது அவன் மறுத்ததால் சிங்கத்தால் கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் எந்த ராஜா காலத்தில் நடந்தது?
2: தாவீது. தாவீதின் காலத்தில்
3: இல்லை.

0: இங்கே தகொண்டு வந்துட்டீங்களே.
1: என்ன பத்தியும் சொல்லத்தானே மேடம்.
2: என்னை பத்தியும் சொல்ல இல்ல வேணும்.
1: இந்த ராஜாவின் காலத்தில்
0: கல்வி திருப்பி கிளம்போம்.
1: சிம்சோன் 13:24 இருக்குது. ஒன்று ராஜாக்கள் 13:24
3: ஒன்று ராஜாக்கள் 20:13-35-36 அந்த வசனம் அப்படியே கிடக்குது.
1: அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கத்தடி சத்தத்துக்கு கிழக்கு படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் என்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவனும் ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது. ஆரண்டு போடையில்
3: முதலாவது வசனத்தில் இருக்குது, சிகிரியா ராஜாவின் ராஜாவாகிய பெனநாத் காலத்தில்.
1: ஓகே, ஒன்று ராஜாக்கள் 20 உண்டா?
3: முதலாவது வசனத்தில் இருக்கு.
1: ஒன்று ராஜாக்கள் 20 உண்டா
3: இல்லையானா? ஒன்று ராஜாக்கள் 20:13 35-36 இருக்குது. முதலாவது வசனத்தில் தான் அந்த ராஜான்ற பேர் இருக்கு.
1: அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவை ஆகிய ஆகாபுத்துடன் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நான் கத்தர் என்று அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்கள் 20 ஒன்று ராஜாக்கள் 20
3: ஒன்று ராஜாக்கள் 35-36 இருக்குது.
1: ஒன்று ராஜாக்கள் 22 வரையும் தான் கிடக்காது.
3: ஒன்று ராஜாக்கள்
1: இருபதாவது அதிகாரமா 35வது அதிகாரமா?
3: 35-36 இல்லையோ?
1: 20:35-36 இருக்கலாம் பாருங்க.
3: ஒன்று ராஜாக்கள் அப்பொழுது தீக்கதர்சிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்படும் போக முன்னமே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது.
4: மிகாயான்னு ஒரு தீர்க்க தரிசி சொன்னாரு. மிகாயான்னு ஒரு தீர்க்க தரிசி சொல்லி அவர் கேட்காம போய்த்தான். போற வழியில அவரு ஏதோ சம்திங் நடக்கும், அதுக்கப்புறம் சிங்க வந்த அடிச்சு இது பண்ணிரும்.
1: அவருடைய பேர் கிடக்கு
4: மிகாயா
1: தீர்க்க தரிசி.
4: ஆமா, அவர் தான் தீர்க்க தரிசி சொல்லுவாரு.
1: செத்ததார் பெனாத்தா
3: அந்த ஒரு தீக்கதர்சி தான் அந்த இடத்துல இதண்டு அந்த சிங்கம் வந்து அவரை கொன்றது. அந்த ராஜா ராஜா காலத்துல தானே கேட்டேன்னா, அது பெனநாத் ராஜா காலத்தில்.
1: பேர் சித்தவற்ற பேர் எழுதியில தான்
3: தீக்கதர்சின் பேர் இல்ல அதுல. ஓகே, பலிபீடம் வெடித்தது, ராஜாவின் கை மரித்து மரத்தது யாருடையது?
1: சவுல்
3: இல்லை.

0: கலியை திருப்பி காணுங்கோ.
1: பலிபீடம் வெடித்தது, ராஜாவின் கை மரித்த மரத்தது, யாருடைய கை? அந்த ராஜாண்ட பேர் என்ன?

0: ஒன்று ராஜாக்கள் பதிமூணுல இல்லையே.
1: பதிமூன்று நாள்ல பாருங்க, பெத்தேல்ல இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரோபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று.
0: கரெக்ட் கரெக்ட் ஆன்சர். தேங்க் யூ.
1: ஓகே, சரி, நீங்க கேளுங்க அண்ணா.
0: ஓகே, என்னுடைய கேள்வி, மூன்று சிங்கங்களை கொன்றவன் யார்?
1: மூன்று தாவீது
0: இல்லை
1: சிம்சோன்.
0: சிங்கம் உண்டத்தான கொண்டான். மூன்று சிங்கங்களை கொண்டவன்.
1: என்னன்னா,
0: மூன்று சிங்கங்களை கொன்றவன் யார்?
1: மூன்று சிங்கங்களை கொன்றவன்
2: கிதியோனா?

0: செய்யாடி கையெழுத்துங்கோ சரண்டா.
1: பாருங்க பாருங்க, நாங்க கொஞ்சம் பார்க்கணும்.
0: நீங்க பதில் சொல்ல சிங்கம் போயிடும். மூன்று சிங்கங்களை கொன்றவன், சின்ன கேள்வி.
1: ஒன்று நாளாமா, 11:22 இருக்கிறதா?
0: தவறு, தவறான விடை.
1: 23:20
0: சரியா? என்ன பதில் பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி மூன்று சிங்கங்களை கொன்றோம்னு கேட்டான். நீங்க 2:23 புல.
1: பெனாயா யோதாவின் குமாரன் அவனா?
0: இல்லை,
1: மூன்று சிங்கங்களை கொண்டவன் தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவனான பெனாயா.
0: சரியான விடை. பெனாயா.
2: நல்ல சுவாரஸ்யமா போகுது இந்த பகுதி.
0: இதே 4-5 வருஷம் போகுதுண்டே தான் நீங்க கேக்குறீங்களா? சரியா? எலிசபெத் கன்ஃபார்ம்.
3: 2 Samuel 23:20 பராக்கிரமசாலிய யோதாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானாகிய பெனாயாவும் செய்கைகள் வெள்ளமில்லாய்ந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் இல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் கெபியில் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஓகே ஓகே.
2: டியர் ஆல் பாஸ்டர், டியர் ஆல் பாஸ்டர், நான் வெளிக்கடுறேன். நாளைக்கு நான் வந்துடுறேன், நாளைக்கு நான் வந்துடுறேன்.
3: ஓகே ஓகே பாஸ்டர்.
2: ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த கேள்வி, தாவீதின் ராணுவத்தில் விசேஷமான 3 வீரர்கள்.
3: அகித்தோப்பேல்.
0: என்ன மாதிரி?
3: அகித்தோப்பேல்.
0: மூன்று வீரர்கள், தாவீதின் ராணுவத்தில் விசேஷமான 3 வீரர்கள்.
3: ஒன்று அகித்தோப்பேல்.
0: தவறான விடை.
1: மூன்று விசேஷித்த
0: வீரர்கள்.
3: தளபதி. தளபதிக்கு என்ன பேர்? மறந்துட்டு.
0: நீங்க என்ன இந்த மேட்சியில ஒரு ஆளுடைய பேரை சொன்னீங்க, மறந்துட்டீங்க பாத்தீங்க.

0: தாவீதின் இராணுவத்தில் விசேஷமான மூன்று வீரர்கள். எல்லாம் ரெண்டு சமையல் எல்லாம் இருக்கு.
1: ரெண்டு சமையல் 23 உண்டாண்ணா? 23
0: இல்லை. யூசப்பா சேபோத் 2 Samuel 23 கேட்டு, எலியேசர் 2 Samuel 23:9-10
1: அப்படி சொல்றீங்களா? நீங்க அப்படி சொல்லி இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல கிடக்குண்டு, நாங்க ஒரு இடத்துல தகுறோம்.
0: நீங்க கேட்டால நான் சொல்றதுக்கு கேட்ட நீங்களோ
1: நாங்க நினைச்சோம் கேள்வியோ ஒரு இடத்துல எல்லாம் பதில விளக்கமாக வந்து.
2: அபிஷாய், அபிஷாய் இருக்கா? அபிஷாய் கப்சேல்
0: யோசேப்பா சேபெத் எலியாசர் சம்மா. இஸ்ரவேலை 40 வருடம் அரசாண்ட முதல் மூன்று பிரபல ராஜாக்கள்.
1: 40 வருஷம்
0: இஸ்ரவேலை 40 வருடம் அரசாண்ட முதல் மூன்று பிரபல ராஜாக்கள்.
2: ஒன்று தாவீது, ஒன்று சவுல். ஒன்று தாவீது,
0: தாவீது சரி, சவுல் சரி.
2: மூன்றாவது
1: இல்லை,
2: அப்சலோம் இல்ல, இவன் தான்
1: சாலமோன்.
2: சாலமோன்,
0: சாலமோன், சாலமோன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த கேள்வி, மீகால் 3 புருஷருக்கு மனைவியா இருந்தார், ஆறாருக்கு.
1: தாவீதுக்கு மற்ற பெண்ணாத்தன் ஒருவனுக்கு மென்றது.
0: மீகால் 3 புருஷர்களுக்கு மனைவியா இருந்தால் தாவீது சரி. அடுத்தவர்
1: பெண்ணாத்தோ அவர்
0: இல்லை. அந்த காலத்துல பிரச்சனை இருந்திருக்கு.
2: அவன் தானே அந்த தாவீதோட எடுத்துக்கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன பேர் வரும்?
0: தாவீது சரி.
2: அது அபிஷே, அபிஷா, அபி
1: பார்த்து பார்த்து சொல்றாங்க.
2: அது அபியே, அபியேல்.
0: மீகால் வந்து 3 புருஷனுக்கு மனைவியா இருந்தார். இந்த காலத்துல அப்படி இருந்தா புரசல
2: அரசர் மாறியா பிரச்சனை இல்லை.
1: அவளுக்கு 3 புருஷன் இருந்தாலும் அண்ணா 2 கணவன் மட்டும்தான். அவ 3 இருந்தாலும் 2 தானும் கணவன் என்று சொல்லி எழுதி இருக்கு. தாவீதுக்கு தாவீதும் 10 7
0: இல்லை.
1: யா
0: 10 7 அப்படி இல்லை வேதத்துல. மூன்று பேர்
1: பற்றி அது ஒரு இதா போட்டு அது வந்து கணவனா இல்லையன்றது இருக்கு.
0: பைபிள் சொல்றது கணவன் புத்த மனைவியா இருந்தான். அதான் அவர் அடுத்த கேள்வி, தூப வர்க்கம் 4 வித பொருள்களால் தயாரிக்கப்பட்டதுன்னு காண்டாம். தூப வர்க்கம் 4 வித பொருள்களால் தயாரிக்கப்பட்டது என்னென்ன?
2: குங்கிலியம்,
0: குங்கிலியம் சரி,
2: லவங்கம், லவங்கம், லவங்கம், லவங்கம்.
0: நோ, தவறான விடை. தூப வர்க்கம் 4 வித பொருள்களால் தயாரிக்கப்பட்டது. குங்கிலியம் சரி, மற்ற 3

0: சுத்தமான வெள்ளப்போளம், குங்கிலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி.
1: ஓ சாம்பிராணி, அவ்வளோதான் நாலாவது சாம்பிராணி எங்கடே சாம்பிராணி.
0: இந்த ஆக சாம்பிராணின்னு சொல்ற என்ன காரணம்? சாம்பிராணின்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம், சாம்பிராணி மாதிரி இருக்கு.
2: கதைக்கிறது
1: வேற புகைக்கிறது வேற.
0: அடுத்த கேள்வி, கழுகை குறித்து நான்கு முக்கிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. ஈகிள் குறித்து நான்கு முக்கிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. எங்கெங்க?
1: உயரப்பறக்கம்,
0: நான்கு முக்கிய விஷயங்கள். உயர பறக்கும் எல்லாருக்கும் தெரியும் தானேயா?
1: முக்கிய விஷயங்கள்
2: அது கூர்மையான பார்வை உடையது, அதிக உயரம் பறக்கும், ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். அது வந்து கேக்களுக்கு வந்து என்ன, ஓகே இதெல்லாம் தான் எனக்கு தெரியும்.
0: கழுகை குறித்து நான்கு விஷயங்கள். கழுகு முதலாவது தன் கூட்டை கட்டுகிறது போல, எரேமியா 49:16. ரெண்டாவது, கழுகு இரண்டாவது தன் கூட்டை கலைப்பது போல. மூன்றாவது, கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டை மேல் சுமந்து கொண்டு போகிறது. கழுகு நான்காவது தன் கூட்டை கண்மலையில் சிகரத்தில் கட்டுகிறது போல. ஈசியான கேள்வியை கஷ்டப்படுறீங்க நீங்கள். தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட ஸ்திரீகள் யார்? ரெண்டு ஸ்திரீகள். தங்கள்
2: வஸ்திரங்களை தாமார,
0: யார்?
2: இசவேலும் தாமார.
0: இல்லை, தாமார் சரி, மற்றது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட ரெண்டு ஸ்திரீகள், ஒன்று தாமார். ஓகே, அடுத்த அட்டாலியா.
2: ஓகே,
0: ஸ்திரீகளுக்குள்ளே ஆட்சி வலிக்கப்பட்ட ரெண்டு ஸ்திரீகள்,
2: சாரா ரெபேக்கா.
0: இல்லை,
2: ராகேல்.
1: மரியாள், மரியாள்,
0: மரியாள்,
1: மரியாள், எலிசபெத்,
0: யாகேல், மரியாள். இரண்டு வெண்கல விலங்கு போட்டப்பட்டிருந்த இருவர்,
2: சிதேக்கியா ராஜா, சிம்சா.
0: சரியான படை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட இரண்டு அப்போஸ்தலர்கள்,
2: பவுல், பர்னபா.
0: பவுல், பர்னபா, ஈஸியாக கொஞ்சம் கடுமையாக சொல்லுவோம்.

0: தெரியாதாவோ? சரண்டர் சொல்லுங்க ரெண்டு பேரும். கை கால்களை தறுத்து தூக்கில் போடப்பட்ட இருவர். நேரம் கடந்து செல்கின்றது.
1: பேதுருவா?
0: உங்க
1: பேதுரா?
2: தின்சோனா?
0: என்னது என்னரா?
2: சின்சோனான்னு கேட்டேன.
0: இல்லை, கை கால் தறுத்து தூக்கில் போடப்பட்டோம். கையை காலம் தறுத்து அப்புறமே தூக்கில் போடுவோம். அந்த போட்டுட்டாங்க. ஒன்று ரேகாப், ஒன்று பானா. ரேகாப் 2 சாமுவேல் 4:5-12 இருக்கு. அடுத்தது பானா. சரி, அஹினோவாம் என்ற பெயர் 2 ஸ்திரீகள். யார் யார்? அஹினோவாம் என்ற பெயர் 2 ஸ்திரீகள்.
2: அகினோ, அகினோ வாவா? அதுக்கு ஆம்பளையும் இருக்குதாங்க. அகினோ,
0: அகினோ வாம் ஒரு மனைவியின் பேர்.
2: ஆரண்டா
0: அகினோ வாம் என்ற பெயர் 2 ஸ்திரீகள். முக்கியமான ராஜா கண்ட
2: மனுஷன் ராஜா
0: சவுலின் மனைவி. மனைவியா? அடுத்தது, இயேசு மருவமலைக்கு 3 சீடர்களை கூட்டி கொண்டு போன யார் யார?
2: ஜோவான், பேதுரு, அந்தியேகா.
0: தவறான விடை. யோவான் பேதுரு. சரி,
2: யோவான் பேதுரு அவன் சகோதரன். யோவான் சகோதரன்.
0: தவறான விடை.
2: யோவான் பேதுரு.
0: இயேசு மருவமலைக்கு 3 சீடர்களை கூட்டிக் கொண்டு போனார். 1 பேதுரு சரி, 2 யோவான் சரி, 3வது மத்தேயு 17:1 இருக்கு.

0: ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானை
1: பேதுரு, யாக்கோப்பு, யோவான். சரி, வேதாகமத்தில் முதலாவது சொப்பனம் கண்டவன்
0: யோசேப்பு.
1: தவறான விடை
0: அவிரமம்.
1: இல்லை. வேதாகமத்தில் முதலாவது சொற்பனம்
2: பார்வோன்.
1: பெயர் என்னவோ?
2: பார்வோன்.
1: அது
2: பார்வோன்
1: இல்லை. வேதாகமத்தில் முதலாவது சொற்பனம் கண்டவன் அபிமேலேக்கு. ஆதியாகமம் 20:3.

0: Polizia in radio.
1: Habe
0: Polizia in
1: Pille.
0: radio.
1: இப்ப நூவாண்ட கப்பல்ல 8 பேர் ஏறினாங்க. அந்த 8 பேரே 8 பேருடைய 8 பேர் அது இந்த அடுத்த விளையாண்டு கேட்டால் 8 பேரா போனா தப்பின 8 பேர் தானே. அப்ப இதுதான் அவன் 8 பேர். எட்டு பேர்ல குணாதிசயமா
2: டாக்டர்கிட்ட கேட்டா தெரியும்.
1: 8 பேர்ல குணாதிசயம்
0: என்ன நோ அந்த கேள்வியோர்க்கா சொல்லுங்க அண்ணா. நோவாவின்
2: கத்தருடைய அந்த காரியம் என்ன? 8 பேரே தப்ப விட்டார், மிச்சாரையும் ஜாக்கிரதை போட்டார்.
1: தப்பே 8 பேர் தான் போல என்ன?
2: அதான் அவர் ஏன் 8 பேரையும் தப்ப விட்டார், மிச்சாக்களை கூட செய்த
1: குடும்பத்தை காப்பாற்றிக்கிற அந்த குடும்பத்தில் 8 பேர்.
2: அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவர் பின்னோக்கி ஒரு காரணம் வச்சுக்கிறேன்.
1: காரியம் இருக்கு, 8 பேர். 8 என்றால் 7க்கு பிறகு 8, 8 பிறகு 9.
2: குளுவன் சந்த உங்களோட டாக்டரை கேட்டால் தெரியும்.
1: ஆறு
2: உங்களோட டாக்டரை உங்களோட மகள்
1: வியாதியா
2: மகளை மகள் டாக்டர் தானே?
1: இல்லையே
0: நோவாவின் நீதியா நீதி கீழ்படிதல்
2: இல்லையா? உலகத்தில் 8 விதமான ஆக்கள் இருக்கணும். இப்போ யூதா கோத்திரத்தில் 12 கோத்திரம் இருக்கல்லோ, அது மாதிரி உலகத்தில் 8 விதமான ஆக்கள் இருக்கணும்.
1: 8 விதமான ஆக்கள் உலகத்தில்?
2: ஆமாம். உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தின் டிஎன்ஏ 8 விதம், 8 வித்தியாசமான டிஎன்ஏ. அதுக்காக 8 பேரை தெரிஞ்சு வச்சு 8 பேர் மூலமாக உலகத்தில் படைச்சிட 8 விதமான டிஎன்ஏ இருக்கு உலகத்தில்.
1: ஒரே குடும்பத்தில் 8 பேர் உண்டு தானே? ஒரே என்ன
2: விளங்கல,
1: ஒரு குடும்பத்தில் வந்த 8 பேருக்கு ஒரே ரத்தம் தானே? அப்புறம் என்ன வேற என்னாலும் என்ன?
2: ஐயா, உங்களோட டிஎன்ஏ வித்தியாசம், உங்களோட வாய்ஃபின்ற வித்தியாசம், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைன்ற வித்தியாசம் தெரியுமா?
0: அது 4 பேர், 4 விதம் தானே அண்ணா?
2: 8 விதமாம் டிஎன்ஏ, 8 விதமா இருக்கான்
0: இல்லையா?
2: வந்து நாங்கள் கேள்விப்பட்டது 4, 8 விதம் இருக்கான்.
0: அப்படி வராதான்
2: அதான் 8 விதமான டிஎன்ஏ இருக்கு உங்களுக்கு?
0: இல்லை அண்ணா, 4 தான் இருக்குது பாருங்க. ஏ பி ஏ பி ஓ இந்தலாம் தான், 4 விதம் தான். யாருக்கும் அதுதான்,
2: அது யாருக்கும் இருக்குல்ல, 8 விதமா இருக்காமம்மா.
0: அப்படி எனக்கு கண்டா தெரியல, நாங்களும் இதுக்கெல்லாம் நான் படிச்ச நாங்களும் இல்லை, அப்படி தெரியல.
1: பேப்பர் கிழிஞ்சு போச்சு, தெரியாது.
0: 4 விதம் தான் எனக்கு இதுவரையில தெரியும் பாப்பம். ஆனா அப்படி நான் நினைக்கலையா? இப்ப வந்து எங்கட குடும்பத்தில நான் ஏ ப்ளூஸ்ல இருக்கிறேன். என்னுடைய மகள் ஏபி மீனூஸ், அப்படித்தான் மருவினம். அப்ப அந்த ப்ளூஸ் மீனூஸ சேர்க்கணும் போல கிடக்குது, வேறு ஒன்றும் அங்க அதுக்குள்ள வராது. இப்ப வந்து ஏ ப்ளூஸ் பி ப்ளூஸ் மீனூஸும் இருக்கும், மீனூஸும் ப்ளூஸும் வரும். இந்த 4க்குள்ளையும் ப்ளூஸ், அந்த ப்ளூஸ் சக சக கூட்டலும் கழித்தலும் வரும், வேறு ஒன்றும் வராது இந்த 4க்குள்ள.
2: இங்க கேள்விப்படையிலே அன்யூஷுவலான ஆக்கள் ஒரு 2 பேர் இருக்கணும், அவைக்கு பிளட் இல்லையென்று கேள்விப்பட்டீங்களோ? 1000 ஒரு ஆள் இருக்கணும், 1000 ஒரு ஆள் இருக்கணும் என்று அப்படி கேள்விப்பட்டீங்களா?
0: அப்படியானவ உயிர் வாழ முடியாதே அண்ணா. அது வேத இதுக்கு பிள்ளையல்ல அண்ணா. ஏனண்டா அந்த பிளட் டம் என்று சொல்லப்படுகிற அந்த பிளட், இரத்தம், இரத்தம் தான் உயிரை கொடுக்குது. அப்படியே அப்படி இரத்தம் இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்க மாட்டான். கடைசி வந்து அது வேத இதின்படியும் இல்லை,
2: அதுதான் அது நீங்கள் ஒன்று ரெண்டு கேள்வி இன்றைய கேட்டீங்கள் அதுலேருந்து அந்த கேள்வி பதில் ஒன்று வந்திருக்க நீங்க பாத்தீங்களோ தெரியல இதுல ஃபேஸ்புக்கில் அதுல ஒரு முதலாவது கேள்வி இதுதான்.
1: ஆனா
0: அது அது அது சரியான விடியன்னு நான் சொல்ல இயலாது. ஆனா பிள்ளையண்டுன்னு சொல்ல தெரியாது, எனக்கு தெரியாதத தெரியாண்டே சொல்றேன். ஆனா நான் அப்படி கேள்விப்படையில இதுவரை காலமும்
1: ஒன்று கோடி பசியில பிளட் வந்து எத்தனை எச்சத்துக்கு ஒரு ஆளுக்கு தானே இருக்கும்.
0: அது ஓ குரூப் வந்து சிக்ஸ் 350 மற்றவை ரத்த குரூப்காக இருக்கு. ஓ குரூப் தான் ரத்தம் ஏத்தோனும், அவைகளுக்கு மற்ற வேண்ட ரத்தம் ஏத்த முடியாது. அது ஓ குரூப்
2: இதுல போட்டிருக்கம்மா, கூகுள்ல போட்டிருக்கு. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பி நெகட்டிவ்.
0: அதுதானே நான் இப்ப சொன்னேன். நான்
2: அது ஆறு விதம்,
0: ஏ ப்ளூஸ், பி ப்ளூஸ், ஏ பி ப்ளூஸ், ஓ ப்ளூஸ். அடுத்த அடுத்த பக்கம் என்ன வரும் அண்டா? ஏ மீனூஸ் ஏ பி மீனூஸ், பி மீனூஸ் ஏ பி மீனூஸ், ஓ மீனூஸ். இந்த அதாவது நான் என்னண்டா கூட்டலும் கழித்தலும், இஞ்சால கூட்டப்படும், இஞ்சால கழிக்கப்படும்.
2: கூகுள்லயே போட்டிருக்க ஆறு, ஆறு போட்டிருக்கம்மா. நீங்க நாலண்டியில் ஏபி மற்றது ஓ, ஓ அண்டியில் இதுல ஓ காணல, ஓவையே காணல. அப்போ ஓவே மேட் பண்ணினா ஓவிலும் ஓ பிளஸ் ரெண்டு பேரும் தானே, இதுல ஓ ஆட் பண்ணல, ஆறு கிடக்குது.
0: ஓ வந்து சில நேரம் வராதண்ணா, ப்ளூஸ் மீனூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஏனண்டா ஓக்காரருக்கு எந்த விளட்டும் ஏத்தியலாது, ஓக்காரருக்கு ஓக்காரர் விளட் தான் ஏத்தோணும். அவைகளுக்கு இல்லாட்டிக்கு ஆபத்து அவைன்ற காரியத்தில்.
2: பத்து போட்டிருக்கேன் கூகுள்ல, பொம்பே விளட் ஒன்று போட்டிருக்கு, ஆர்ஹெச் நல் ஒன்று போட்டிருக்கு, ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் அதுவும் போட்டிருக்கு.
0: அப்படியாண்டா கூட வருமே அண்ணா. அப்ப புளுஸ்ல நாலு நாலு விதமான இருக்குது. புளுஸ் அங்கால புளுஸ்ன்றது நான் கூட்டுறேன், ஆ புளுஸ், பி புளுஸ், அதில் புளுஸ்ல நாலு இருக்குது. இஞ்சால மீனூஸ்ல நாலு இருக்குது. நாலு இல்லை, நாலு வராது, ஓ வராது, மீனூஸுக்கும் புளுஸுக்கும் வராது. அப்ப மூன்று மூன்று ஆறு வரும். ஓகே ஓகே, ஆறு வரும். ஓ வந்து வராதண்ணா, மீனோஸ் ப்ளூஸ் வந்து வராது. ஓவில
2: பிளட்
1: இருக்கு,
2: பொம்பே ஒன்று கிடக்கு, ஆர்ஹெச் நல்ல ஒன்று கிடக்கு. ஆனபடியா எட்டு டைப் சரி தான், எட்டு டைப் சரி. இந்த பொம்பையும் ஆர்ஹெச் நல்ல கேள்விப்படையில நான், ஆனா
1: ஒரு நிமிஷத்துல வரும்.
2: வரேன்டான்னு ஒரு பாட்டு போனோம்.

0: இது? ஹலோ,
1: சொல்லுங்க அண்ணா.
0: அடுத்த கேள்வி
1: சொல்லுங்க.
0: தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட ரெண்டு அப்போஸ்தலர்கள்,
1: அதான் பாபலும் பர்னபாவும்.
0: சரி, அடுத்த கேள்வி. வெண்கலம் விலங்கு போடப்பட்டவள் நான்கு பேர் ஆர் ஆர்? வெண்கலம் விலங்கு, வெண்கலம்
1: சிதேகியா, சிம்சோன், யோவா.
0: சிதேக்கியா, சிம்சோன். சரி, வெண்கலம் விலங்கு போடப்பட்டவர்கள் நான்கு பேர். ஒன்று சிம்சோன் சொன்னீர்கள், ரெண்டாவது சிதேக்கியா, ரைட். மற்ற ரெண்டு பேர்
2: பேதுரு, பேதுரு
1: வெண்கல விலங்கனா,
0: வெண்கலம் விலங்கு போட்டவர் சிம்சோன் சிதேக்கியா. ஓகே.

0: Joachim Manese.
1: Okay.
0: Joachim Simpson, Joachim Sitekia Manese. Arthagalli. சுனேமியாவின் வீட்டில் தேவனுடைய மனுஷன் எலிசா வந்து தங்க மேல் வீட்டறையில் வைக்கப்பட்ட நான்கு பொருட்கள்
1: குத்து விளக்கு, மேச,
2: நாற்காலியும் பெட்டும்
1: என்ன உண்டு என்ன
2: படுக்கை.
0: தேவனுடைய மனுஷன் எலிசா தங்க வீட்டில் வைக்கப்பட்ட நான்கு பொருட்கள் குத்து விளக்கு சரி,
1: மேச சரியல்ல,
0: மேச சரி, குத்து விளக்கு மேச வேற என்ன
2: நாற்காலி.
0: ஆமா இதை
1: காதிரா, காதிரா
0: சரி, காதிரா மற்றொன்னு உண்டு கட்டில் சரி. இந்த கட்டில் என்னத்தை குறிக்குது? இந்த கட்டில் என்னத்தை குறிக்குது
1: தெரியல.
0: மேச என்னத்தை குறிக்குது?
1: மேச வந்து சமூகத்து அப்பத்தை குறிக்குது.
0: குத்து விளக்கு வைக்க சாப்பிட. ஓகே, நாற்காலி
1: இருக்க
0: உட்கார, குத்து விளக்கு,
1: குத்து விளக்கு வெளிச்சத்துக்கு.
0: சரி சரி, வேதத்தை வாசிக்க. ஓகே, அதை ஒத்துக்கொள்ளலாம். மன்னாவின் நான்கு விசேஷ குணங்கள் எழுதப்பட்டிருக்கு
1: என்னென்ன? கொத்தமல்லி அளவு,
0: சரி,
1: மேனிலிட்ட பனியாரம் போல தூய்மையானது, மூன்றாவது
0: கொத்தமல்லி அளவானது கரெக்ட், அதை துசி துசி திரண்ட பனியாரத்துக்கு போட்டா சரி, மற்றது
1: வெண்மையானது தூய்மையானது
0: முத்து போல் வெண்மை சரி. இன்னும் உண்டு
1: என்னண்டா?
0: கொத்தமல்லி அளவானது முத்து போல் வெண்மை நிறமா இருந்தது, அதன் துசி தேனிட்ட பணியாரத்துக்கு உப்பா இருந்தது. நாலாவது
1: சூரியனை கண்டா அது உருகி போ.
0: இல்லை இல்லை,
2: பசிய போக்குறது.
0: அது கொத்தமல்லி அளவானது சரி, முத்து போல வெண்மையானது சரி, அதன் துசி தேனிட்ட பணியாரத்து கூப்பிடுறது. நாலாவது அதுதான் கேள்வி, நாலாவது என்ன? அதன் துசி புது ஒளிவ எண்ணெயின் துசி போடவும்
1: இருந்தது.
0: சரி, திருச்சியில நீல மகளம் மொத்தம் எவ்வளவு?
1: அந்தவரே என்ன, 10, 12,
2: 80, 40, 12,
1: 80, 40. ஓகே,
0: இல்லை இல்லை தவறு. 80 நீளம் சரி, 80 நீளம் சரி,
2: 12 அடி இது,
1: 12 இது
0: இல்லை இல்லை, 80 நீளம் சரி. அகலம்
2: 40
0: இல்லை,
2: 30
0: இல்லை,
2: 80 அடி நீளம்,
0: 80 அடி நீளம், 20 அடி ஆகலாம், மொத்தம்
2: 12
0: இல்லை,
1: அப்ப தெரியா
0: 18 அங்குலம்.
2: ஓ, 18
0: மறக்க கூடாது.
1: அந்த கொப்பில அடியில எழுதி வச்சிருந்தேன் காலையில.
0: சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம். வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி மனுஷனை பச்சு 5 சம்பவங்கள், அதாவது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி மனுஷனை பட்சித்து 5 சம்பவங்கள்.
1: முதலாவது வானத்தில இருந்து இறங்கினது எங்கேண்டா, யாத்திரமம் 13 இருக்குது. வானத்தில் எலியாவின் வழிபடத்தின் மேல் இறங்கின அக்கினி, சரியானா?
0: முதலாவது சோதோம் குமாரா பாட்டுதான்,
1: அதில் இறங்கின அக்கினி.
0: ரெண்டாவது
1: முச்சடியில் இறங்கின அக்கினி.
0: ஒரு நிமிஷம் ரெண்டு வாரம் வரேன்.

0: இறங்கினதோர்க்கா இரண்டாவது அக்னி ஸ்தம்பம் அங்க இஷ்டவேலர் வழிநடத்த படைகள் அக்னி ஸ்தம்பம் வந்தது. மூன்றாவது எரியாவின் பலிபீடத்தில் அந்த நெருப்பு ரங்கினை பட்சித்தது. நான்காவது எபிரேயர் அந்த அந்த அப்ராக் மேசாக் ஆவே நேகோ இடத்தில் இறங்கின அக்கினி. அஞ்சாவது பெந்திகோஸ் நாளில் இறங்கின அக்கினி.
1: நெருப்பு சொன்னீங்க, நெருப்பு
0: நெருப்பு அக்கினியும் நெருப்பும் ஒன்று தானே என்ன?
1: ஓகே, வேதாகமத்தில் முதலாவது விருந்து செய்தவன் யார்?
2: பார்வோன்.
1: எப்ப செய்தவன்?
2: பார்வோன்.
0: அந்த மூன்று தூதர்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்தவர்கள்.
1: வேதாகமத்தில் முதலாவது விருந்து செய்தவன் ஆபிரகாம். என்னத்துக்கு செய்தான்?
0: ஆசீர்வதிக்கத்தான் வீட்டை, அந்த குழந்தை ஆசீர்வதிக்க, ஈசாக் என்ற குழந்தை ஆசீர்வதிக்கத்தான்.
1: இல்லை,
2: மூன்று தூதர் மேல ஐயா, ஆண்டவர்கிட்ட தூதர் மேல வந்தவையெல்லாம்
1: ஈசாக்கு. என்ன வேலை? அது ஒரு விஷயம் இருக்கு.
2: காணிக்க கொடுக்கா.
1: ஈசாக்கு பால் மறந்த நாளில்.
2: ஓ, ஈசாக்கு பால் மறந்த நாள்.
1: ஆதியாம் 29 விருந்து செய்த.
2: ஓ,
0: அதுக்கு முதல் விருந்து செய்தார் தானே அண்ணா? அந்த மூன்று பேர் வந்து மன மர நினைல படுக்க விட்டுட்டு சாரால சாப்பாடு கொடுத்தவர்.
1: அவைய கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்தவர்.
0: அது 1000 கொடுத்தா விருந்து தானே அண்ணா?
1: சரி, முதலாவது ஒரு கப்பலை கொப்பர் மரத்தை கட்டுவாங்க. நோவாவை சொல்லக்கூடாது. சரியான விட அப்படி சொல்ல வேணும். நோவாதான். அடுத்த கேள்வி. ஓகே, தேவனோடு சஞ்சரித்து பிரசங்கித்த இரண்டு பேர்.
0: ஏனோக்கு.
1: ஏனோக்கு ரைட். தேவனோடு சஞ்சரித்து பிரசங்கம்
0: பண்ணினான்.
1: இல்லை, லிஸ்பத கேட்ட கேள்விக்கு அதுல விட இருக்கு. கேள்வி கேட்டவர் இல்லோ? அந்த சம்பவத்துக்குள்ள விட இருக்கு.
0: நோவாவா?
1: நோவா, நோவா, ஏனோக்கு நோவா. இரட்டை பிள்ளைகளை பெற்ற இரு பெண்கள்.
0: அடுத்தது அங்கால வந்தாங்கால
1: ஏசா யாக்கோப்ப பெற்றால் மற்றொரு பிள்ளை
0: எந்த இடம் வந்து சொல்லுங்க, நாங்க சொல்லிக்கிறோம்.
1: பாரசீராவை பெற்றவர். பாரசீராவை பெற்றவர்.
0: பாரசீரா மெச்சுலாவா?
1: இல்லை, பாரே சீதா பெற்ற தாய். தாமார்.
0: ஓகே.
1: ஓகே.
0: யா யா யா யா யா.
1: தாமார்.
0: இந்த ரெட்டை புள்ளியை பெற்ற.
1: முழுஜெபத்தேடுமோ நேர்வாச்சே.
0: ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆவியானவர் நடத்தினீரப்ப ஆண்டவரே. மீண்டும் கேட்க போகிறவர்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் நிராளமாக பதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்று வந்து ஆண்டவரே எங்களோடு இணைந்து கொண்ட அந்த சோதனுக்காய் அந்த ஊழியக்காரனுக்காய் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடியதாய் ஒரு நல்ல விருப்பத்தின் ஆவியை நீர் போட்டு நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்படியாய் மந்திரமா நான் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து பல்கை பெருக செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே வினுமாய் ஆண்டவரே. லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே. அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறாய் நீர் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்க வல்லவர் இந்த முதலாந்தியதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா ஆசீர்வதிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் சௌரமாய் நினையா அதிகாலையில் இணைந்து விவிதா மக்களிபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீர்கள். இந்த நாளில் விசேடமாக இணைந்த சவரன் விஜயன் ஜோசப் அவர்களை நினைவு கூறுகிறோம். கத்திரதாமி அவருடனும் கூட இருந்து அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் அதே வேளையிலே மறு ஒழிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கத்திரதாமி இந்த வார்த்தைகளை விவிதாக மக்களிபதி நிகழ்ச்சிகளை இணைந்து இணைய போகிற ஒருவரையும் கத்திரதாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேதாமத்தில் மேன்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுக்க அறவை கூட்டி கொடுக்க கத்திர உதவி செய்வாராக. நேரத்தை பயன்படுத்தி கேள்விகள் எடுத்து வந்த சௌரி ஜெனட் அவர்களையும் அதே வேளையிலே சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். கத்திரதாமை உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்து வராக. இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே நாங்கள் வேதாக மக்களிபதில் இணையும் வரை கத்திரதாமை உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. மாலை நேர நித்திய ஒளித்த நேரம் காலை வேளையிலே இலங்கை இந்திய உலக ஜபன் வேளையிலும் அதே வேளையிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனையிலும் இணைந்து ஊழியங்களை செய்கிறவங்களில் ஒரே கத்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்தில் உங்களில் ஒரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இப்பொழுதும் எப்பவேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்திரதாமை வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. மாதத்தின் முதல் நாளிலும் கத்தடைய கரத்திலே போவிக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்.
3: அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா. விசேஷமாக இந்த மாதத்தின் முதல் நாளை நாங்க காண செய்த கிருபைக்காக, அது மட்டுமில்ல உங்களோட பாதத்தில் வந்து உங்களுக்கு நன்றிகள் துதியோ ஸ்தோத்திரங்கள் செலுத்தத்தக்கதாக, உங்களோட செய்திகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. எங்களோட பலவீனத்தில் நீங்க தான் பிளனாயிருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் உங்களோட பிள்ளைகளை நடத்துறதுக்காக எங்களுக்கு வலப்பக்க நிழலாயும் எல்லாமாய் போதுமானவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி. நீங்க போதுமான தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பில் இருந்து நாங்கள் விலகாதபடி எங்களுக்குள் எங்களோடு கடைசி மட்டும் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, எங்களை இடகட்டி வழி நடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் வில பக்கமும் இடப்பக்கம் சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் எந்த இச்சைகளுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட கற்பனைகளையும் கற்றளைகளையும் கை கொண்டு ராஜா, உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வரதுக்காக, நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்திருவனே. நீங்கள் ஒருவர் தான் ஐயா எங்களை மறக்க மாட்டீங்க, நீங்கள் ஒருவர் தான் ஐயா எங்களை கைவிட மாட்டீங்க, நீங்கள் ஒருவர் தான் எங்களோடு எந்த நிமிஷமும் கூட இருக்கிறீங்க. நாங்கள் வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து உங்களை விட்டு விலகாதபடி உங்களை பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வர எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற எங்கள் நல்ல மேய்ப்பரே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நன்றி சொல்ல ஞாபகம் போதாது ஐயா, எங்களுக்கு சுவாசிக்க காத்து தாரீங்க, குடிக்க தண்ணியை தாரீங்க, உண்ண உணவை தாரீங்க, எல்லாவற்றுக்கு மேலாக ஈவ உணவாகிய உங்களோட உணவை நாங்கள் அதுகளையும் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக செய்திகளுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ பாடல்களுக்கூடாகவோ அப்பா நாங்கள் அதுகளையும் எங்களோட காதுகளால் கேட்கத்தக்கதாக நீங்கள் செய்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு ரெண்டு காதுகளை சிருஷ்டித்த தேவனே, ஒரு காதால் கேட்டுமற்ற காதால் அது போய்விடாதபடி எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே உள்ளங்களுக்குள் ஊடுருவி சென்று ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக, உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட வருகையில் நாங்கள் உங்களோடு கூட இடுபடத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வார. இந்த வார்த்தைக்காக, செய்திகளுக்காக, பாடலுக்காக, துதிகளுக்கூடாக துதிகளுக்காக உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒளியலிய கால தொடங்கி இதுவரை நேரமும் நீங்க தட தாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. நீங்க தொடக்கின ஊழியம் உங்களோட ராஜ்யம் வளர வேணுமென்றும் உங்களோட நாமம் மாமப்பட வேணுமென்றும் வாஞ்சியோடு தொடக்கின இந்த ஊழியத்தை, இந்த ஒளிபரப்பை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நடத்தி கொண்டு வாரீங்க. என்னும் நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களுக்கு துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே காலையில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று மனப்பாரத்தை நீங்க வெளிப்பாட்டை அவர்கள் கொடுத்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உங்கள் உயிருள்ள வார்த்தைகளை 365 நாளும் பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்கள் பழநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, இதில் இணைந்திருந்து கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை இருபுறமும் கரக்குள்ள பட்டயம் போல வார்த்தை ஐயா, உடம்பே ஊடுருவி சொல்ற வார்த்தைகள் ஆறாறு கேட்டார்களோ யாரையும் ஆசீர்வதிங்கோ அருவப்படுத்துங்கோ. என்ன நாங்கள் இந்த வார்த்தைக்கு எப்படி கீழ்படிய ஓடுமோ கீழ்படியத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஆக எங்களோட ஒவ்வொருதரோடும் கீழ்படிவ விரும்புகிற தேவன், ரக்கத்திலும் ரத்தத்தில் எல்லாம் கீழ்ப்படிவ விரும்புகிற தேவன், அந்த கீழ்ப்படியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே செய்தியை கொடுத்த சகோதரிக்காக ஆண்டவரே நம் மகேந்திரன் சகோதரன் மகேந்திரனுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டு அவர்களை நீங்கள் கட்டி எழுப்பி உங்களோட ராஜ்யத்துக்கு பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து உங்களோட ராஜ்யத்துக்கு உதவியாளர்களாக வேலையாளர்களாக ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தை அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து ராஜா அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்ததிகளும் உங்கள் சாட்சியா இருந்து உங்களுக்கு என்று சேவை செய்யத்தக்கதாக அவர்களையும் நீங்க பாவித்து கொண்டு வர கிருபைக்காக பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே உயிருள்ள தேவனே நீங்க பரிசுத்தர் ஐயா, நீங்க பரிசுத்தர், நீங்கள் ஒருவர் தான் ஐயா பரிசுத்தர். சேரா பெருங்களும் கீரா பெண்களும் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்க துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறங்க தூய தேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருக்கும் இருக்கும் இடத்தில் இருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்கள் தடதாமதமின்றி வந்தடையத்தக்கதாக. அப்பா உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரஞ்சிந்தனையையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கோ ராஜா, இடகட்டி கொள்ளுங்கோ, இடகட்டி ஆண்டவரே. எந்த விதத்திலும் யாரையும் நியாயம் தீர்த்து விடாதபடி, எந்த விதத்திலும் நாங்கள் மரப்பக்கமோ பின்வாங்கி போய்விடாதபடி, காலூன்றி கல்வாரியாக உங்களுக்குள் நன்று உங்களை மாமப்படுத்தி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, சாட்சியலாக, ஒளியாக, உப்பாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தொடர்ந்து இந்த சங்கம மொழியலே இனிய போற பிள்ளைகளும் வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். செய்தி கூடாகோ, பாடலு கூடாகோ, துதி கூடாகோ, ஒரு வார்த்தை, ஒரு வசனத்து கூடாக தன்னம் வந்து உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாங்கிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்பட்ட சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் இடகட்டி வளர்த்துங்க, அலங்கரிங்க, முடிச்சு விட்டுங்க ராஜா. பரிசுத்தாவியானவர் உங்களோட வரங்களினால் அலங்கரித்து முடிச்சூட்டி அந்த வரங்களை ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் சபையிலையோ சமுதாயத்திலேயோ எங்கெல்லாம் வேலையிட ஸ்தலங்களிலோ பாவிக்கத்தக்கதாக அவர்களை நீங்க சாட்சியலாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்து வாழ் நடத்துங்கிறோம். அவளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, அவளை சக்கி ஐக்கியப்படும் சபையை ஆசீர்வதிங்கும், அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ரத்தத்தாலும் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன் அணுகாதபடி காத்துக்கொள்ள வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொத்திருக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பூமி வானமும் கூட சிங்காசனம், பூமியும் கூட பாதபடி எல்லாவற்றையும் சிற்று மனக்குலம் எல்லாரையும் கூட சாயலாக சிருஷ்டித்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி சொல்லுவோம். சிருஷ்டிகர்த்தரே, உங்களோட சாயலாக சிருஷ்டித்த மனுக்குலம் உங்களை அறியாமல் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பேர் ஐயா அப்பா உங்களை ஆராதிக்காமல் உலக மாயலுக்கு ஆண்டு பின் வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் இவர்களை உங்களுக்கு தெரியும். அவர்களை திரும்பவும் ஐயா ஆண்டவரே அவர்களை உங்களோட பக்கம் இழுக்க முடியும், ஆண்டவரே எடுக்க முடியும். ஏதோ விதத்தில் ஆண்டவர்களை உணர்த்தி உங்கள் அண்டையில் பெறத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரமாக வருகிறேன் என்று வாக்கு தந்து தேவனே, நீங்கள் சீக்கிரமாக வர இருக்கிறது தேவனே. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் காத்துக்கொண்டு உங்களோட பிள்ளைகள் மேலும் மனக்குலத்தை மேலும் கண் வைத்திருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழி எளியை இத்தனை வருஷ காலமாக சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உண்மையோடும் கையோத்த வண்ணமான கணவனும் மனைவியுமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த சுபல தைரியம், நேரம், எல்லாவற்றுக்காக உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, தாழ்மை, உண்மை ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கணும். அழைத்தவரே, நீங்கள் உண்மை உள்ளவர் என்ற தேவர்களை உணர்ந்து நாங்கள் அறிந்த ஜீவன் உள்ள தேவனை எங்கள் இனசன பந்துக்கள் அயலார் அன்பானவர்கள் அறியாதவர்கள் அறிய வேணும் அந்த வாஞ்சியை நீங்கள் அவருடைய மனதில் போட்டு அந்த வாஞ்சியை நீங்கள் இந்த சங்கம மொழியலைகளால் நடத்த வேணும் என்று அதை நடத்தி நிறைவேற்றி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளுடைய உங்களோட சிக்கும் பிள்ளைகளுடைய வாஞ்சிகள் நிறைவேற்றுவர் நீங்கள். அவருடைய மகமைக்கு அல்ல ராஜா, உங்களோட நாமம் மகமப்பட வேணும் என்று நீங்க நிறைவேற்றி நடத்தி கொண்டு வரது இதனை உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. உங்களுக்கு இருபதான ஐயா அவர்களை தாங்குகிறது, உங்களுக்கு இருபதான அவர்களை வழி நடத்துறது. என்ன ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறதோ இந்த சங்கம மொழியிலேச்சு அவர்களோட வாழ்க்கையை நடத்துவதற்கும் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நினைக்க முதலும் கேட்க முதலும் நீங்க சந்தித்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களுடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு உங்களுக்கு சாட்சியாக அவர் பிள்ளைகள் மத்தியில், மருமக்கள் மத்தியில், பேர பிள்ளைகள் மத்தியில், ஐக்கியப்படும் சபை மத்தியில், அயலார் மத்தியில், இனசன மத்தியில் நீங்கள் அவர்களை வைத்து பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. காலையப்ப போல நல்ல பிள்ளைங்க கொடுத்த ஆசீர்வதிங்க ராஜா. அபிஷேகத்தினால் நிறைத்த ஆசீர்வதிங்க. அவர்களை மட்டுமல்ல, அவருடைய மகள், மகன், மருமகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய அபிஷேகத்தினால் அபிஷேகத்த அந்த அபிஷேகம் அவர்களுடைய சிகசில் இருந்து ஊட்டப்பட்டு மற்றவர்களின் தொடத்தக்கதாக எங்க ஐக்கியப்பட்டாலும், வேலை ஸ்தலத்திலேயோ, பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையிலேயோ எங்க ஐக்கியப்பட்டாலும் அந்த அபிஷேகத்தை மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, மற்றவர்களின் தொண்டத்தக்கதாக அபிஷேக நாதனே நீங்கள் அபிஷேகத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகனுடைய மக மருமகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. என்னும் வருங்கால சந்ததியாக அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய அடிச்சுவோடே அவர்கள் பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனே, என்னும் என்னென்ன விதமாக அவர்கள் உங்களுக்கு கீழ்படுந்து உங்களை மாமப்படுத்தி வாழ வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை அதை அந்த வழியில் நீங்க வழிநடத்தி பரலோக ஞானத்தினால் நிரப்பீர் ராஜா. அவர்கள் என்னத்துக்கு படிக்க வேணும், எதை படிக்க வேணும், எதில் வெற்றி பெற வேணும் என்றதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்தி நீங்க வழிநடத்துங்க ராஜா. உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களை வழிநடத்துங்க தகப்பனே. வாழ்வ பிள்ளைகளையா, வாழ்வ வயதில் வந்தடே செய்த தேவனே, உங்களுக்குள் சாட்சியராய் இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி, அந்த இன்றுமுள்ள மாறாத மகிமனவந்த கிருபியை ஊட்டி இந்த சந்ததியை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சந்ததி சந்ததி ஆசீர்வைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்னும் ஆண்டவரே இவர்களை உங்களுக்கு பிரியமாக இன்னும் என்னென்ன செய்ய வேணும், எது செய்ய வேணும், இந்த சங்கமம் ஒளியலி இன்னும் என்னென்ன விதமாக அற்புதமாக அதிசயமாக அக்கா மக்கள் இணைந்து உங்களுக்கு உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்ய முடியுமோ செய்யத்தக்கதாக நீங்க வழியில தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார்கள். வாசம் பண்ணும் கூடாரத்தை இரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஓடும் வாகனங்களே மகள் மருமகள் ஓடும் வாகனம் இவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் இரத்தத்தால மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களுக்கு உங்களோட கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு உலக பிரகாரமான கட்டளைகளுக்கும் கட்டளைகளை மீறி நடக்காதபடி நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வாரதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஒளியாக வைத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தூக்கிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை ஆண்டவரே உங்களை பாத்துல ஓடி வந்து பலவீனத்தோடும் சுவீனத்தையோடும் இருக்க ஆத்துமாக்களுக்காக வருகிறோம் ராஜா. அப்பா அவங்களோட கரத்தை நீட்டி அவர்களுக்கு அற்புதம் கொடுக்கும். நீங்க பரம வைத்தியன் அல்லவா, பரிகாரியான தேவன் அல்லவா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கேட்கொண்டால் வைத்தியருக்கு வர பண்ணவே அது ஒன்றுமே நான் வரப்பண்ணேன். நான் தானே உங்களுடைய பரிகாரியான தேவன் என்று வாக்கு தந்த தேவனை வாக்கு மாறாத தேவனே. இந்த வாக்கு நம்பி உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்கு உறுதியாயிருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்ன பார்வை குறைந்து பார்வை கண் பார்வையில் குறைந்து உள்ளவர்களாக இருப்போருக்கு ஐயா ஆண்டவரே அவர்களுக்காக கண்ட தொட்டு உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். அதுக்காக உங்களும் என்ன எத்தனையோ விதமான பலவீனத்தினால் நடக்க முடியாமல் இருப்போருக்கு ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நீட்டி நீங்கள் அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து இப்படி பானிய எழுப்பி எழும்பி நடந்து சொன்னீங்களோ அதே போல அவர்களோடு பேசி எழும்பி நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் பேர்களை உச்சரிக்காவிட்டாலும் உங்களுக்கு அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். உங்களோட கிருபையின் சித்தத்தின்படி அவர்களை தொட்டு சுகம் கொடுக்க முடியும். ஆண்டு வரை விசேஷமாக உங்களை சேவை செய்து உங்களை நேசித்த பிள்ளை டேனியலுக்காக முரண்டை வருகிறோம். ஆண்டு வரை வராத வியாதி என்று டாக்டர்ஸால் ஆண்டு வரை தீக்கப்பட்டாலும் நீங்கள் அற்புத சுகத்தை கொடுத்து ராஜா அந்த அடுக்கு மருந்துகளோ அந்த ட்ரீட்மெண்ட் கூடாக தூக்கி எழுப்பி என்னும் உங்களை சேவையை செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. அதை செய்ய வல்லவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். வாணியையும் ஆசீர்வதிங்க. பொறுப்புங்க அவருக்கு நல்ல சோகலத்தை கொடுத்து எப்படியா அடிபடியாக நீங்கள் தொட்டு உங்களை பிள்ளையாக்கினீங்களோ அதுக்கு சாட்சியாக நீங்க வழிநடத்தினீங்க தகப்பனே. என்னும் அவரோட பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அந்த சந்ததியும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சென்றவன் இந்த நேரத்தில் அந்த டிலியாண்ட சகோதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக மருகிறோம். அந்த டிலியாண்ட சகோதரிக்கு நீங்கள் அற்புதமாக ஆண்டவரே தொட்டு சுகம் கொடுத்ததவன் அல்லவா. இப்போ எழும்பி நடமாடத்தக்கதாக, என்றளவு தட்ட வேலையை செய்யத்தக்கதாக வல்லடுத்து கொண்டு வர தேவனே. கணவன் மிஸ் செல்லத்துறையே ஆண்டவரையே நல்ல சுகத்தை கொடுத்து அவரையும் திரும்ப ஒரு விடுகணும் சேர்த்து ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ஆண்டவர்கள் எல்லாரையும் நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக தொட்டு குணமாக்கினதுவன் அல்லவா. என்னும் இருக்கும் நாளில் உங்களுக்கு சாட்சியாக இருவர் இருக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் மிஸ்டர் மிஸ்டர் மதியாபரணத்துக்காக உங்களை வருகிறோம். அமிஸ்டர் மதியாபரணத்துக்கு நீங்கள் இவ்வளவு வல்லுமையாக ஆடவரே உங்களை கொடுத்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ரெண்டு பேரும் உங்களுக்கு சேவை செய்து ஆண்டவர் உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் சாட்சியாக வைத்திருக்கிற இருவருக்காக அந்த சபையிலேயே நில நின்று உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். பொறுப்புடுங்க ராஜா. என்ன சந்ததியில் ஆறார் உங்களை இன்னும் அறியாமல் இருக்கிறார்களோ வெள்ள வாழ்க்கை கூடாக அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு வருத்தப்பட்டு பாரஸ் மக்களவர்களை என்னெடுத்து வாருங்கள் என்று சொன்னே. சரீர வருத்தம் அல்லாமல் ஆண்டு எத்தனையோ மன நோயோடு மனவேதனைகளோடு பிரிவினால் எத்தனையோ ஆண்டு வேதனைகளோடு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களிடம் வருவோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருவோம். கணவன் உங்களை நேசிக்கிறவராக, மனைவி உங்களை நேசிக்கிறவர்கள் நேசிக்காதவாக இப்படியாக குணங்கள் குடும்பங்களுக்காக உங்களை வருவோம் ஐயா. அவர்களின் தொட்டு உங்களாக்க முடியும், அற்புதமாக குணமாக்க முடியும் ராஜா. இவ்வளவு அற்புதத்தை எங்களோட கண்கள் காணத்தக்கதாக நீங்க செய்த தேவன் சாட்சியாக என்று நிலைநாட்டி எத்தனையோ ஆத்மாக்களை உங்களுக்குள் கொண்டு வைத்து இந்த தேசத்தில் கொண்டு வைத்து வழி நடத்துற தேவனே. என்னும் இப்படிப்பட்ட வருங்கால சந்ததிகை ஆண்டவரே நீங்க தொட்டு குணமாக்கி கணவனும் மனைவியும் கையகூத்த வண்ணம் உங்களை ஆராய்த்து உடனாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஜீவன் உள்ள தேவன் நீங்கள் ஒற்றுவர் தான் என்றதை உணர்த்தி அவர்களை உங்களால் ஆசீர்வதித்து ஆதாயப்படுத்த முடியும். ஆதாயப்படுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததிக்காக உங்களண்டில் வருகிறோம் ராஜா. அப்பா இந்த வாழ்வ சந்ததிகளை பொறுப்பிடுங்க தப்பனே. இந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளின் குடும்பங்கள் இருக்கும் ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ராஜா. இந்த தேசத்தில் அவர்களுக்கு படிக்க கொடுத்த வாய்ப்புக்காக அவர்கள் நன்றி சொல்ல கீழ்ப்படிவோடு உங்களுக்கு பிரியம் உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் நடத்த முடியும். நீங்க இலவசமாக படிக்க கொடுத்த வசதிக்கு அவர்கள் நன்றி சொல்லி ராஜா அதை போட்டடித்து விடாதபடி உங்களுடைய கிருபையை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததியை வாழாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிங்க ராஜா. படுத்து பட்டம் பெற்று விரலுக்குள் உங்களை வாங்கிய கொடுத்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக விரலுக்கு அழைப்பை உங்களால் கொடுக்க முடியும். ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளாகி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய சந்ததி ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே வருங்கால சந்ததிக்காக உங்களை ஆண்டவரே பாரத்தோடு முடத்தில் ஓடி வருகிறோம். வாழ்க்கை துணைக்காக எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. அன்பின் தேவனே பொறுமையை நீங்க கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பொறுமைக்காக நன்றி. அவர்கள் பொறுமையோடு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட சித்தத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பரலோக சித்தத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜா. மனம் தளர்ந்து போகாதடு சோர்ந்து போகாதடு இந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள் ஏற்ற துணையை நீங்க கொடுப்பீங்கள் என்பதை உணர்ந்து அதுக்கு காத்திருந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்திருந்து வலது வாரத்தில் தெரிஞ்சு பேசிக் கொண்டிருக்கிறவங்க இயேசுவே உங்களை துதிக்கிறோம். நல்லது செய்யுங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களுக்கு இருக்கும் போராட்டங்களை நிற்க வேண்ட வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். இயக்க அழிவினால் ஆண்டவரே, தாக்கப்பட்ட தேசங்களுக்காக மக்களுக்காக உங்களை பெறுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இருப்பிடங்களையும் உன்ன உணவையும் உங்களால் தான் ஐயா கொடுக்க முடியும். இப்படி காகத்துக்கூடாக போஷித்த தேவன் அல்லவா, உங்களால் உங்களுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க பிள்ளைகளை ஆண்டவரே, உங்களால் நடத்த முடியும். ஒரு ஆத்மா தான் உங்களை அறியாமல் ஆளுநர் உங்களுக்கு பிரியமில்லை அல்லவா தேவனே. உங்களால் தான் இப்படிப்பட்ட அலுவல் வந்து உங்களை எந்த ஆத்மாவும் எந்த மனுக்குலத்தையும் அழிக்காதபடி காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக, அந்த சிறிய தீவை நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்கு கூட பிள்ளைகள் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யத்தக்க வேலையை கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேர் பேராக உங்களுக்கு துவைக்கிறோம். விசேஷமாக அந்த தலைவர் பொறுப்படுங்க ராஜா, கண்மூடி தனமாக இன்னுங்க ஆட்டிருக்கிறங்களை நாட்டாகபடி உணர்த்தி உங்களை எதிரத்திலும் உங்களை ஜீவன் உள்ள தேவன் நீங்கள் என்றதை அறியத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உலக நாடுகள் எல்லா தேச அதிகாரிகளுக்காக உங்கள் வருகிறோம். இந்த அதிகாரிகளோடு நீங்கள் பேசி இந்த உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் ஒவ்வொரு தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டுகளே, உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் இடம் கொடுக்காதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களால் தான் அவர்களை உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரியுங்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டுகளே, இந்த கனடா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்கோ, அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்பு இவர்களுக்கு ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான இந்த நேரத்தை கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்கள் தடதாமின்றி நடத்தி முடிக்க வல்லவரும், அதுக்காக நன்றி. என்னும் உங்களோட நாமத்தின் நிமித்தம் எங்கெங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகள் ஐக்கியப்பட்டாலும் அந்த ஐக்கியத்தில் உங்களோட அன்பை அவர்கள் ருசிக்கத்தக்கதாக, உங்களோட அன்பு இல்லாமல் உங்கள் தவிப்போருக்கும் உங்களோட அன்பை காண்பித்து உங்களை சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை அந்த சாட்சியாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு உலக விதமான அந்தஸ்துகளுக்கு உரிமை பாராட்டாதவர்களாக நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி தாழ்மையோடு நடந்து உங்களை மமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ராஜா. கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒளியாயிருங்கள், உப்பாயிருங்கள் என்று சொன்னதேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபையை

0: என்று பேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளெஸ் யூ. ஆமீன்.
0: நன்றி அப்பன். காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ் யூ.
1: ஆமீன்,
0: ஆமீன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட ஜபங்களுக்கு கூட கர்த்தர் மகிமைப்பட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

0: Recording in progress.
1: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 1st of October 2026, and the topic for today is Know the Gospel More Than Anything Else. The opening scripture is taken from Romans 1 verse 16. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God unto salvation to everyone that believeth. As a Christian, if there's anything you must know in this world, it is the gospel of Jesus Christ. There's no knowledge more important, more transformative, or more eternal than the gospel. It is the message of life, the revelation of God's righteousness, and the unveiling of His salvation for all mankind. The gospel of Jesus Christ is much more than information to be memorized or doctrines to be explained. The gospel is life. It's the word of God concerning Jesus Christ, who He is and His mission, what He came to do. If your life is inconsistent with the provisions of Christ in His gospel, then you haven't really understood the gospel. True understanding of the gospel will cause you to live in and experience the full blessings thereof. The more you understand the gospel, the more you become its manifestation. Your life will express Christ naturally and effortlessly. Your words, your thoughts, your responses, and your conduct will be aligned with the message of Christ because the gospel has been inculcated into your spirit, hallelujah, and into your consciousness. Glory to God. It's like what the Apostle Paul said in 2 Corinthians 3 verse 2. Ye are our epistle written in our hearts, known and read of all men. Your life becomes a living letter. Men will read Christ through you. They'll see the reality of gospel in your character, in your love, in your faith, and in the excellence of your walk with God. This is the result of giving yourself wholly to the gospel. Every fiber of your being becomes synchronized with its message, and you speak out of the abundance. So know the gospel more than anything else in life, for it is the power of God unto salvation. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for granting me understanding of the gospel to experience its transformative power in my life. My whole being is inundated with the truth of the gospel, and my life is the living expression of Christ. My words, thoughts, and actions are in sync with your divine will. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Have a wonderful month of October. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் முதலாம் திகதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு எல்லாவற்றையும் விட சுவிசேஷத்தை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 1:16 பார்ப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹாலேலூயா. ஒரு கிறிஸ்தவராக இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே. சுவிசேஷத்தை விட முக்கியமானதும் வாழ்க்கையை மாற்றக்கூடியதும் நித்தியமானதுமான அறிவு வேறொன்றுமில்லை. அது ஜீவனின் செய்தி, தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு, மேலும் எல்லா மனிதர்களுக்குமான அவருடைய இரட்சிப்பின் வெளிப்பாடாகும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது மனப்பாடம் செய்ய வேண்டிய தகவல்களையோ விளக்கப்பட வேண்டிய கோட்பாடுகளையோ விட மிகவும் மேலானது. சுவிசேஷமே ஜீவன். அது இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவனுடைய வார்த்தை. அவர் யார், அவருடைய பணி என்ன, அவர் எதை செய்ய வந்தார் என்பதை குறித்த செய்தியாகும். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தின் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் ஏற்பாடுகளுக்கும் ஒத்ததாக இல்லை என்றால் நீங்கள் இன்னும் சுவிசேஷத்தை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். சுவிசேஷத்தை உண்மையாக புரிந்து கொள்ளும் போது அதிலுள்ள முழுமையான ஆசீர்வாதங்களில் வாழவும் அவற்றை அனுபவிக்கவும் அது உங்களை வழிநடத்தும். சுவிசேஷத்தை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையே அதன் வெளிப்பாடாக மாறும். உங்கள் வாழ்க்கை இயல்பாகவும் எளிதாகவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைகள், சிந்தனைகள், பதில்கள் மற்றும் நடத்தை அனைத்தும் கிறிஸ்துவின் செய்தியோடு ஒன்றிணைந்திருக்கும். ஏனெனில் சுவிசேஷம் உங்கள் ஆவியிலும் உங்கள் உணர்விலும் ஆழமாய் பதிந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3:2 கூறியதைப் போல, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு உயிருள்ள கடிதமாக மாறுகிறது. மக்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவை வாசிப்பார்கள். உங்கள் குணநலனிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தேவனோடு நீங்கள் நடக்கும் சிறப்பான வாழ்க்கையிலும் சுவிசேஷத்தின் நிஜத்தை அவர்கள் காண்பார்கள். நீங்கள் உங்களை முழுமையாக சுவிசேஷத்துக்கு அர்ப்பணிப்பதன் விளைவு இதுதான். உங்கள் முழு வாழ்க்கையும் அதன் செய்தியோடு ஒன்றிணைந்து விடுகிறது. உங்கள் இருதயத்தில் நிறைந்திருப்பதையே நீங்கள் பேசுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில் வேறு எதையும் விட சுவிசேஷத்தை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அது இரட்சிப்புக்கான தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளும் அறிவை எனக்கு தந்து அதன் மாற்றும் வல்லமையை என் வாழ்க்கையில் அனுபவிக்க செய்ததற்காக உமக்கு நன்றி. சுவிசேஷத்தின் சத்தியங்களால் என் முழு வாழ்க்கையும் நிரம்பியுள்ளது. என் வாழ்க்கை கிறிஸ்துவின் உயிருள்ள வெளிப்பாடாக இருக்கிறது. என் வார்த்தைகள், சிந்தனைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உம்முடைய தெய்வீக சித்தத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்றன. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவ கூட்டுறவினால சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இயேசுவானவர் இந்த பூமியிலே இருக்கும் போது பேசிய வாயின் வார்த்தை. நீங்கள் ஒரு மரத்தை காட்டி அது கனி கொடுக்கும் நாளில் அதன் கனியை புசித்து விட்டு அது புளிப்பாக அல்லது கசப்பாக இருந்தால் அல்லது இனிமையாக இருந்தால் அது கேட்டபடி அதன் தன்மையை சொல்வீர்கள். அதுபோலவே நாம் ஆவிக்குரியவர்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழும் போது எம்மில் ஆவியின் கனி காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அநேகர் அதை உற்று பார்ப்பார்கள். சிலர் ஆவியின் கனிகளில் எம்மிடம் 2, 3 அல்லது 4 உண்டு என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம் என்பவை. இவை எல்லாமே ஆவியானவர் எமக்கு தந்தவை. ஆவியானவரின் நிறைவை பெற்றவர்கள் அதன் கனியையும் தமது ஜீவியத்தில் காண்பிப்பார்கள். ஆவியானவரின் நிரப்புதலுக்கு அடையாளமாக எம்மில் அநேகர் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்தலாம். அந்நிய பாஷை பேசலாம், குணமாக்குதலை காணலாம், இப்படியான அற்புதமான வரங்கள் எங்களிற்கூடாக கிரியை செய்யலாம். இவைகள் நல்லதும் முக்கியமானதும் தான். ஆனால் தேவனோ ஆவியின் நிரப்புதலால் எம்மில் ஏற்படும் மாற்றங்களையும் வெளிப்படும் கனிகளையுமே தான் விரும்புகிறார். மாமிச கனிகளோ தேவனுடைய நாமத்தை தூசிப்பதாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளினால் நிறைந்தவர்களாய் வாழ அவரிடத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:34 வாசிக்கலாமா? தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்வது எல்லாமே யாருக்காகனா இயேசு கிறிஸ்துவாக தான். எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுதான் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நாம் நம்ம பெயரை பிரஸ்தாப்படுத்திக்கொள்ள, நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க, நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்வதற்காக அல்ல, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துவதற்காக. ஆமீன். அல்லேலூயா. வல்லமை என்றால் என்ன நம்ம தெரியும்ல? பவர். அந்த வல்லமை எப்படி இருக்கும், அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவங்க யார், அந்த வல்லமை எப்படி இந்த உலகத்தில் பிரசித்தமாயிற்று, அன்றைய வல்லமை எப்படி உணர்ந்தாங்க, ஆதி நாட்டில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவருடைய வல்லமை எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்து நிமித்தம் உணர்ந்தாங்க. எலியா ஜெபிக்கிறாரு, எல்லா பாகால் தீர்க்க தரிசிகளையும் ஓரமாக போக சொல்லிட்டு அவர் கற்களை அடுக்கி 12 கற்களை அடுக்கி 12 கூட தண்ணீரை ஊற்றி அவர் வந்து முழங்கால் படியிட்டு என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு வானத்தை நோக்கி கர்த்தாவை கேட்டருளும் அப்படின்னு செவித்த மாத்திரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. அக்கினியாய் ஒரு வல்லமை இறங்கி வந்தது. வல்லமை இறங்கி வந்து என்ன செய்துங்க, அவருடைய அவர் வச்சிருந்த அந்த தகன பலிகளை அப்படியே பட்சித்து போட்டது, அந்த பலிகளை பட்சித்துடுச்சு. அப்போ எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சது. அதுதான் வல்லமை. ஆமீன். அதாவது பார்க்கிற எல்லா ஜனங்களையும், கேள்விப்படுகிற எல்லா ஜனங்களையும் அவர் தான் தெய்வம்னு சொல்ல வைப்பது தான் வல்லமை. ஆமீன். அல்லேலூயா. செங்கடலை பிளந்து போது அது வல்லமை வெளிப்பட்டது. எரிகோ விழுந்த போது வல்லமை வெளிப்பட்டதுல, இஸ்ரவேலர்கள் ஜெயித்த போதெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. சரி, இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வல்லமை வெளிப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவே மனுஷனாக இந்த பூமிக்கு வந்துட்டார் இல்லைங்களா. அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டில் வேற யாருக்கிட்டே இருந்தோம்ல, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அது என்ன செஞ்சதுங்க, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீன் வியாதியை சுகமாக்குச்சு, 38 வருஷம் படுக்கை மாத்துச்சு, மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பிச்சு, மறித்து போன 12 வயது பெண்ணை உயிரோடு எழுப்பிச்சு, ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பிச்சு. அந்த வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வல்லமை. அந்த வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. அதை பிரசித்தப்படுத்தணும்னு ஆண்டு விரும்புறார். பிரசித்தப்படுத்துதுன்னா உங்க மூலமா அது செயல்படணும், அது பிரசாபமாகணும். அன்னைக்கு நடந்துருச்சு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கனால இல்ல, சொல்லுவதை காட்டிலே மீண்டும் அதை போலவே நம்ம என்ன செய்யணுங்க, செய்து ஆண்டவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தி காமிக்கணும் இல்லையா. அது நம்மால முடியாது, ஆனா தேவன் உங்களை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த வல்லமையை பிரசித்தப்படுத்த நீங்களும் நானும் அர்ப்பணிச்சா போதும், ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தாவே, என்னிலே உங்க வல்லமை விளங்குவதாக, என்னிலே உங்க வல்லமை செயல்படுவதாக. சரிங்க, சீஷர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. ஆனா அவங்க போயிட்டு ஊழியம் செய்த போது வந்து சொன்னாங்க, இப்ப சாசு நடுங்குச்சு, பேய் ஓடிச்சு, எல்லாம் சொன்னாங்க. அவர் சொன்னாரு, இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்கப்பா, பரலோக ராஜ்யத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து பிசா உபவாசத்தினாலும் செபத்தினாலுமே அன்று அது என்ன செய்யாதுங்க, ஓடி போகாதுங்கிறார். அப்ப வல்லமை பெற்றுக்கொள்ள என்ன வேணுங்க, அவருடைய அனுக்கிரகம் வேணும். ஒன்று, இரண்டாவது உபவாசமும் ஜெபமும், ஜெபமும் உபவாசமும். இது இருந்தது அப்படின்னா தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அந்த வல்லமையை அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தந்து அதை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார். பேதுரு போன போது வெள்ளியும் என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, நீ எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்துட்டான். அந்த வல்லமை அந்த வாயிலிருந்து புறப்பட்டு போய் அவனை சுகப்படுத்தினது. இன்றைக்கும் அது கிரீசையை காத்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, தெய்வதாசர்களே, தெய்வ மனுஷர்களே, தெய்வ மனுஷர்களே, அப்பா அவருடைய வல்லமைக்காக நாம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு செயல்படுத்த நம்ம வாஞ்சிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம். நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்க கூட பேசிருக்கிறீங்க ஐயா. உங்க வல்லமையை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்க அன்றுவரே உண்மை தொழுது கொள்ள நாங்க அன்றுவரே பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். உங்க வல்லமை யாருப்பா பிரசித்தப்படுத்துவா, அதை எங்களை கொண்டு கத்தர் செய்யுங்க அன்றுவரே. அப்பா நீங்க செய்த அந்த காரியங்களை என்னை விட நீங்க அதிகமாய் செய்வீங்கன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதே மாதிரி உங்களை காட்டில் அங்கே அதிகமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டப்பா. கேட்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற, கேட்க போகிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
0: இந்த நாளிலும் ஒரு புதிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்தில் புதிய வாக்குத்தத்தங்களோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வியாழக்கிழமை 2026 ஆம் ஆண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிற மகத்துவமான வல்லமுள்ள தேவனுக்காக நாங்கள் அந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 128:2 இப்படியாக சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என கருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உன் கைகளுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த கைகளின் பிரயாசத்தின் ஊடாக அந்த நாட்களை சாப்பிட்டு அந்த நன்மையும் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்பதை குறித்து, எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து முதலாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனை உருவாக்குகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பக்தனாகிய யோபு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுடைய கதையை இந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், யோபு ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களில் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆராதனையோ அல்லது இந்த நாட்களில் பெரிய செயல்பாட்டையோ இந்த நாட்களில் செய்யவில்லை. ஆனால் யோபு செய்த முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபுனுடைய வாழ்க்கையிலே, யோபுடைய குடும்பத்திலே யோபுக்குள்ளே இந்த நாட்கள் இருந்தது. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை பிள்ளைகளை இந்த நாட்களே கர்த்தருக்கு நேராக இந்த நாட்களே திருப்பி இந்த நாட்களே நடத்தி கொண்டு வந்த அந்த தேவனுடைய மனுஷனாகிய அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள், இன்னல்கள், துன்பங்கள் இந்த நாட்களே வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான நன்மையும் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்களை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு மனுஷன் கர்த்தருக்கு, அவர் தன்னை உருவாக்கின தேவனுக்கு, தனக்கு நாசியிலே சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் எள்ளளவும் இந்த நாட்களில் மனுஷருக்குள்ளே இல்லை. அதனாலே தான் துணிகரமான பாவங்கள், துணிகரமான இச்சையான செயல்கள் இந்த நாட்களில் செய்கிறார்கள். ஏனென்றால் ஒருவரும் தன்னை காண மாட்டார்கள் என்ற ரீதியிலே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறார்கள். மற்றவர்களுடைய உடைமைகளை அபகரிக்கிறது, மற்றவருடைய காணிகளை அபகரிக்கிறது, மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது, மற்றவர்களுடைய பணத்தை இச்சிக்கிறது, இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனையிலே, அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களே கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று ஒரு இந்த நாட்களிலே தீர்மானம் இல்லாததன் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் அவருக்கு பயப்படாமல் இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அதிலே என்ன பிரயோஜனம் இந்த நாட்களிலே இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு இந்த நாட்களை பயப்பட வேண்டும். இன்றைக்கு துணிகரமான காரியங்களை இந்த நாட்களை செய்த அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை நீங்கள் பாருங்கள். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். இந்த நாட்களில் ஆண்டவராலே விடப்பட்ட ஒரு அசுத்தாவி அந்த இடத்திலே அவனை அலக்கழிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாய் அநேகர் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தவர்கள் வேதத்திலே எப்படியாக அந்த நாட்களிலே அங்கே செயல்பட்டார்கள் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம், நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் நாங்கள் சாப்பிட முடியும், நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க வேண்டுமாயிருந்தால் முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் நடக்கிறவராக இருக்கணும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் இந்த நாட்களிலே சிறப்பாக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மேய்ப்பரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.

0: பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்
1: மகாலோசனி பரிசுத்த தேவனி வாசனம்
0: எந்த
2: Recording stopped.

0: ஆசீர்வாதம்
1: எங்கேயாவது ஆசீர்வாதம்
0: யூரியாவின் பொழுது
1: ஒத்தரிக்க
0: மாட்டேன் உங்களுக்கு பிரச்சனைகளை கண்டார்கள்
1: என்னாக்கலாம்
0: செய்தார்
1: உபகாரங்கள்
2: அன்னை
0: பலிபீடங்களையும்
2: சிலைகள் உடை சிக்கிரகத்துகளை வெட்டி தங்கள் பிறக்கலை

0: தேவனாகிய தரை தேடும் கற்பனை படியும் மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றான். அவனுக்கு ராஜ்யம் அமெரிக்கா
1: இருந்தது.
0: அமெரிக்கா செய்து கொடுக்கும்
1: பொழுது
0: நம்முடைய
1: மீடியம் பிடிக்கிற 1,00,000 இருந்தார்.
2: கோத்திரத்தில்
1: 2,00,000 பேர் இருந்தார்.
0: மத்திய
1: பேரோடு

0: நடக்கிற செய்தி பின்னதாக அறிவீர்கள். உன்னோடு இருப்பார் அருமையானவர்களே.
1: சுபசமக பிரேமத்தே,
0: உங்க பக்கத்துல ஒரு பிள்ளை இல்லாவிட்டால் எப்படி அந்த பிள்ளை இருக்க முடியும்? நீங்கள் அவரோடு இருக்க முடியும். இருக்காமல்
1: நீங்கள்
0: உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே, அவரை விட்டு விட்டீர்கள், அவர் உங்களை விட்டு
1: விடுவார்.
0: ஆசாரியர்கள் இருக்கவில்லை
1: அருமையானவர்களே.
0: அநேக
1: நாளாய்
0: மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியனும் இல்லை,
1: உபதேசக்காரன பூஜை
0: சத்தியமும் இல்லை, ஆசாரியன் இல்லை, மனுஷன் நடந்து கொண்டதற்கு சத்தியம் இல்லை, நியாய பிரமாணம் ஆனாலும் ஜனங்கள் அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஜனங்கள் நேராக காத்திருக்காவிட்டாலும் மனம் திரும்பினார்கள்
1: என்று
0: இன்றைய நாளிலே இதை இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்தால்
1: இன்று
0: என் பாவம் மன்னிக்கப்படும் என்று
1: நினைக்கிறீர்கள்.
0: அருமையானவர்களே, அறிக்கை செய்து போடுங்கள்.
1: அறிக்கை
0: செய்து போடுங்க.
1: அப்பொழுது
0: அந்த தேசத்துக்குள்ள ஒருத்தரும் வர முடியாது,
1: தேசத்துக்குள்ள
0: போக முடியாது, தேசத்துக்குள்ள சண்டையும் சச்சரவும், அங்க பெரிய விரோதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டணத்துக்கு பட்டணம் சண்டை, கிராமத்துக்கு கிராமம் சண்டை.
1: ஏன்
0: முதல் வசனத்திலே சொல்லுறது, தேசத்திலே வேதம் இல்லை, தேசத்திலே சத்தியம் இல்லை, போதிக்கிறதுக்கு ஆசாரியன் இல்லை, வேலைநெட்டவர்களாய்
1: நிற்கிறோம்.
0: வேதம் சொல்லுறது 11 வசனம் 14 அதிகாரம் வாசிக்கவும்.
1: ராத்திரி பாய குலசின் வாசனை
0: ஆசா நோக்கி
1: கூப்பிடுறான்.
0: அவர் ஆண்டவரோடு பேசுகிறான், பேசுகிறான். மீண்டும் ஜனங்கள் பண்ணி வீடு போய் வாசியுங்கள்.
1: வாழ்க்கையில்
0: அவசியமான வார்த்தைகள், உங்களை பலப்படுத்துற வார்த்தைகள், விசுவாசிக்க வைக்கிற வார்த்தைகள்.
2: ஆசா தாமாக்கி தேவி சுவாமி கதா கொட்ட சுவாமி பலசம்பன மனுஷிய ஜய
3: நுகனிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு, கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன்
0: அட்டவனுக்காக கலங்கிய உள்ளங்களாக, கலங்கிய மனதோடு, கலங்கிய உள்ளத்தோடு
1: தெரிகிறீர்கள்.
0: பலன் இல்லாமல், ஆனாலும் வாத்தியம்
1: சங்கீத
0: வாத்தியம்
1: மியூசிக்
3: பலமுள்ளவனுக்காகிலும்,
0: பலமுள்ளவனுக்காகிலும்,
3: பலன் அட்டவனுக்காகிலும்,

0: உதவி செய்கிறது,
1: உதவி செய்கிறது,
0: உமக்கு லேசான காரியம்,
1: ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையை சொல்லி பேசுகிற ஆசாவிற்கு என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள்.
2: பின்னதாக
1: பலன் இல்லாதவனுக்கு, பலன் உள்ளவனுக்கு, பலன் அற்றவனுக்கு, பலன் இல்லையே நினைக்கிறவனுக்கு எத்தியோப்பியனை
2: வென்றுவிட்டார்கள்.
1: 10 லட்சம் சேனையோடு ஆசா
2: வென்றுவிட்டான்.
1: 5,80,000 பேரோடு நின்றவன்
2: என்று
1: சொன்னவன் ஆண்டவுடைய சமூகத்திலே அவன் வெற்றியை பெற்றுக்
2: கொண்டான்.
1: வெற்றியை பெற்றுக் கொண்டு சகோதர மருடத்திலே கூடினார்கள்.
2: பெற்றுக்
1: கொண்டு கொள்ளையிட்ட பொருட்களை,
2: 7,000
1: மாடுகளையும், 700 மாடுகளையும் தேவனுக்கு பலி
2: செலுத்தினார்.
1: சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரையும் வரவழைத்தார்.
2: குடாலோக்கு
1: சத்தத்தோடு, கம்பீர
2: சத்தத்தோடு
1: வீர நடை போட்டான். ஆசா
2: பெருடைய
1: வணக்க சந்திர சென்று விட்டார்.
2: நமஸ்கார
1: அரண்மனைக்கு
2: சென்றான்.
1: போகும் வழியிலே தானும் தன் தகப்பனும்
2: சமத்தமாக
1: தானும் தன் அவனுடைய தகப்பனும் தானும் யோசபாத்தின் பேரனும் ஆசாவின் தன் தகப்பனும் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டார்கள். நேற்றுக்கடனை நேர்ந்து
2: கொண்டார்கள்
1: என்று சொன்னால் வெற்றி பெற்றுக்
2: கொண்டார்.
1: அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களே,
2: ராஜமாளிகை பாடு,
1: அரண்மனைக்கு உள்ள பொக்கிஷங்கள்
2: வஸ்து,
1: அங்கே வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
2: தேவாஸ்தானுக்கு
1: வேதம் சொல்லுகிறது பலன் இல்லாதவன்
2: அவ்வளவு
1: பெரிய சேனியை முறியடித்து
2: சகல
1: பொக்கிஷங்களையும் கொண்டு வந்து
2: வாஸ்து
1: சன்னிதானத்திலே வைத்தார். அப்பொழுது அந்த நாட்களிலே ராஜ்யம் அமைதியாக 35 வருஷம் எரிசலேமே அமைதியாய்
2: அரசாண்டது.
1: அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது
2: பாருங்கள்
1: அமெரிக்கையாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசாவுக்கு விரோதமாய் என்பவன்
2: எழும்பினான்.
1: ஆசாவுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவன் என்ன செய்தான்? அங்கே தப்பனும் தன் தானும் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ற ஒரு வார்த்தை வருகிறது.
2: அருமையான
1: செய்து விட்டார். யூதாவுக்கும் நடுவிலே ராமா என்ற ஒரு பட்டணம்
2: இருக்கிறது.
1: அந்த பட்டணத்திலே ஜனங்களை போக விடாதபடி ஆசாவிட பாஷா தன்னுடைய கட்டளையிலே
2: கட்டுப்பட்டான்.
1: மகிழ்ச்சியரை போட்டிருப்பான். ஒரு பெரிய எல்லையை
2: போட்டு
1: மரங்களை கற்களை கொண்டு வந்து கட்டி கொண்டிருக்கும் பொழுது
2: என்னுடைய
1: தகப்பன் அன்று செய்த உடன்படிக்கை ஒன்று
2: இருக்கிறதே
1: என்ன செய்து விட்டான் என்று சொன்னார். இந்த ஆலயத்தின் பொக்கிஷங்களை மீண்டும்
2: எடுத்து
1: தன்னை காப்பாற்றும்படியாக அங்கே தர்ஷியில் இருக்கிற சீரியா என்னும் ராஜாவிடத்திலே ஒப்படைத்து விட்டார். எல்லாவற்றையும் அந்த வசனத்தை ஆயத்தமாய்
2: வையுங்கள்.
1: அப்பொழுது அதுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி எழுந்து
2: சொன்னான்,
1: இவன் உனக்கு பாஷா விரோதமாய் வந்த பொழுது நீ அவனோட தோழமை கொள்ளுகிறாய். யோசபாத் தோழமை கொண்டான் என்று முதலில் சொல்லப்பட்டது. சீரியா ராஜாவோடு, சீரியா ராஜாவோடு, வெனநாத் என்பவனோடு, வெனநாத் என்ற ராஜாவோடு, சீரியா ராஜாவாகிய வெனநாத்தோடு உடன்படிக்கை செய்து
2: கொண்டான்.
1: உடன்படிக்கை ஆலயத்தின் பக்கிஷங்கள் எல்லா பொருட்களும் உனக்கு தருவேன்.
2: தேவாஸ்தான
1: வைத்துக் கொள்ள
2: தன்னை
1: அதுக்குள்ளே தீர்க்கதரிசி எழும்பி
2: வாசிக்கும்
3: முதலே
1: சொல்லப்பட்டது ஏராளமான கூட்டங்களுக்கு நீ பயப்படாமல் போ என்று ஒரு தீர்க்கதரிசி
2: சொன்னான்.
1: ஆசாவே பெரிய கூட்டம் 10 லட்சம் முன்னதாக நிக்க வேண்டிய
2: நீக்கி
1: கெஞ்சினாய் பலன் இல்லை என்று
2: சொன்னாய்.
1: துணை நில்லும் என்று சொன்னாய்.
2: என்ன
1: நோக்கி கூப்பிடு என்று
2: சொன்னாய்.
1: பக்கத்தில் இரும் என்று
2: சொன்னாய்.
1: பக்கத்தில் இரும் என்று
2: சொன்னாய்.
1: என்ன மொழி சொல்லும் என்று சொன்னாய். நோக்கி கூப்பிடுறேன். கண்கள் உமக்கு முன்னதாக இருக்கிறது என்று
2: சொன்னார்.
1: என்ன சொல்லுறாய்? என்ன சொல்லுறாய்? சீரியா ராஜாவிடம் பாதுகாப்பு தேடுகிறாய். நீ 10 லட்சத்துக்கு முன்னதாக இருக்கும் பொழுது நீ ஒன்று தேடவில்லை. கட்டுகிற ஒருவன் கட்டிக்கொண்டிருக்கிறதுக்கு நீ விரோதமாக வருவதையே.
2: பாஷா விருத்தேனவனே,
1: இவன் இந்த சீரியா ராஜா வந்த உடனே பாஷா விட்டு ஓடி
2: விட்டான்.
1: ஆசா என்ன செய்தான்?
2: ஆசா குமத்துக்கரே,
1: அங்கிருக்கிற கல்லுகளையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பட்டணத்தை கட்டத்
2: தொடங்கினான்.
1: அவன் கூடாது, நல்லதில்லை. அவன் கட்டின மரங்களையும் பொருளையும் நீ எடுத்துக்கொண்டு ஓடி
2: வந்துட்டான்.
1: அங்கு தன்னுடைய பட்டணங்களை கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது தீர்க்கதரிசி
2: எழுப்புகிறான்.
1: 8:16, 16 வாசியுங்கள்.
2: ஏராளமான
1: ஏராளமான
2: இரதங்களும்
1: குதிரை வீரரும் உள்ள
2: எத்தியோப்பியரும்
1: மகாசேனையுமாயிருந்தார்கள் அல்லவா?
2: மகாசேனவாக்னேல்
1: கத்தரை சார்ந்து கொண்டு போதவனில்
2: தேவனாசுக்கு விசாரிஸ்தபடி
1: அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார்.
2: நம்மை
1: பற்றி உத்தமையத்தோடு இருக்கிறவர்களுக்கு
2: சுவாமின்கிற சம்போஷித்தனாட்ட
1: நம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி
2: உன்னாசு பழைய பாடத்துடைய
1: கண்கள்
2: சுவாமின்கிறது.
1: ஆகவே கடவுள் எல்லாருக்கும்
2: பார்க்கிறேன்.
1: நீ கஷ்டம் துன்பம் வரும்பொழுது என்னை தேடி வருகிறாய்.
2: என்னுடைய
1: ஓடி வருகிறார்.
2: வேதனை துக்கம் மாலாகடை

0: கல்யாணம் செய்த தேவனை மறந்துவிட்டு
1: அப்புறம் ஸ்ரீ ராபத்தை கல்யாணம்
0: ஸ்ரீ ராஜாவை நாடிக்கொண்ட படியினால்
1: ஸ்ரீ ராஜா என்ன
0: நடந்தது
2: இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில இல்லாதவரா இருந்தீர். ஆகையால் இதன் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள்
0: எந்த விஷயம் கல்யாண விஷயமா
1: திருமண
0: விஷயமா
1: வியாபார
0: விஷயமா
1: வியாபார
0: இல்லை நீ கத்தரை தேடாத விஷயத்துல நீ கத்தரை தேடாத விஷயத்துல நீ கடவுளை தேடாத விஷயத்துல மதியீனமாய் போய்விட்டாய் மதியீனமாய்
1: போய்விட்டாய்
0: அதனால் அதனால் யுத்தம்
1: நேரிடும்
0: நேரிடும் என்று சொல்லிட்டு
1: போயிட்டான்.
0: பயங்கர
1: துக்கம்
0: புத்தி தெளிந்தது. ஏராளமான கூட்டத்துக்கு
1: முன்னதாக
0: எத்தியோப்பியனை முறியடித்து
1: கொள்ளையின்
0: கூட்டாரங்களை
1: கொள்ளையின்
0: கூடாரங்களை ஆடு மாடுகளின் கூடாரங்களை கொள்ளையிட்ட பொருட்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து பணி செலுத்தினான். ஆனாலும்
1: என்னமோ
0: மதியினமாய் போய்விட்டாயே ஆசா
1: மதியினமாய்
0: போய்விட்டாயே
1: என்னுடைய
0: மதி சிறவிலே குறைந்து போகிறது.
1: மதி
0: என்றால் பேரண்டு நிற்காதீர்கள். புத்தி மதி என்று பெயர் வைக்கிறார்கள். மதியினமாய் போய்விட்டீர்களே மதி இல்லாமல் போய்விட்டீர்களே.
1: அருமையான
0: அப்பொழுது
1: ஆசா
0: புத்தி தெளிந்தது. ஒரு நாள் அவனுடைய யுத்தங்களும் ஆரம்பித்து
1: விட்டார்களும்
0: நோய் வாய்ப்பு கொண்டது. நோய்பட்டு
1: விட்டார்.
0: நடக்க முடியாது
1: நடக்க
0: முடியாது
1: வேதனை வேதனாவு
0: கவலை
1: துன்பம்
0: கண்ணீர் யாருக்கு
1: காட்டது
0: ராஜாவுக்கு
1: ஒவ்வொரு
0: பிரச்சனையும் சொல்றது 15
1: அதிகாரம்
2: நீங்க
0: கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினார் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே அவரை விட்டீர்களே அவர் உங்களை
1: விட்டுவிடுவார்.
0: தேடினால் மட்டும்தான் நியாயப்பிரமாணம் கற்பனை கத்துடைய சட்டம் தேடும் பொழுது அங்கே வெற்றி வேதம் சொல்லுறது. தர்சியுடைய வசனங்களை நம்புங்கள். வார்த்தையில சொல்லப்படுகிறது தீர்க்கதர்சியுடைய வசனங்களை நம்புங்கள். ஆசாரியுடைய போதத்தை நம்புங்கள். சொல்லுறது அதே அதிகாரங்களில் வீடுகளை போய்
1: வாசியுங்கள்.
0: சொல்லப்படுகிறது நீங்கள் தேவனை தேடினால் அவர் வெளிப்படுவார்.
1: அவரை
0: விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார். இதோ ஆசா இதோ அந்த மிக மேலான குதிரை.

0: அருமையானவர்களே,
1: பிரேமந்தேனே,
0: ஒரு வீட்டிலே ஒரு காரியத்தை கவனிக்க
1: வேண்டுமானால்
0: அல்லது ஒரு திருமணத்தை ஆயத்தம் செய்ய
1: வேண்டுமானால் அல்லது
0: ஒரு தொழிலுக்கு போவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய
1: வேண்டுமானால்
0: ஒரு பயணத்தை மேற்கொள்ள
1: வேண்டுமானால்
0: சில காரியங்களை நாங்கள் செய்து
1: வருகிறோம்.
0: அதே போல விசேஷமாக திருமண காரியங்களே
1: விசேஷம் சரணமங்கலை கட்டுதல
0: ஆணையும் பெண்ணையும் அவர்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: ஆனால்
0: ஒரு கொஞ்சம் பகுதியிலே சில மணவாளனை யார் என்று அவர்கள் விசாரிப்பார்கள்.
1: அந்த
0: மனுஷனுக்கு என்ன
1: வேலை,
0: எங்கே இருக்கிறார், யாருடையவர், யாருக்கு இனத்தவர்,
1: என்ன
0: இருக்கிறது,
1: என்ன
0: சொத்து இருக்கிறது, என்ன பங்கு இருக்கிறது,
1: ஆராய்வார்கள்.
0: பெண் வீட்டாரை ஆராயும் பொழுது
1: மனமாளிகை பத்தி
0: சிலவர்கள் பெண் அழகா இருக்கிறதா,
1: லசனத்தை
0: பார்ப்பார்கள், கழுத்தை பார்ப்பார்கள், காலை பார்ப்பார்கள்,
1: கனபலை
0: கையை பார்ப்பார்கள், பணம் இருக்கிறதா,
1: முதலத்தை பெணுமாது,
0: இப்படி எல்லாம் ஆராய்ந்து கொண்டு போவார். ஒரு கண் இருக்கிறதா,
1: ரெண்டு
0: கண்ணா, ஒரு காலா,
1: கணது,
0: அப்படி ஒவ்வொருவரையும் விசாரிப்பார். அதே போல நான் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றுக்குமே முதல் ஆராய்ச்சி தேடி பார்ப்பார்கள். இருக்கு என்ன ரகசியம்
1: இருக்கு,
0: சகலம் சரியாய் வரும் பொழுது காரியம் நிறைவாகும்.
1: ஹரியாக்காரனமோதே
0: இப்படியாக பல ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு
1: முன்னதாக
0: இன்னகம் புஸ்தகத்திலே
1: கதாபதே
0: பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க போனால்
1: பரிச்சது
0: இது மனுஷ காரியங்கள் மேல
1: மனுஷ கடத்த
0: வேறு தொழில் காரியம் அல்ல,
1: ரக்கியா கடத்த
0: தேசத்தை பார்க்கும்படியாக
1: தேச
0: அருமையான தேசம் அப்படிப்பட்டது என்று பார்க்கும்படியாக
1: தேச கொய்யாக்கிறதுக்கான
0: இது சுத்தி வளைத்து முதலாவது உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விசுவாசி
1: உன்னிப்பாய்
0: கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது
1: வார்த்தைகள்
0: ஒவ்வொன்றாக உள்ளுக்குள்ளே போய் அது உங்களை
1: சுத்திகரிக்கும்.
0: சுத்தி வளைத்து உங்கள் பக்கத்திலே வருகிறோம்.
1: தேசத்தை
0: வேவு பார்க்கும்படியாக
1: ஆண்டவர்
0: இஸ்ரவேல் கைவிடப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த உங்களுக்கும் எங்களுக்கும் அவரை நோக்கி கெஞ்சின பொழுது பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள எங்களை உடனே நடத்தி
1: செல்கிறார்.
0: இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக
1: அடிமைப்பட்டிருந்தார்கள்.
0: கடவுளை பத்து தடவைக்கு மேலாக சோதித்து பார்த்தவர்களா
1: இருந்தார்கள்.
0: கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்த பொழுதிலும் கடவுளை நோக்கி சில இடங்களே
1: முறுமுறுத்தார்கள்.
0: பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள்.
1: மறந்தவனுக்கு
0: ஆனாலும் இந்த 40 லட்சம் ஜனங்களை வழி நடத்தின மோசைக்கு
1: ஜனங்களை
0: கானானுக்களே கொண்டு செல்ல வேண்டும்.
1: ஆனால்
0: போக முடியாமல் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு விரோதமான சத்ரு அந்த தேசத்திலே இருக்கிறது.
1: சத்ரு என்ன
0: எமோரியர் என்னும் ஜாதி, எபூசியர் என்னும் ஜாதி, எபீரியர் என்ற ஜாதி அங்கே மலை தேசத்திலே
1: குடியிருக்கிறார்கள்.
0: கானானியரோ கானானில் இருந்த ஜனங்கள் யோர்தான் நதிக்கு பக்கத்திலேயும்
1: யோர்தான் கங்கலங்க
0: கடலுக்கு பக்கத்திலேயும் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமையை
1: ஆண்டவர்
0: மோசைக்கும் யோசுவாக்கும் கட்டளையிட்டார்.
1: ஆனா
0: மோசை அவன் என்ன செய்கிறான் என்று
1: சொன்னால்
0: பாதி தூரம் வந்த பொழுது
1: அங்கே
0: 12 கோத்திரத்திலே இருந்து
1: கோத்திர தொழாகிந்தலா
0: அருமையான புதிய நண்பர்களே, இது உங்களுக்கு விளங்காவிட்டாலும் கதையாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஒவ்வொரு ஆராதனையில நீங்கள் அமர்ந்திருங்கள். அப்பொழுது வேதத்தின் வசனங்கள் உங்களுக்குள்ளே மிக தெளிவாக காணப்பட முடியும். இதன் பயிர்கள் விளங்காமல் இருக்கலாம்.
1: அதுதான்
0: வேதத்தை எடுத்து கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். 13 அதிகாரம் என்ன என்ற புத்தகத்தை
1: தரந்தியாக கணங்கத்தாவே தகா தூங்கினி பறிச்சது
0: சுற்றி பார்க்கும்படியாக மோசே 12 பேர்ல ஒவ்வொரு ஒரு தலைவனை பிடித்து சேர்த்து அனுப்புகிறான் கானான் தேசத்துக்குள்ளே.
1: ஏக வட்டக்கல பலன பேச ஒத்து பலந்த கோத்திர
0: தொலை தேசத்திலே இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் சத்ருவானவன் எதிரியானவன் உங்களுக்குள்ளே இருப்பான்.
1: சத்ருவா விருத்தக்கார
0: உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜன கூட்டம் ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு வஞ்சிக்கிற ஜனங்கள் ஒரு பகுதியா இருக்கத்தான் செய்யும். விரோதமாக எதிராக எழும்பி நிற்கிற ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். அதே போல இவனுக்கு அங்கே அதுக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே இந்த ஜாதியார்
1: இருக்கிறார்கள்.
0: போக முடியாது, பயப்படுகிறார்கள் இந்த அடிமையின் ஜனங்கள்.
1: எத்தனை
0: விதத்தில் நீங்கள் அடிமையா இருந்தீர்கள், எத்தனை தீமையான காரியங்களுக்கு அடிமையா
1: இருந்திருக்கிறீர்கள்.
0: உள்ளான மனுஷன் சுத்தமாகும் வரையும் அவன் அத்தீமையை
1: செய்திருந்திருப்பான்.
0: வெளியரங்கமாக உடுத்தி படுத்தி பூச்சி புணத்தி வருகிறோம். உள்ளான மனுஷனுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை யார்
1: அறிவார்கள்?
0: கானானுக்குள்ளே இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மோசைக்கு தெரியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அருவறுப்புகளை கத்தர் அறிவார், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். கடவுள் தயவுள்ளவர்
1: என்பதை,
0: இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை,
1: நீங்கள்
0: உணரும் வரையும், நீங்கள் உணரும் வரையும், நீங்கள் அறியும் வரையும், நீங்கள் நினைக்கும் வரையும்,
2: கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும்,
0: சகலவித குணம் இருக்கிறது எங்களுக்கு,
1: துர்க்குணத்தை
0: துர்க்குணம் இருக்கிறது,
1: அசுப குணத்தை
0: துர்க்குணம் இருக்கிறது, துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விடுங்கள்.
1: துஷ்டமத்தை
0: என்னென்ன
1: காரியமா
0: மறைந்திருக்கிறது? குஷ்டம்
1: மறைந்திருக்கிறது,
0: வெளியே காட்ட முடியாதபடி இருந்து குடைஞ்சு கொண்டே இருக்கிறது.
1: பெண்ணுங்கிருந்து
0: குடைஞ்சு கொண்டே
1: இருக்கிறது.
0: வெளியே வர வேண்டும்.
1: வெளியே
0: அப்பொழுதுதான் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
1: தருவோமே.
0: மாமிசம்
1: மாசு
0: நகமாண்டி மாமிசம்
1: புதிதாய்
0: பிறந்த குழந்தையின் மாமிசம் போல
1: ஆனது. மாசு
0: அவன் சமாதானத்தோடு சென்றான்.
1: ஓ சமாதானம் எங்கயா?
0: பாவம் இல்லாதவன்.
1: பாப்ப
0: எல்லாம் விட்டு விட்டான்.
1: எல்லாம்
0: அழுக்கு போயிட்டு நீங்க கழுவின உடனே
1: எல்லாம்
0: துன்பம்
1: போயிட்டு
0: சேனி தளபதி
1: எத்தனை
0: பேரை கொண்டிருப்பான், நாசமாக்கி
1: இருப்பான்,
0: எத்தனை பேருக்கு துன்பம் விளைவித்திருப்பான், எத்தனை பேரை கொலை செய்திருப்பான். துர்க்குணங்கள் உள்ளுக்கு துர்க்குணங்கள் வரும் வரையும் அவனை விடவில்லை அல்லவா? வார்த்தை அவனை கிட்ட வேறு மட்டும் அவனுடைய நோய்கள்
1: குணமாகவில்லை.
2: சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும்
0: சகலவித துர்க்குணங்கள் எங்களுக்குள்ள எத்தனையோ துர்க்குணங்கள் மற்றவர்களை பார்த்து பார்த்து பொறாமைப்படுகிறோம். அவர்கள் நல்லா இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அவள் அழகா இருக்கிறாளே, நல்ல புடவை கட்டி இருக்கிறாளே, நல்ல அலங்காரமா இருக்கிறாளே,
1: அலங்காரம்
0: நல்லா சாப்பிடுகிறார்களே,
1: அனுபவக்காரன்
0: அவளுக்கு என்ன குறை?
1: குமத்தாடும்
0: பொறாமைப்படுவோம். வேண்டாம் அந்த பழக்கம் எங்களுக்கு, வேண்டாம் தேவ பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம். இந்த குஷம் எல்லாம் அவனுக்குள்ளே சரீர மாம்சத்திலே மட்டுமல்ல,
1: அவனுடைய
0: சொந்த நினைவிலும் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். சொந்த நினைவிலும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அவைகளை விட்டு விடுங்கள்.
1: அருமையான
2: சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும்
0: கபடம் கபடம் இந்த நேரம் கபடம்
1: இதுக்குள்ளே
0: வருவார்கள். இதுக்குள்ளே இருந்து கதைப்பார்கள். கபடமான வேலைகளை செய்வார்கள். தாங்களும் கெட்டதும் இல்லாம மற்றவனையும் கெடுத்து போட்டு
1: போய்விடுவாங்க.
0: கபடமான வார்த்தைகள் பேசுவார்கள். ஜாக்கிரதையாருங்கள் விசுவாசிகள், கபடமாக உன்னை ஆசீர்வதிக்கப்பட கூடாதபடிக்கு உன்னை கபடான வார்த்தைகளை சொல்லி திசை திருப்பி போடுவார்கள். கேள்விப்பட்டபடியாத்தான் நான் சொந்தமாய் உங்களோட பேசிக்
1: கொண்டிருக்கிறேன்.
2: வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு
0: புறங்கூறுதல்
1: அகுணக்கையும்
3: புறம் கூறிக்கொண்டே இருக்கிறோம்.
1: அகுண கேமிங்கனோ
3: எங்கட வீட்டு வேலைகளை பார்க்க நேரம் இல்லை.
1: அப்பக வேலை இன்னும் சமட
3: அடுத்த வீட்டுக்காரன் என்ன சமைத்தான்
1: அண்ணா முன்னதேவே
3: அடுத்த வீட்டுக்காரன் போர் வீலர்ல ஓடுறானா பச்சரோவில ஓடுறானா
1: அடுத்த பச்சரோக்கு
3: டொயட்டாவில ஓடுறானா
1: டொயட்டாவில கமக்கறான்
3: அவன் எண்ணத்துல நீந்துறான்
1: ஓ முக்கத பீனான்
3: எதை சாப்பிடுறான்
1: உனத கண்ணு
3: அடுத்த வண்ட கதை
1: அண்ணா கதை
3: எங்கட வேலை பார்க்க நேரம் இல்லை எங்களுக்கு எத்தனையோ வேலையால் உண்டு
1: எத்தனையோ
3: வேலையால் உண்டு
1: ஓரத்து பீனம்
3: புறம் கூறுதலை விட்டு விடுங்க
1: அகுணக்கே
3: மத்தாரங்களை விட்டு விடுங்க கபடுகளை விட்டு விடுங்க
1: இந்த
3: குஷரோகம் உங்களை விட்டு நீங்கி விடும்
1: மே குஷரோகம் பாவேண்டவன்
2: நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த
3: நீங்கள் வளரும்படி
1: நீங்கள்
3: வளரும்படி
1: வர்தனன் பேச
3: நீங்கள் தேவனுக்குள்ளே வளரும்படி ஆண்டவருக்குள்ளே வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை புதிய குழந்தைக்கு பாவம் தெரியாத
1: அருமையான
3: தெரியாத அருமையானோளே
1: பஞ்சம்
3: தெரியாத அருமையானோளே
1: பொய்
3: தெரியாத அருமையான
1: குணம்
3: தெரியாது
1: புதிதாய்
3: பிறந்த குழந்தைகளை போல இருப்பீர்களானால்
1: புஞ்சதருவாக்குடைய
3: சரீரம் சிறு பிள்ளையனுடைய
1: புஞ்சு தருவ
3: புதிதாய் பிறந்த குழந்தைய சரீரம்
1: மாசத்தை
3: போல ஆயிட்டது
1: மாச வகை சொன்ன
3: பாவம் இல்லாத சரீரம்
1: பாப சரீர
3: கடவுளோடு அவன் நடக்கக்கூடிய நிலையிலே அவனை கொண்டு வந்தார்
1: திவ்யநாசம் கமங்கரம்
3: சமாதானத்தோட போ
1: சமாதானம்
3: அந்த குஷம் நீங்கிட்டு
1: சந்தோஷம் சந்தோஷம்
3: சந்தோஷம் பெரிய சந்தோஷம்
1: சந்தோஷம்
3: அருமையான சந்தோஷம்
1: சந்தோஷித்த
3: சந்தோஷம்
1: சந்தோஷம்
3: சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போன்று சொல்ல
1: சந்தோஷம் சமாதானம்
3: இன்றைய நாள் இந்த வசனத்தை கேட்டு
1: அருமையான
3: இடங்களிலே கைகளை வச்சு செவித்துக் கொண்டிருங்க
1: ரோகத்தை
3: இடங்களிலே கைகளை வச்சு செவித்துக் கொண்டிருங்க
1: புதிதாய்
3: பிறந்த குழந்தைகளை போல மனம் திரும்புதல் அவசியம் அருமையானவர்கள்
1: அவசியம்
3: அருமையான
1: அவசியம்
3: சீக்கிரமாக

0: நீங்கள் செய்தியை கேட்கறது மட்டுமல்ல நீங்கள் நடக்கிறீர்களா இப்பொழுது சற்று சிந்தித்து
1: பாருங்க.
0: ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே அஞ்சாம் அதிகாரம்
1: கடந்த
0: வாரத்திலே ஆசா ராஜாவினுடைய காரியத்தை
1: பேசினேன்.
0: எல்லாவற்றையும்
1: பெற்றுவிட்டு
0: தனக்கு நோய் வந்த பொழுது
1: தம ரோகியோட பசு
0: பரிகாரிகளை நாடினான் என்று வேதம்
1: சொல்லுவேன். செவ்வாய்க்கிழ
0: வச்சனை அவன் ராஜா
1: படைத்தளபதி
0: படைத்தளபதியின் பெயர் நாகமான்.
1: சிரியா செண்பதி நாமன்.
0: அவனுடைய நாகமானுக்கு குஷ்ட ரோகம் இருந்தது.
1: நாமன் குஷ்டரோகம்
0: அவனுடைய ராஜா சிரியா ராஜா பல தேசங்களுக்கு அனுப்பி அவனை சுகமாக்கி இருக்கலாம்.
1: பெரிய
0: பெரிய பரிகாரிகளை பார்த்து அங்கே அவனுக்கு வைத்தியம் பெரிய பெரிய இடங்களுக்கு அவனை அனுப்பி ஏதாவது குணமாக்கும்படியாத காரியங்களை
1: செய்திருக்கலாம்.
0: ஆனால் தேசத்தை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி
1: சீரியா
0: தேசத்தை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களால் இன்னும் கர்த்தர் காலதாமதமாக்கி கொண்டு வருவார். உங்கள் நோய்களை குணமாக்குவதற்காக
1: சரியாக
0: வரும்பதையும் ஆண்டவரும் உங்களை
1: விடமாட்டார். அதை
0: நிச்சயமா நீங்கள் கவனித்துக் கொள்ள
1: வேண்டும்.
0: எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர
1: வேண்டுமானா
0: சொல்றபடிதான் செய்ய
1: வேண்டும்.
0: வந்தாலும் நடந்தாலும் முடியாது
1: முடியாதே
0: ஆகவே
1: அருமையான
0: ஒரு காரியம் வாய்க்க
1: வேண்டுமானா
0: யார் வந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார்.
1: அருமையானவர்
0: என்ன தலையால போட்டு உடைத்தாலும் ஆண்டவன் இல்லையா அவர் சொல்லும் வரையும் அந்த காரியம் நடந்தே
1: முடியாது. அது
0: நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து வருகிறேன். ஒரு விசுவாசிகள் குடும்பங்களுக்களே
1: நீங்கள்
0: சீர்திருந்தும் வரையும்
1: நீங்கள்
0: குணமாகும் வரையும் குணாதிசயங்கள் மாறும் வரையும்
1: அவருடைய
0: ஆசீர்வாதம்
1: குறைவாயிருக்கும்.
0: சீராக்கி போட்டுத்தான் நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். முதலாம் வசனம்
1: சீரியா
0: ராஜாவுடைய படைத்தளபதி
1: சீரியா ராஜதுமாக செண்பதியா
0: அவன் படைத்தளபதி அதாவது பட்டாளத்திலே சீஃப் கமாண்டர்
1: பிரதான நாயக்காய
0: செய்தி தளபதி
1: செண்பதியா
0: எல்லா கட்டித்தனமும் இருக்கிறது அவனுக்கு.
1: எல்லா
0: பராக்கிரமசாலியான காரியங்களை செய்யக்கூடியவனைத்தான் தளபதி ஆக்குவார்கள்.
1: அவன்
0: பெரியவனாயிருந்தான்
1: செம்பதியா
0: அந்த தேசத்தில் அவன் பெரிய மனுஷன் என்று மதிக்கப்பட்டான். இவ்வளவு இருந்தும்
1: சமாதானம்
0: இருக்காது அருமையான
1: சமாதானத்துக்கெல்லாம்
0: இருக்கலாம்
1: எல்லா
0: வசதியிலும் இருக்கலாம் நோயோ வாட்டிக்கொண்டிருக்கும்
1: கடன்
0: ஒரு தலையடியா இருக்கலாம்
1: சந்தோஷம்
0: இல்லாமல் இருக்கலாம் சமாதானம் இல்லாம இருக்கலாம்
1: சமாதானத்து
0: சிந்தித்து பாருங்க சிந்தித்து பார்க்க
1: வேண்டும்.
0: நாங்கள் சொல்லுறதில்ல நீங்கள் உங்களை நீங்கள் நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதயங்களை நோக்கி
1: எண்ணிக்கையில
0: பெரிய மனுஷனா இருந்தாலும் எங்களுக்கு
1: என்னன்னு சொல்லலாம்.
0: சேனை படை தளபதி இருந்தாலும் எங்களுக்கு
1: என்ன
0: அவன் பெரிய மனுஷனா இருந்தா எங்களுக்கு என்ன
1: அப்படமாக்கது.
0: ஆனால் அவனுடைய குஷ்டம் நீங்கும் வரையும் அவனுடைய கீழ்ப்படிவு வரும் வரையும் கடவுள் அவனை விடவில்லை. அவன் கடவுளை தான் கடவுள் என்று காணும் வரையும் அவனுடைய குஷ்டம் சரீரத்தில் இருந்து கொண்டே
1: இருந்தது.
0: என்ன குடும்பங்களுக்கு செய்து
1: வருகிறார்
0: பாருங்கள் நீங்கள் உள்ளங்களிலே அதுக்கு துதி
1: சொல்லுகிறீர்களா
0: செலுத்துகிறீர்களா இவைகள் நடைபெறும் வரும் வரையும் எங்களுடைய ஆசீர்வாதம் குறைவாய்த்தான்
1: இருக்கும்.
0: குஷ்டம் சரீரத்தில் இருந்தது வெளிப்பட வேண்டும் என்பதனால் சீரியா தேசத்துக்குள்ளே இப்படி பெரிய வெற்றியை உண்டாக்க வேண்டும் என்பதனால்
1: சீனை
0: தளபதிகளே குஷ்டத்தை வைத்துக் கொண்டே இருந்தார்.
1: நாமன் கீழே செல்பத்தியத்திர குஷ்டரோகத்தை பார்த்து
2: சிறியே ரகுகே சேனாபதியாக நாமன் தமாகே சுவாமியாடுத்த உத்தமேக்க கருத்தன லெவு மனுஷேக்கு சிட்டியேய மக்னிசாத ஓ கரண கொட்டகின சுவாமின் வாசி சிறியோட்ட ஜயதீதிபுனேய ஹெத்தம பல சம்பன்ன விக்ரமாமித கிரிக்கு நமுத் குஷ்டரோகியேக் விய
3: சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு வெற்றிப்பை கட்டளையிட்டார்.
0: மகா கொண்டாரு மேல யாரை கண்டு
1: கவலை
0: கொண்டு
3: எண்ணிக்கையில
0: பெரிய மனுஷன்,
1: மகத்துவ கணக்கு
0: படி தளபதி,
1: சென்பதி,
0: எல்லாரும் மதிக்கக்கூடிய
1: மனுஷன்.
0: வேலையை சொறிந்து கொண்டிருந்திருப்பான். இந்த வேலையும் அந்த தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரமும் நாற்று மடித்துக் கொண்டிருந்திருக்கலாம்.
1: கந்தகசாண்டி
0: இந்த நேரமும் சொறிந்து
1: கொண்டிருப்பான்.
0: அப்படிப்பட்டவனே, ஒரு நாள் இந்த யுத்தத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன பெண்ணே, அவன் அந்த யுத்தத்திலே போய் அங்கே சண்டை பிடிக்கும் பொழுது அங்கே அதில் பெற்றுக் கொண்ட ஒரு அடிமைகள் சிறிய பெண்ணை தள்ளிய வீட்டுக்கு பணிவிடை செய்யும்படியாக
1: வைத்திருந்தான்.
0: அவன் ராஜாவிடம் தனக்கு தேவையான எல்லா நிருபங்களையும் பெற்று
1: செல்கிறான்.
0: ராஜாவுடன் வேண்டிய ரெக்கமெண்டேஷன் கடிதங்களை எல்லாம் பெற்று செல்கிறான். அருமையான குதிரைகளோடும் என்ற வேதம்
1: சொல்லுகிறது.
0: காணிக்கைகளோடு அதிகமாய்
1: வருகிறான்.
0: வேதம் சொல்லுகிறது. ஒன்பது அவசரத்தை பாருங்க. வாசற்படியிலே வந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. சேனை தளபதி அவன் உள்ளுக்கு போகிறது அதிகாரம் இருக்கிறது. அவனுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது சேனை
1: தளபதிக்கு.
0: தளபதியாக எலிசாவின் வீட்டு வாசலே தான் நின்றான்.
1: நமக்கு இயேசு சாசியா செல்பதியாக
0: சேனையின் தளபதியாக எலிசா,
1: எலிசா
0: சேனையின் தளபதியாக இயேசு ஆண்டவருடைய ஊழிய காந்திய வீட்டு வாசலே
1: நின்றான்.
0: அவ்வளவு கனம்
1: கொடுக்கிறான்
0: என்று செய்தி பரிசுத்தாவியம் நடந்து வருகிற
1: நேரத்தில்
4: சமாரியாவுக்கு
3: அனுப்பி நீ போய் ஹோகானின் தோழர்களை ஸ்நானம்
4: பண்ணி
1: மத்தர
0: வல்லம்
5: அமெரிக்காவை
0: நாட்கள் கடைசி நாட்கள்
2: மயில் இருக்க மாட்டாரு
1: ரோமத்துக்கு
0: அந்த மாவன் மாமிசத்திலே கட்டந்திருக்க மாட்டாது.
4: சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை உயர்த்தி அப்படியே

Sip, not

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு மேலதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்கள், சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல என்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரு ஆண்டவரே. உம்மை போல யாரு உண்டப்பா?

0: நம்மை அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க அப்பா.

அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அபிஷேகம் பண்ணுகிறவன். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

இந்த ஒளிநாடாவை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தபொழுதே என் மனதிற்கு வந்ததான ஒரு தேற்றுகின்ற பாடல், இந்த ஏழைகளுக்கும் இப்பேற்பட்டொரு கிருபை கிடைக்குமா? நம்மையும் தேவன் பயன்படுத்துவாரா? நம்மையும் தேவன் உயர்த்துவாரா? ஏன் அவர் செய்ய மாட்டார்? அவர் ஒரு நாளும் ஏழைகளை அவர் கைவிடுவதில்லை.

0: ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திற்கு திருப்போம். 14-15 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள் கஷ்டங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சின் ஹஸ் மேட் ஒர்க் எ டாயில். ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேறு. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நமக்கு நம்மை உண்டாக்கின போது டாயில் வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள், கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம். வேத வசனத்துலேயும் சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும்தான் வாசித்தேன். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதிகாரத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னதம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போது போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது. அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போன் ஆகிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதை நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்ச தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இல்லையா வளர்ந்தவன், அதனால் சொல்கிறேன். எல்லாம் மாயை, ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சொன்னால் எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மடார்னு. சாவு வந்தால் உடனே போக வேண்டியதான், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அள்ளிக்கிட்டா போக போகிறீங்க, எடுத்துக்கிட்டா போக போகிறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு பாருங்கள். இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க, வேலையில் பெரிய உத்வேகம் இருக்குமா, இதே வேலையை நல்லா கற்றுக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையாக செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதில் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தானே தான் செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போகிறோமா, அனுபவிக்க போகிறோமா, ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்தேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழுகிறவர்கள், எனக்கு அர்த்தம் இருக்குது, நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன், அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும், செஞ்சு என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போக போகிறேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போகும். காசு எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போகிறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலராக மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டுனா யாரும் வாங்க மாட்டாங்க, அங்கே போகிறப்ப டாலர் நோட்டு ரெடியாக இருக்கணும், அதனால் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றிடணும். என்னவா மாத்திரணும், நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச, கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போற, என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு என்ன செஞ்ச பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும், இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவரே, எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒன்றும் செய்யாம விட்டுறது இல்லை. கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன், கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துட்டு போக போறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது, எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன், அர்த்தம் வழங்கிடுச்சு எனக்கு, இதுக்காக தான் என்னை பிறக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் என்னை இருக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, நல்லா கவனிக்கிறார், என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, விளங்கிடுச்சு எனக்கு அர்த்தம், நல்ல உயிரை கொடுத்துருக்கார், பலத்தை கொடுத்துருக்கார், அறிவை கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக நான் இதெல்லாம் செய்யும்படியாக கொடுத்துருக்காருன்னு வழங்குச்சு. எத்தனை பேருக்கு அர்த்தம் வழங்குது வாழ்க்கையை, அர்த்தம் அர்த்தம் வழங்கிட்டு நல்லா வேலை செய்வீங்க, கஷ்டமாக இருக்காது வேலை, கடினத்தை எடுத்து போடுறது. அடுத்தது மூணாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அது என்னென்னா பகை என்கிற ஒரு ஃபேக்டர். அதுதான் இன்றைக்கி வாசித்தேன், இந்த 14-15 வாசனத்தில் வாசித்தேன் இல்லையா. அதாவது இந்த வேலையை ஏன் கடினமாக இருக்குதுன்றதுக்குரிய காரண காரியங்கள் எல்லாமே பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் மேலே வந்த அந்த பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தினிடத்திலும் மனுஷியினிடத்திலும் மனுஷனிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றது இதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இங்கே சர்ப்பத்தினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், 14-15 வசனத்தில் பாவம் செஞ்ச உடனே தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளை சந்தித்து கேட்குறாரு என்னன்னு. ஆதாம் சொல்கிறான், நீர் கொடுத்த இந்த மனைவி தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்றான். மனைவியை கேட்டால் அவள் சொல்கிறா, இந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது அப்படிங்கிறா. கடைசியில் சர்ப்பத்துக்கிட்ட பேசுகிறாரு, சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு, எல்லா மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம், 3:15 வசனம், வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. 3:15 என்ன சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ரெண்டு விதமா பிரிய போதாம் மனு வர்க்கம், ரெண்டு விதமா பிரிய போதும்னு அன்னைக்கே சொல்லிட்டார். ஒன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, அதுக்கு பேரு ஸ்திரீயின் வித்து. இன்னொன்னு இந்த பிசாசின் வித்து, சர்ப்பத்தின் வித்து, பிசாசின் குணத்தை உடைய அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, ரெண்டா பிரிய போதும் மனு வர்க்கமே. அடுத்த அதிகாரத்திலே பார்க்குறீங்க, ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளை பிறகுது, ரெண்டா பிரியுது. காயின் சர்ப்பத்தின் சந்ததி, கொலகாரன், சர்ப்பத்தின் சந்ததியாக வர்றான். ஆபேல் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக வர்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு போகுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய பகை. அப்போ இந்த பகையின் நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் சந்ததி வந்து என்றைக்குமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கிறார்கள். எப்படியாவது நம்மளை கெடுக்கிறதுல அதனால பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் பெரிய தடைகளும் இடையூறுகளும் அச்சுறுத்தல்களும் உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைகள் இதெல்லாம் சரித்திரத்தில் எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பகை ஃபேக்டர், இந்த பகை என்கிற அந்த காரியம் எல்லா காரியங்களையும் மனுஷ வாழ்க்கையை பாதிக்கிறது. அதுவும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அது பெரிதாக பாதிக்கிறது. ஏன்னா எதிராக வேலை செய்கிற ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஆப்போசிட் குரூப் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிறது. இது நிமித்தமாக வேலையும் கடினமாகிறது. வேதவசனத்தில் அதை பார்க்குறோம் நிறையா. நான்கு உதாரணங்கள் பயன்படுத்தி அதை நான் காண்பிக்க இருக்கிறேன் என்று சொன்னேன். நான்கு பேர்கள், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல், இன்னொன்று நெகிமையா, நாலாவது ரூத் என்கிற ஒரு பெண். இந்த நான்கு பேருடைய கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் வேதவசனத்தில். ஏன்னு சொன்னால் இந்த நான்கு பேரும், இந்த முதல் மூணு பேரும் படுத்துக்கிட்ட ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்நிய தேசத்தில் போய் இருந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில் தங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருந்து அங்கே வேலை செய்கிறார்கள் அந்நியர்கள் மத்தியில். இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சந்திக்கிறார்கள்? அந்நிய தேசத்திலே, அந்நிய கலாச்சாரத்திலே தங்களுக்கு ஒவ்வாத ஒரு ஜனத்தின் மத்தியிலே, அநியாயம் பண்ணுகிற, அக்கிரமம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு இவர்கள் வேலை செஞ்சு அந்த வேலையிலையும் எப்படி சிறந்து வந்து அவர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிகாரிகளாக இவர்கள் எழும்புகிறார்கள் என்பதை பற்றிய தான் அந்த கதை. அதனால தான் இது ரொம்ப ரெலவெண்ட் ஸ்டோரிஸ். ரெலவெண்ட்னா நமக்கு ஏற்ற, நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சத்தியம் அது. எப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? சிறுபான்மைன்னு சொல்றீங்க, எப்படி சிறுபான்மையரா என்னரா ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? எப்படி சில நேரத்தில் சில ஒடுக்குதல்களை, சில நியாயமற்ற காரியங்களை சந்தித்தாலும் கூட அதன் மத்தியில் நாம் எப்படி சிறந்து விளங்குவது, அதன் மத்தியில் எப்படி மேலே வருவது, அதன் மத்தியில் எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத பற்றி இது போதிக்கிறதுனால எனக்கு என்னமோ இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிகளாக இந்த நான்கு பகுதிகள் இருக்கு. நிறைய இருக்குது, அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யோசேப்பு, தானியேல், நெகிமையா, ரூத்து, ஒன்று நாலு கதைகள். ரூத்து கதை அது ஒரு தனி. இது ஒரு அந்நிய பெண் தேவண்டி ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்து எப்படி அவள் இயேசுவுக்கே, இயேசு அவளுடைய சந்ததியில் வர்ற அந்த அளவுக்கு அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அவளுடைய நிலையே மாறுது. புருஷன் செத்து எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிற அவளுக்கு ஒரு மறுவாழ்வும் புதுவும் உண்டாகுது. இதையெல்லாம் பற்றி படிக்கும்போது அநேகருக்கு, அநேக பெண்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம தானியல் புஸ்தகத்துக்கு போகும். இங்கே நிறைய பேர் தானியல் புஸ்தகத்தையே வாசிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாக இருக்கலாம். தானியல் புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே வந்தீங்கன்னா எல்லா புஸ்தகத்தையும் எப்போது ஒரு தடவையாவது விசிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அறுபத்தாறையும் விடுறதில்லை, எப்போது ஒருக்க வந்து தான் ஆகும் ஒரு ரவுண்டு. அதில் இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சில பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் நீண்ட பகுதிகள், ஒரு நாலஞ்சு பகுதிகளை வாசிக்க போகிறேன். ஏன்னா அது அவசியம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறதுக்கு. கவனமாக கவனிங்க. சிலர்லாம் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. சில கிறிஸ்தவர்களாகவே இப்போ பல தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கு சண்டே ஸ்கூல் காலத்திலேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் நாட்கள்லேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே உட்காரும்போது எப்படி இருக்கும், தானியல் கதையாக சொல்கிறாரு, சண்டே ஸ்கூல் கதை எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். சண்டே ஸ்கூல் கதை தான், ஆனால் நான் சொல்ல போகிறது கவனிங்க. இப்போது நான் சொல்ல போகிறது இந்த சண்டே ஸ்கூல் கதையை எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க, உங்கள் வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு. நீங்கள் வாழ்கிற இந்த கடினமான சூழ்நிலையில், கடினமான காரியங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ, சவால்களை சந்திக்கிறீங்களோ, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கிறது, அதில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுவது, உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறது, எப்படி அதை மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. கதை தெரியும் தானியல் கதை, அது என்ன சொல்ல வருதுங்கிறது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். வேத வசனம் வந்து ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுது. இது வெறும் சரித்திர புஸ்தகம் இல்லை, சரித்திரம் அல்ல அது நோக்கம். நோக்கம் வந்து சரித்திரத்தை சொல்லணும்னு கிடையாது. நாட் எ ஹிஸ்டரி புக். நோக்கம் வந்து ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கணும், சரித்திரத்தை இல்லை, சத்தியத்தை போதிக்கணுன்றதுதான் அந்த நோக்கம். சில பாடங்களை ஜனங்களுக்கு சொல்லணும், சில காரியங்களை சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சில உண்மைகளை சத்தியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக எழுதப்பட்டது. அந்த நோக்கத்தோடு தான் இந்த தானியலை பற்றிய இந்த புஸ்தகமெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியலுடைய சரித்திரமெல்லாம் இங்கே வர்றது வந்து சரித்திர நோக்கத்தோடு அல்ல, ஆவிக்குரிய சத்தியம் அது விளங்க வேணுங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சிலர் அப்படியே இந்த இதை மாற்றிடுறாங்க, வாசிக்கிற வேதத்தையே மாற்றிடுறாங்க, சிலர் சயின்ஸ் புக் மாதிரி ஆக்கிடுறது. இது என்னங்க சயின்ஸ் படி இது சரியில்லை, நான் சயின்ஸ் படி திங்க் பண்ணுறேன் பைபிளாக, சயின்ஸ் படி திங்க் பண்ணாதீங்க, இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் புக். இது சிலர் வந்து சரித்திரம் மாதிரி, சரித்திரம் சிலது இருக்குது இல்லை, ஆனால் சரித்திரம் இல்லை நோக்கம், நோக்கம் சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். ஸோ திருப்பி வைத்துக் கொள்வோம் தானியல் புஸ்தகத்தை. சில பகுதிகளை நான் இங்கே வாசிக்கப் போகிறேன். இவருடைய தானியலும் அவருடைய நண்பர்களும்
1: பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த 9 மாதமும் கர்த்தர் கண்ணின் மணி போல எங்களை காத்தது மாத்திரமல்ல, ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தரே துணை நின்று நடத்தி வந்தார். அவருக்கே சோஸ்திரம் செலுத்துகிறேன். அந்த ஊழிய பாதையில சங்கம் வானொலிக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் சங்கம் வானொலி ஊழியத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவாய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த 10 மாதத்தையும் கர்த்தர் நடத்துவார். அவரே தந்தவர், அவர் கண்ட மாதத்தை நான் காணுகிறேன், நீங்கள் காண்கிறீர்கள். இந்த வானொலி ஊழியம் காண்கின்றது. அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவே எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இந்த 10 மாதத்துக்காகவும் கர்த்தர் நடத்தி வந்த 9 மாதத்துக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தாவே நாங்கள் வேண்டிக் கொள்வதை நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறோம்ட கிருபை இறிகை அதை கண்டோம். 9 மாதங்கள் கர்த்தாவே இவ்வளவாய் நேசிக்கிறேன். நெருக்கத்திலேருந்து கூப்பிட்ட வேலையில விசாலத்தை கொடுத்து நெருங்கி வந்து எங்களை விசாரித்து நடத்துற ஒரு நல்ல தகப்ப நீங்கப்பா, ஒரு தாயை போல, நண்பனை போல, சிநேதனை போல, நல்ல மெய்ப்பனாக இருந்து கூட எங்களை நடத்துறீங்க. அவங்களை கோலும் தட்டியும் எங்களை தேய்ச்சி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி இயேசப்பா, கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நான் 9 மாதத்தை நீங்க கண்ணின் மணி போல எங்களை காத்து வந்த ஊழிய பாதையை கூட வந்தீங்க ஆண்டவர். அப்பா நீ ஆசீர்வித்து அந்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி. தடைகளை தகர்த்து காரியத்தை வாய்க்கு பண்ணி எங்களை ஆளுக செய்தீங்கப்பா. ஆசீர்வாத வார்த்தைகளால் தந்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை திடப்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி நீங்களை உண்மையில அந்த கிருபைக்காக நன்றி நன்றி. இந்த 10 மாதத்துக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. தகப்பனே இந்த புதிய மாதம் எங்களுக்கு புதிய கிருபை, புதிய பலன், புதிய வல்லமை, புதிய சத்து வந்தது. அப்பா புதிய ஆவிக்குரிய வரங்களை நிரப்பி கனிகளால் நிரப்பி எங்களை ஆளுக செய்யும்படியா சங்க வானொலி ஒப்பு கொடுக்கிறேன். வானொலியாசி ஆசீர்வதி செபிக்கிறேன். அதே போல தகப்பனே ஊழியரும் ஊழிய சாபருமான லஸ்லிபிரதுக்காக நன்றி செலுத்துறேன். இது அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அவருடைய உறவுகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தும் கரத்தில் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 10 மாதங்களை நீர் வழி நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் புதிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய நாம மகிமைப்பட வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறாங்க. வெளிச்சத்தையும் பகுதியும் கரத்தை தருகிறேன். ஊழியராயிருக்கிறவங்க மகேந்திர ஐயாக்காக நன்றி செலுத்த, அவரோட இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர் தாசர்களுக்காக நன்றி செலுத்த இடத்திருக்கிற தருகிறேன். ஆளுக சிங் ஆசிரியர் வெளிச்சத்துல வெளிச்சமாய் எழுதுங்க. மாலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை ஆசீர்வதிக்க, மாலை நேரத்திய வெளிச்சத்தை ஆசீர்வதிக்க எழுந்தல் இருக்க கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாளிலும் கேட்டு அன்பு நேர்களை காட்சிக்கிறேன், மறுபடியும் கேட்க அன்பு நேர்களையும் தருகிறேன். இருக்கிற இடத்தினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க இந்த 9 மாதம் உடைய ஊழிய பாதையில இந்த வானொலி கூடாக ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்க கிருபை பாராட்டினீரே. அந்த வாசலுக்காக, அந்த திறப்பின் வாசலுக்காக நன்றி செலுத்த ஒளியலையாக சென்று அநேக உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமித்தீரே. உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க கிரிய செய்தீரே. அந்த கிருபையார வழிக்காக நன்றி. ஓடி ஓடி சோஸ் அப்பனே, இந்த 10ஆம் மாதத்தை ஆசு அங்கெல்லாம் சொல்ல முடியும், அங்கெல்லாம் சொல்லட்டும், வல்லமை இறங்கட்டும் ஐயா. எரியோக்கள் தகர்க்கப்படட்டும், ஜோர்தான்கள் பின்னிடட்டும், செங்கடல் பிள்ளைக்கட்டும், நட்டிகளை தகர்த்து காரியத்தை வாய்க்க பண்ண கத்திரத்துல வகுப்பு கொடு செவிக்கணும் இயேசுவினாம். இணைப்புகள் யாவையும் விட கரத்தில் ஒப்புக்கிறோம். எல்லா தடைகளும் தைக்கிறோம் இயேசுவினா. ஒழுங்கும் சுமையும் வசதி முடிக்கத்தக்க கிருபை செய்யுங்க அப்பா. தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பலன் சொத்துவது தாங்க. குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க ரத்த கோட்டைகள் வையுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க என்னோடு இணைந்து தொகுத்து வழங்கப்போற டோலி சொல்கா அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்த வல்லமை அடுத்து பயன்படுத்த நல்ல கருத்துக்களை கொடுத்து இந்த நேரம் கூட நீங்க வெளிப்படும்படியாக மன கருத்திலே ஒட்டுக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுக செய்து ஆட்கொண்டங்களை மகள பண்ணும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நீரடித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்த தேவன், அவரே பறந்து காக்கும் பச்சையை போல இருக்கிறதுக்கு ஆதரவா இருக்கிறது. அவரை காத்து தப்பு பண்ணுவார் கடந்து வந்து விட்டு இந்த நாள் இந்த 10ஆம் மாதத்தை கத்தர் அப்படியாக ஆசீர்வதித்து உங்களை மகளை பண்ணுவார். அவனே கத்தர் நல்லவர், அவர் கிருபை எந்திரம் உள்ளது. அவரை ருசித்து பாருங்கள் அமர்ந்திருந்து. அமேன். இப்படியாக அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல மகத்துவம் உள்ள யோசனையில் பெரியவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனால கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான சாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தையோடு பேசுகிறார். எசாயம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான சாவும் அதை ஏகமாய் காணும், நித்தியமாக காணும். அவருடைய மகிமை வெளியரங்கமாக, முடிதலின் மகிமையாக, வெளிச்சத்தின் மகிமையாக, அப்பா சிறையிருப்பின் மாற்றத்தின் மகிமையாக, வறட்சி செழிப்பாக்கின் மகிமையாக அவர் வெளிப்படுவார். மாம்சமான மனுஷர்கள் அன்பார்கள். இது தேவன் செய்த செயல், இது தேவனால் வந்தது, இது தேவனால் தான் முடிந்தது. இந்த தேவன் பெரியவர் என்று அங்கே உண்மை தெய்வம் நீ அவர்தான் என்பதை, இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த மாம்சமான கண்கள் யாவும் காணும். அப்படியாக இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். கர்த்தர் உழவு நல்லவர், மட்டும் உதவி செய்து வினேசர்களவா இனிமேல் நடத்த நம்மோடு இம்மேனுவிதா கூடவே இருக்கிறார். இதனாலும் நிகழ்ச்சியின் நிரலாவும் இந்த 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் உங்களுடைய நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். 7 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடன் செல்வோம். 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு அடைக்கலம் சொல்ல போறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் 4 விதமான ஊழியர்கள். அத்திரை ஆவியானவர், ஒரே ஆவியானவர் என்று நம்மோடு பேச போகின்றார். 4 விதமான ஊழியர்களோடு பேச போறார். அவர்களுடைய நாவில தன் வார்த்தையை வைத்து என்னோடு உங்களோடும் பேச போறார். அந்த பேசுகிற வார்த்தை தான் என்னவென்று கேட்க நாங்கள் ஆவலுடன் சோவிசாய்ப்போமா. முழு மனதோடு அவர் சமூகத்துல காத்திருப்போமா. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோமா. அந்த வார்த்தை இந்த நாளிலும் 7:30 to 8 வரைக்கும் முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். சௌரி சாணி சேர்ந்து அவர்கள் 2வது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் 3வது தேவ செய்தியை எடுத்து வருகிறார்கள். பாஸ்டர் தனசேகரம் அவர்கள் 4வது செய்தியை எடுத்து வருகிறார்கள். பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் 1வது தேவ செய்தி, சகோதரி சேர்ந்து அவர்கள் 2வது தேவ செய்தி, பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்தில் பாஸ்டர் தனகரன் தனசேகரன் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நான்காவதாக பாஸ்டர் ஆண்டன் ராசன் இவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். முடிவாக நாங்கள் முடிவிச்சபோம் நன்றி செபத்தை ஏறெடுத்து நாங்கள் மறு ஒளியப்போடு இணைவோம். கர்த்தர் நல்லவர். அவரை துதிப்போம். அலையுங்கள், இணையுங்கள். சங்கம் வானடிக்கல் சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த நிச்சய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கின்றார். அவரே நித்திய சூரியனாய் இருக்கிறார். நித்தம் நம்மை நடத்துகிற வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இருளிலே நடக்க முடியாது. நாங்கள் விழுந்து விடுவோம். நிச்சயமாக அந்த வெளிச்சம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி, அந்த மெய்யான ஒளி இன்றைக்கு வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க வார்த்தையின் வெளிச்சமாக துதியின் வெளிச்சமாக அங்கு எழும்புகிறார். அந்த துதித்து அவரை நாமத்தை உயர்த்தி அவருடைய சமூகத்துல நிற்போமா, அவர் நாமத்துல உயர்த்துவோமா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அத்தர் நல்லவர். ஆமேன். நன்றியோடுமே சோசரிக்கிறோம் அப்பா. 9 மாதம் கன்னிமணி போல காத்து வந்த கிருபைக்காக ஏந்தினி சுமந்தினி தாங்கி நீ தப்பு வைத்து நடத்தினீர் ஆண்டவரே. நீ நடத்தின விதம் பெரிதல்லவா அப்பா, நீ கண்ட விதம் பெரிதல்லவா ஆண்டவரே. குளமாய் நெருக்கத்திலும் நெருங்கி வந்து நேசிக்கிற ஒரு நல்ல தகப்ப நிமிஷம் தோர்வுகளை சாதித்து நடத்துறீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்ட. நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறை கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கான்னு சொன்னீங்களே அப்பா. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லியங்களே. பிரியமானவனே என்று அழைத்தீரே பிரியமாய்த்தீரியாண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும் உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும் சமீபமாய் வந்து எங்களுக்கு ஆளுகை செய், எங்களை ஆளுகை செய், எங்களை நடத்துகிறேன் அப்பா. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். புதிய மாதங்களை நடத்துங்க ஆண்டவர். புது கிருபை தாங்க ஆண்டவர். புது பலம் தாங்க ஆண்டவர். நாங்க சோர்ந்து போவதில்லை, உடைந்து போவதில்லை ஆண்டவர், மடிந்து போவதில்லை ஆண்டவர். அம்மா நீங்க நடத்துறீங்க, எங்களுக்குள்ள இருக்கிற நீங்க பெரியவர் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றியோடு சோசரி நன்றியோடு சோசரி. நீர் வருவே ஒருவரே பெரியவர் ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர் ஆண்டவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் என்றங்கள் தூயாதி தூயவரே உண்மை சோஸ்தரிக்கிற நன்றி ஆண்டவர். சவால்கள் சந்தித்திட இந்த ஊழல்

உதக்கிருமை தாரும் தேவா, முதுபலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் உம்மை நடத்தும், புதிய கிருபையால் உம்மை நிரப்பும், புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும், புதிய கிருபையால் உம்மை நிரப்பும், வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மையை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புதுக்கிருவை தாரும் தேவா, புதுபலனை தாரும் தேவா, புதுக்கிருவை தாரும் தேவா, புதுபலனை

புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும், புதிய கிருபையால் உம்மை நிரப்பும், அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையேன். இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் செவிக்க செவிக்க அவர் தலை அசைப்பார், நான் செவிக்க செவிக்க அவர் தலை அசைப்பார்.

பாடும் அண்ணலாக்கும் எங்களே ஜுவாலையே என்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்களே ஜுவாலையே நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும் என் தேவன் அழைத்த

0: எனக்கும் எங்கள் அக்கினி வாழையே என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே இந்த வேலை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி துதியுமெல்லா கரமெல்லாம் மகிழ்மக்கொருவதற்கேற்ற விஞ்ஞான வேலையை பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதி இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி ஆட் உடைய பார்த்து முத்தம் செய்து ஜபிக்கிற ஜபத்துக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன். கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்த நல்லவர். ஆமேந்தினாலும் சங்கீத பகுதிகளை தியானத்துக்களா கடன் சொல்வோம். இதனாலும் வார்த்தை இப்படியாக சொல்கிறது சங்கீத 150 சங்கீதம் வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணியோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள சாவும் கத்தரை துதிப்பதாக. அல்லேலூயா ஆமென். இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஒரு சத்தியத்தை ஆழமாக சொல்லித்தருவார். என்ன சத்தியம்? துதியுங்கள், துதியுங்கள். சுவாசம் உள்ள சாவும் இந்த சுவாசத்தை தந்தவர் கத்தர் அதுரா இயேசு கிறிஸ்து. இந்த சுவாசத்தை தராவிட்டால் இந்த நாள், இந்த மாதம், இந்த நிமிஷத்தை நானும் நீங்களும் காணவே முடியாது, காணவே முடியாது. அந்த சங்கம் உணவளிக்கு இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த செகண்ட்ல, இந்த நொடி பொழுதுல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னா, இணைந்திருக்கிறோம் என்று சொன்னா, இந்த அன்பில நனைந்திருக்கிறோம் என்று சொன்னா, இந்த சங்கம் உணவுக்கு சங்கமித்திருக்கிறோம் என்று சொன்னா, அவர் அந்த சுவாசம், அந்த சுவாச காற்று, அந்த வல்லமையுள்ள காற்று நம் மேல் வீசி இருக்கிறது, நம் மேல் வீசி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள தகப்பனை துதியுங்க. அது எப்படி துதிக்கிறோமா, எவ்வளவு வசதியோடு இருக்கு நீங்க துதிக்க விருப்பமா, அவ்வளவாய் அவரை வீணையோடு கைத்தாள ஓசைகளோடு அவரை துதியுங்க. அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ண தூயவர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமையின் உடையவர், ஆராதனைக்குரியவர். அந்த ஆராதனை உள்ளத்தவரை துதியுங்க. சுவாசம் உள்ளாவும் காலையில் எழும்பி அந்த கீச்சிட குருவி சத்தம் கூட, அந்த குருவி கூட துதிக்கிறே, அந்த தவளை கூட, அந்த அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த தேரை கூட தேவனை துதிக்கிறே, அந்த உள்ளத்துக்குள்ள மிதக்கிற அந்த தவளை கூட தேவனை துதிக்கிறே, தண்ணீருக்குள் மிதக்கிற அந்த மீன் கூட துதிக்கிறே. எவ்வளவா துதிக்கிறது தெரியுமா? அந்த துதி சத்தத்தை அவர் கேட்கிறார் அல்லவா. நாமும் அவரை துதிப்போம். சுவாசம் உள்ளாவும் அவரை துதிப்பதாக. ஆமேன். கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதி பாடலோடு எங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து துதிப்போம், இவனை மகிமைப்படுத்துவோம். எடுத்து வாருங்கள் துதி பாடலை, எங்களோட நான் ஒருமனப்படுகிறேன்.
1: நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாள் நாளிலே ஆண்டவரே, உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண, உண்மை எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே கிருபை மிகுதியாய் பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா பாகத்திலும் இந்த கிருபை, தேவனுடைய கிருபை வரவும்படியாக துதித்தலுடனே உமது சந்நிதியிலே வருகிறோம் ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், கூத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆவியானவர் தாமிய சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், அப்பா பிதாவேண்டு கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தை தந்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்து

உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றேர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடும் இருக்கின்றீர், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. வானந்தன் சிங்காசனம்

பூமியுந்தன் பாதபடியும் உந்தன் பாதத்தில் நின்றபடியேம் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. கேருபீங்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர், துதிக்கும் போதங்கள் துதியின் மத்தியில்

உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே, துதிக்கு பாத்திரரே, நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் தேவனே. அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம், உம் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. அலங்கார வாசலாலே பிரவேசித்து

ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஜெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவகேசுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவ இயேசுவே.

0: ஆலயத்தின் நன்மையால திருப்தியாகவும் அண்டு பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆண்டவர், இந்த ஜனங்களை நான் என்ன கொண்டு தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன தேவாதி தேவன், அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தரும் ஆண்டவர், உம்முடைய பிரசன்னம் உம்முடைய தொழுகைகள் ஆண்டவர், உம்முடைய தொழுகையில ஒவ்வொருவர் உணரும்படியாக தேவன் ஆண்டவர, இந்த வருஷத்தின் நன்மையை நீர் முடிசூட்டுறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் துதியேறெடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி சிஸ்டர், நன்றி அருமையாக உன்னுடைய நாமத்தை பாட்டினால் உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை கட்ட நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமானால் உங்களை இன்னொரு அழைப்பை சந்திக்கும் இருக்கின்ற ஒரு சமயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்திரி நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி சிஸ்டர், நன்றி.
1: ஆமே ஆமே. எங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜபத்தை எடுக்கும் துதிக்கும் உங்கள் சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறாங்க. அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜபிப்போம், துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜபத்தையும் துதி பாடலையும் உங்களோட ஒரு மனப்படுகிறேன்.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த திலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உண்மை ஆதரிப்பாராக. ஆமே. நம்பு நிறைந்த தகப்பனே, நீங்க ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆதரித்து எங்களுக்கு நாங்கள் இவ்வளவுதான், நாங்கள் தூரமா போனாலும் எங்கள் நண்டையில் நெருங்கி வந்து உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை அனுப்பி உங்களை நாமத்தை ஏற்பதற்கு தந்த இந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே சங்கமம் வாங்கின நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள புதிதான கிருபைகளை கொடுத்து வழிநடத்துற அன்புக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க உங்களோட சித்தத்தின் பின் நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கானவரே, எங்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில் இழுத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அபிஷேகத்தினால் இந்த நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேனப்பா. இருவரும் இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தத்தன்படி அப்பா நீங்க அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா நீங்க கண்ணோக்கி ஆதரித்து அன்னைத்து வர்ற அந்த திரு பெரிதான தெய்வத்தை அன்புக்காவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட திருக்கரத்தினால யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்கள் மேல் அன்பு செய்கிற கூறுவர் மேலாண்டவரே, நீங்க என்ன அதிகமாக அவங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் அன்பையும் கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை சத்துவத்தையும் கொடுத்து புதிதான அபிஷேகத்தின் மூலமாக அவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இப்படி ஜபித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது சிறு நிமிடங்களுக்கு முதல் அருமையான ஒரு செய்தியை சிஸ்டர் ரீட்டா பிரதர் லெஸ்லி போட்டார்கள். அதுல அது சொல்றது என்ன, இந்த உலகத்துல நாங்க ஒன்றுமே எடுத்துட்டு போறது இல்ல. அப்படியா இந்த உலகத்துல நாங்க கத்தருக்கண்டு என்னத்தை ஒதுக்கி வைக்கிறோமோ, என்னத்தை எங்களை நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, அதுதான் அவர் எங்களுக்கு உகந்த வாசனையாக அவரே நாங்க ஒவ்வொரு நிமிடம் நினைப்பதற்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா சுவிசேஷ பாரத்தை கொடுத்து ஜெப ஆவியை கொடுத்து உங்களுக்கு இருவிலாக இன்னும் அதிகமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கி இந்த வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலம்பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். அதுக்கேற்ற பாட்டையும் கத்தர் எனக்கு திடீர் வந்து கொடுத்தாரு, அதனை பாட விரும்புகிறேன். ஆமே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆமேன்.

வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் ரட்சிப்படே.

0: வல்ல ஆண்டவர் ஏ சிவண்டே. ஆமே, இந்த கடைசி காலமாக இருக்கிறபடியா நாங்கள் இயேசு அண்டையில் அனைத்து இயேசுவர் அவர் அழைக்கும் பொழுது எங்கள் குற்றம் குறைகளை பார்க்காமைக்கு எங்களுக்கு அந்த அந்த தெய்வீக அன்பின் மூலமாக ஆதரித்து எங்களை அழைக்கிறதுக்கு அவர் எங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அதே போல கேட்டுக்கொண்டிருக்கிறவனும் கத்தரை அறியாதவர்கள் மேலும் கத்தருடைய நாமம் உயர்த்துவதற்கு கத்தர் அவர்களையும் அழைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு ஒரு புதிதான நாளாக கொடுத்து புதிதான மாதத்தை ஆரம்பிப்பதற்கு உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போய் எங்களை அழைத்து வந்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். பிதாவே நன்றி, இயேசு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான பாடல். ஒரு அருமையாக ஊழியருக்கு அபாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: ஆமென்.
1: ஆமென். God bless you too. கர்த்தர் நல்லவர். இந்த வரை நேரமும் துதி பாடலுக்கூடாக நாம் கடந்து சென்றோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கடந்து செல்ல போறோம். முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்து செய்தி எடுத்து வர எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உதவ ஊழியர் சௌதரி ஷியானி சேர்ந்த அவர்கள். இணைப்பில் இருக்கும் சௌதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சத்தை காண்போம். ஆமேன், அழைப்போமா, இணைப்போமே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காயும் மக்கள் நன்றி ஆண்டவரே. அடுத்த ஒரு 30 மணி நிமிடங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே, மறை பொருட்களை ஆண்டவரே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னுமாய் விலப்படவும் உறுதிப்படவும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை கட்டத்தக்கதாய் நீங்கள் எங்களை கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய கிருபை எங்களை நடத்தட்டும். பரிசுத்தாவியானவரே நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வானொலியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, கல்லறையில் இருந்தவன் கதரையனின் கதையின் சாட்சியானான். கல்லறையில் இருந்தவன் கதர் ரேனரின் சாட்சியானான். இங்கே லூக்கா 8 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 39 உள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். லூக்கா 8:26 இருந்து இது எங்கள் அநேகர் வந்து அறிந்து கொண்ட ஒரு சம்பவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்தில் அங்கே ஒரு கல்லறையில் இருந்த, அங்கே பயங்கரமாய் அலைக்கழிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரத்தில் இருந்த ஒரு மனிதனை அவனுடைய அசுத்த ஆவியை ஆண்டவர் வந்து அவனிடத்துலேருந்து அவனுக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுத்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து லேகியோன் என்கின்ற ஒரு பிசாசு அவனை விட்டு விரட்டுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக நேரத்துல இந்த பகுதியை வந்து ஆண்டவர் பிசாசை விரட்டுவதை குறித்தும் ஒரு மனிதனுக்குள்ள அநேகம் பிசாசுகள் இருக்க முடியும் என்பதை குறித்தும் தான் இந்த பகுதியை வைத்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. நீங்க நினைக்கலாம், பிசாச ஆண்டவர் விரட்டுற இடத்துல ஆண்டவரை பற்றி என்ன நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த பகுதி ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல, நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால் ஆண்டவர் எதுக்காக அவனுக்கு அவனிடத்துல இந்த பிசாசு திரத்தி அதை பன்றிக்குள்ள அனுப்பி திருப்பி அந்த பன்றி போய் சேர்த்து ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ப்ராசஸ், இதுக்கு முதல்ல அவனை விட்டு நீ பிசாசை பார்த்து நீ வெளியே போன்னு சொன்னா அது போயிருக்க போது அதோட முடிஞ்சு போயிருக்கும் கதை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இதுல ஆண்டவர் இதை செய்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் வேதத்துல நீங்க எந்த பகுதியில எந்த வசனத்தை வாசித்தாலும் அங்கே இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். ஈவன் பழைய ஏற்பாட்டுல கூட பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் ஒவ்வொன்றிலையுமே நீங்க இயேசு கிறிஸ்துவை நிழலாய் அந்த இடத்துல பார்க்கலாம். அவர் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ய போகிற அந்த பெரிய தியாகத்தை குறித்தும் சிலுவையினால் இந்த உலகத்துக்கே கிடைக்க பெறுகிற அந்த ரட்சியதியை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பழைய ஏற்பாடு முழுக்க அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த பகுதியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த பகுதியில வந்து இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். ஏன் அவர் பன்றிக்குள் அனுப்பி அதுக்கப்புறம் பன்றி போய் செத்துருக்கணும் அப்படின்ற குவஸ்டின் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரணம் அது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. இந்த சம்பவத்துக்கு முதல் உள்ள சம்பவத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அதுவும் இதுவும் அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது இந்த கதரேனருடைய நாடாகிய இந்த புறஜாதியினுடைய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் வருவதற்காக அங்கே அந்த படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் நித்திர செய்து கொண்டிருக்கிறார். உடனே சீஷர்கள் பயந்து நடுங்கி ஆண்டவர் எழும்பி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து எழும்பி இந்த அவங்க அவங்க கெஞ்சுறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் தன்னுடைய நித்திரையிலிருந்து எழும்பி காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அங்கே அதட்டினார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க முடியும். இது லூக்காட்ல இருக்கிற மாதிரி மத்தேயுலையும் இருக்கு, நீங்க மத்தேயு மார்க்குல கூட இதை வாசித்துக் கொள்ளலாம். இன்னும் நல்ல விளக்கமாய் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதட்டின உடனே அந்த சீஷகிடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் கேட்கிறேன் உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி. அதற்கு அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றும் ஜலமும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை பார்த்து அவர்கள் வியப்பம் அடைகிறார்கள், வியந்து போகிறார்கள். ஒரு இயற்கை வந்து இவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அதோட கண்டினியூஷன் தான் இங்கே ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை கல்லறையில் அங்கே இவ்வளவு ஒரு இந்த லேகியோன் என்கின்ற இந்த பிசாசின் பிடியில் அகப்பட்டு தன்னை தானே வருத்தி கொண்டிருந்த இந்த மனுஷனுடைய பிசாசை துரத்தும் போது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை இந்த சீஷர்களுக்கும் சரி எனக்கும் உங்களுக்கும் சரி சொல்ல விரும்புகிறது என்னவென்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு இயற்கை மாத்திரமல்ல பிசாசும் கூட அடிபணியும். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கும் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துல இருக்கிற காரியங்களுக்கும் எந்த காரியமானாலும் யாரா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேன்மையான அதிகாரத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கு புலப்படுத்துவதற்காக, எங்களுக்கு உணர்த்துவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் மறுபடியுமா எங்களுடைய வாழ்க்கையிலே ஞாபகப்படுத்துவதற்காக ஆண்டவர் இங்கே இந்த காரியத்தை செய்கிறார். அநேக நேரத்துல வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வந்து அந்த சீஷர்கள் போலதான் பயந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், என்னுடைய வாழ்க்கையில புயல் அடிக்குது, என்னுடைய வாழ்க்கையில அங்கே கொந்தளிச்சு கொண்டிருக்குது, எனக்கு வழியே இல்லை, என்னுடைய வாழ்க்கை உடைந்து போகிறது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்த்து பயந்து போனவர்களாய் ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அதிகாரத்தின், அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைக்கப்பெறுகிற அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாய் நமக்கு அங்கே புரிய வைக்கிறார் என்னவென்று சொன்னால், இயற்கை மாத்திரமல்ல பிசாசுகளும் எனக்கு பயந்து ஓடும், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அவர் அவ்வளவு அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இந்த பிசாசு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பிசாசு அவங்களுடைய உடம்புக்குள்ள பூந்துட முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்க முடியாது, தொட முடியாது. எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு உங்களுடைய சரீரத்தையோ ஆவியோ ஆத்மாவையோ பிசாசு தொட முடியாது. நிறைய பேர் அதை நம்புறாங்க, பிசாசு தொட முடியும் என்று சொல்லி அப்படி நம்புறவங்களுக்கு அவங்க பயந்த காரியம் அவளுக்கு நேருகிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாருடைய வாழ்க்கையும் பிசாசு தொட முடியாது. நாங்க தான் அவனை தொடுறதுக்கு வழியை திறக்க முடியுமே தவிர அவனால வந்து தொடவே முடியாது. ஆண்டவரங்களை சுற்றி ஒரு இரத்த கோட்டையை வேலி அடைத்து விடுகிறார். அந்த வேலியை உடைத்து வருவதற்கு அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஆண்டவருடைய வல்லமை தான் மிகப்பெரியது. அவரை ஆண்டவர் அவரை தகப்பனாய் ஏற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த பயம் என்பதை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைவர் நினைக்கிறாங்க இந்த பயம் வந்து ஒரு எமோஷன், இது ஒரு ஃபீலிங். பயம், பயப்படுறது சாதாரண விஷயம் தானே, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது பயம் வர்றது சாதாரண விஷயம் தானே. இல்ல இல்ல, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பயம் என்பது ஒரு ஃபீலிங்கோ ஒரு எமோஷனோ அல்ல, பயம் என்பது ஒரு ஆவி. அதனாலதான் அங்கே வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் தெளிவும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி, அது ஆவி என்ற ஸ்பிரிட் கேட்டகரிக்குள்ளதான் இந்த பயம் வரும். ஆகவே நீங்க பயப்படும் போது நீங்க நினைக்காதீங்க அது உங்களுடைய மாம்சத்துல வருகிறது என்று சொல்லி, பயம் உங்களுடைய ஆவியில இருந்து வந்து உங்களுடைய ஆவியை தொடுகிறது, உங்களுடைய ஆவியை அது பாதிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க. பைபிள்ல நான் அதை எங்க கேள்விப்பட்டேன்னு தெரியல, பைபிள்ல 375 தடவை இருக்காக்கும், பயப்படாதே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறது. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றாருண்டா, அது உங்களுடைய ஆவியை தொடுவதற்கு வல்லமை வாய்ந்த ஒரு காரியம். அதனால பயப்படாதீங்க. இந்த பயம் என்பது உங்களுடைய பலத்துக்கும், ஆண்டவர் கொடுத்த அந்த எனர்ஜி, அந்த ஸ்ட்ரென்த்துக்கும், அந்த அன்புக்கும், அவர் கொடுத்த அந்த சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்திக்கும் எதிரான ஒரு காரியம் இந்த பயம். இந்த பயம் வந்தோடனே நீங்க நினைக்கலாம், இந்த பயம் என்னை பலவீனமாக்குறது மாத்திரமல்ல, இந்த பயம் ஆக்சுவலி எங்களை ஒரு பாவத்துக்குள்ள தள்ளுகிறது. எப்படி என்று சொன்னால், முதலாவது பிசாசு அந்த பயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு, அல்லது எங்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு சின்ன ஓட்டை தான். ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற எங்களுடைய அந்த கோட்டையின்லே ஒரு சின்ன ஓட்டையை போடுறதுக்கு அவனால முடியாது. நாங்க பயப்படும் போது அங்க நாங்களே ஒரு ஒரு ட்ரில் வச்சு ஓட்ட போட்ட மாதிரி பிசாசு உள்ள வாரத்துக்கு. அதனால அவன் அதை ஒரு ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். அது மாத்திரமில்லை, இந்த பயம் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர நினைக்கிறோம். அதாவது, ஐயோ நான் இதை செய்யணுமே, இதுக்கு இப்படி பிளான் பண்ணா இதை சமாளிச்சிடலாம், அடுத்த மாசத்துக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது அதை சமாளிக்க வேணும் என்று சொன்னா நான் இன்றைக்கு இந்த நபரை சந்திக்க வேணும், இப்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்களே எங்களுக்குள்ள ஒரு பிளானா பண்ண ஆரம்பித்து விடுகிறோம். இதனால என்ன செய்கிறது நடக்கிறது என்று சொன்னால், பயம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்மை எல்லாவற்றையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், எங்களுடைய சுய நம்பிக்கைக்குள்ள, சுய காரியங்களுக்குள்ள, எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்ப எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள நாங்க கொண்டு வரும் போது அது எப்படி பயமாய் மாறுகிறது என்று சொன்னால், இப்ப நான் என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது. அந்த நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேனோ இல்லையோ, எனக்குள்ளே என்னை அறியாமல் அந்த பயம் என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னுடைய சுய கிரியைகளை, சுய நம்பிக்கையை உருவாக்குறது, என் மேல் எனக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. கடவுள் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை, ஆண்டவர் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை அகற்றிவிட்டு என்னுடைய திறமையிலே, என்னுடைய செயல்ல, என்னுடைய பிளான்ல, என்னுடைய திட்டங்கள்ல, என்னுடைய முழு நம்பிக்கையும் கவனமும் திரும்பும் போது அங்கே நான் வந்து எனக்கு நான் பெருமையை உண்டாக்குகிறேன். பிரைட், செல்ஃப் பிரைட் வந்துடும். ஏண்டா, கண்ட்ரோல் இப்ப என் கையில இருக்குது. அப்ப எந்த கையில கண்ட்ரோல் வந்துட்டேன்னு சொன்னா, எனக்குள்ளே அந்த ப்ரைட் வந்த உடனே அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம், பெருமை. அது பாவமாக மாறுகிறது. அது பாவமாக மாறும்போது எங்களுடைய பயம் வந்து ஒரு கட்டுப்பாட்டை எங்களுக்குள்ள கொண்டு வந்து பெருமையை கொண்டு வந்து அது பாவமாய் மாறி விடுகிறது. ஆனால் அதற்கு எதிராக நாங்கள் பயத்தை அகற்றி விட்டு அந்த இடத்துல விசுவாசத்தை, ஆண்டவர் மீது இருக்கிற அதிகாரத்தின் விசுவாசத்தை நாங்கள் வைக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சப்மிஷன் வருகிறது, ஒப்பு கொடுத்தல் வருகிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் பிரச்சனையா இருக்கிறது, ஆனா நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், உங்களுடைய நாமத்தில் நீங்க கொடுத்த வல்லமை, நாமத்தின் அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ளே தாழ்மை வருகிறது. அந்த தாழ்மையின் நிமித்தம் கீழ்ப்படிதல் உண்டாகிறது. அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம் ஆவியின் கனி எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முன்பாக அங்கே பழுத்து காணப்பட ஆரம்பிக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, பிசாசுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். அதனாலதான் ஓடி வந்து சொல்லுது, அது வந்து இயேசுவை கண்ட போது கூக்குரலிட்டு அவருக்கு முன்னால விழுந்து, இயேசுவே உன்னதமானவருடைய குமாரனே, தேவனுடைய குமாரனே என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காணுகிறது. இயேசு யார் என்று அந்த பிசாசுக்கு தெரியும். அவருடைய அதிகாரத்தை அறிந்திருந்துச்சு. அவருக்கு அவ ஆண்டவருடைய ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்டு ஆண்டவர் போன்னு சொன்னோன்னா போய் கீழ்ப்படியுது. இது எல்லாத்தையுமே பிசாசு செய்யுது. ஆனால் அந்த இடத்துல வந்து பிசாசு செய்ய முடியாத ஒன்று, விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது என்னத்துல விசுவாசம் என்று சொன்னால், தேவன் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தின் மீது விசுவாசம், அந்த அந்த நாமத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும், அந்த நாவுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பவர் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர் என்பதை முழுமையாய் நம்பி முழுமையாய் விசுவாசித்து அந்த அதிகாரத்துக்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு வியந்து காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, யார் இவர் என்று சொல்லி வியந்து பார்த்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்பினது அவர் எந்த அதிகாரத்தை உடையவர் என்று சொல்லி, எதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு அந்த லேகியோன் பிசாசை துரத்துவதன் மூலம் ஆண்டவர் காட்ட விரும்பினார். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே ஆண்டவருடைய ஒரு பெரிய அன்பு அந்த இடத்துல இது விளங்கப்படுகிறது. அந்த அந்த இடத்தை பாத்தீங்கன்னா மற்றவர்கள் யாரும் போக விரும்பாத ஒரு இடம், அவன் வந்து அது ஒரு கல்லறை, கல்லறைக்குள்ள ஒரு அசுத்தமான ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அப்படி ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு ஒரு அகோரமாய் அவனுடைய எல்லாருமே அவனை விலக்கி வைத்திருந்தாங்களா, சங்கிலிகளால கட்டி யாராலையும் விரும்பப்படாத ஒரு நிலையில இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து படகுல மினக்கட்டு படகுல ஏறி அந்த காற்று கடல் அந்த அலை அந்த இதெல்லாம் புயல் எல்லாம் தாண்டி இவனை நோக்கி வருகிறார். அந்த இடம் வந்து ரொம்ப அசுத்தமான இடம், அது ஒரு கல்லறை, பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான், பக்கத்திலே பன்றிகள் இருக்குது, பன்றி மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. இது இந்த சூழ்நிலையை முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு யூதன் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டார். என்னன்னு சொன்னால் யூதர்கள் அழுக்காய் பார்க்கிற இடம் அது. அது மாத்திரமல்ல அந்த அந்த தேசம் வந்து புறஜாதியாருடைய தேசம், அது யூதருடைய தேசம் அல்ல, அது புறஜாதிகளுடைய தேசம். ஆகவே இங்க ஆண்டவர் வந்து இறங்கின அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா சூழல் முழுக்கவுமே அசுத்தமான இடம். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதன் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவன் இருந்த இடத்தை பார்க்கே இல்லை, அவன் எவ்வளவு அசுத்தமான இடத்துல இருந்தான், எவ்வளவு ஒரு அழுக்கான நிலைமையில அவன் இருந்தான் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. அவரோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் பிரேக் பண்ணுகிறார். யூதர்கள் போகக்கூடாது, நடக்கக்கூடாது, அவங்க டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் வந்து அது எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு அவன் மீது வைத்த அன்புக்காக அந்த அழுக்கான இடத்துக்கு ஆண்டவர் வருகிறார். மினக்கட்டு வருகிறேன், உங்களுடைய தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன், நானும் நீங்களும் ஒரு அழுக்கான நிலைமையில கந்தையான பாவத்துக்கு பிடிக்குள்ள இருக்கும் போது என்னையும் உங்களையும் தள்ளி விடாம எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்துக்குள் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக வந்த தெய்வம் அவர். அவருடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகுது. இவ்வளவு நாள் அதை வரும் பிசாசு துரத்துற ஒரு இன்சிடென்டா மட்டும்தான் நீங்க பாத்திருப்பீங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அதிகாரம் வெளிப்படுகிறது, ரெண்டாவதாய் அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற அன்பை, அவர் எந்த அசுத்தமான இடமானால்தான் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட அந்த ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரே, இன்றைக்கும் உடைந்து போன வாழ்க்கையோட யாராலும் யாராலும் அன்பு காட்ட முடியாத இடத்துல ஒரு இருண்டு போன கல்லறை போன்ற செத்த பிணங்கள் நாறிக்கொண்டிருக்கிற இடம் போல உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து தன்னுடைய நிகர் இல்லாத அந்த நிகர் நிகராக எதுவுமே சொல்ல முடியாத அந்த அன்பு, பேரன்பை உங்கள் மீது காட்ட அவர் விரும்புகிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவை சுமந்த தெய்வம், இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட அழுக்கான இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அவருடைய குரலுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது, அதை அவரை அங்கீகரிக்கும் போது, அந்த அழுக்கான இடத்துல இருந்து உங்களை சுத்தமாய் மாற்ற அவருடைய இரத்தம் வல்லமை உடையது, அவருடைய நாமம் அதிகாரம் நிறைந்தது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவருக்கு முதலாவது அவருடைய அதிகாரம் வெளிப்பட்டது, ரெண்டாவது அவருடைய அன்பு வெளிப்பட்டது, மூன்றாவது அவருடைய நீதி மற்றும் எதிர்காலத்துல அவர் செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் அங்கே ஃபோர் ஷேடோ பண்ணுகிறார். ஒரு ஃபோர் ஷேடோ இங்க அந்த இடத்துல நடக்குது. ஆண்டவர் வந்து பிசாசு வந்து துரத்திட்டு ஆண்டவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து பிசாசுக்கு அன்பு காட்டியிருக்கிறாருன்னு சொல்லி, இரக்கம் காட்டியிருக்காரு, கெஞ்சின உடனே அதை பன்றிக்குள்ள அனுப்பிட்டேருன்னு சொல்லி. ஆண்டவர் மனுஷனுக்கு மாத்திரம்தான் இரக்கம் பாராட்டுவேர், பிசாசுக்கு அல்ல. ஏனென்றால் அவன் அவருடைய சாயலாய் ஆண்டவர் உருவாக்கின அவருடைய பிள்ளைகளின் மீது இருந்த உறவை துண்டிப்பதற்காக ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தவன். ஆகவே பிசாசுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட மாட்டேன், அதை தெளிவாய் காட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவேளை பன்றிக்குள்ள அதை விட்டு அந்த பன்றி போய் உயிரோடு இருந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கும் என்று சொன்னால், அட ஆண்டவர் பிசாசுக்கும் இரக்கம் பாராட்டி அதுகளுடைய கெஞ்சலுக்கு பதில் கொடுத்து, அவளுக்கு பிசாசுக்கு வந்து ஒரு உடம்பு விட்டா இன்னொரு உடல் தேவை, ஒரு மாம்சம் தேவை, எங்கேயாவது போய் இருக்கிறதுக்கு ஒரு மாம்சத்தை ஆண்டவர் கொடுத்து பிசாசை ஆசீர்வதிச்சிட்டேருன்னு சொல்லி நாங்க சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய இரக்கம் பிசாசுக்கல்ல, அந்த மனிதனுக்கு மாத்திரம்தான். ஆகவே அங்கே ஃபோர்ஷேடோ பண்ணப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதே நியாய தீர்ப்பு எப்படி அந்த பன்றிக்குள்ளே அதுகள் போன உடனே தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அவ இன்னொரு உடம்புக்குள்ள போறதுக்கு கூட ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு பிசாசால ஒரு டிரான்ஸ்ஃபரே பண்ண முடிகிறது. அவ்வளவு அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர் அந்த தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அந்த அந்த பிசாசுகள் கெஞ்சும் போது அதற்கு பெர்மிஷன் கொடுக்கிறார், அதிகாரத்தை காட்டுவதற்காக. ஆனால் பெர்மிஷன் கொடுத்த பிற்பாடு பிசாசுக்கு அங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார், இதே போலதான் ஒரு நாள் வரும், எப்படி அந்த நீர தண்ணீரால நிறைஞ்ச அந்த கடலுக்குள்ள நீ குதிக்க தள்ளப்பட்டியோ அதே போல ஒரு நாள் வரும், நான் நீதி செய்வேன், நியாயம் செய்வேன், அக்கினி கடலுக்குள்ள நீ தள்ளப்படுவாய் என்று சொல்லி பிசாசுக்கு ஞாபகப்படுத்தினார். இதை வாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் இனி நடக்க போகிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் அங்கே ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார். இந்த பன்றிக்குள்ளே போன பிசாசு எப்படி அந்த கடலுக்குள்ள விழுந்துச்சோ அதே போலதான் அக்கினி கடலுக்குள்ள ஒரு நாள் இந்த பிசாசை நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்திலே ஒரு பெரிய காரியத்தை ஃபோர்ஷேடோ பண்ணி காட்டுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது அவருடைய அதிகாரம் வெளிப்பட்டது, இரண்டாவது அவருடைய அன்பு வெளிப்பட்டது, மூன்றாவது அவருடைய தீர்க்க தரிசனம் ஆண்டவர் செய்ய போகிற திட்டத்தின் பாதை வெளிப்பட்டது. அங்கே நாலாவதாய் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய தான் மீட்டெடுத்த வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் மாற்றுகிறார். அந்த மனுஷன் வந்து பிசாசு துரத்தப்பட்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த மனுஷர்கள் வந்து ஐயோ எங்களுடைய பன்றியெல்லாம் செத்து போச்சுதே, அதுதான் எங்களுடைய ஜீவாதாரம், அது அழிஞ்சு போச்சுதேன்னு சொல்லி வியாகுலப்பட்டவர்களா இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றாங்க. உடனே இயேசு கிறிஸ்து படகுல ஏறி திரும்ப போக நினைக்கிறார். போக நினைக்கும் போது அந்த மனுஷன் குணம் பெற்று ஆண்டவரால சுகம் பெற்று விடுதலை அனுபவித்த அந்த மனுஷன் ஓடோடி வந்து ஆண்டவரோட சேர்ந்து தானும் போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ போய் உன்னுடைய ஊராருக்கு வந்து இத வந்து அறிவி என்று சொல்லி அவனுக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே அவன் போய் இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினானாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கும் போது உங்களுடைய தனிமையிலேருந்து அவனுக்கு ஒரு உறவுக்குள்ள அவனை கொண்டு வரார். அவன் தனிமையில கல்லறையில இருந்தான், இன்றைக்கு அவனுடைய குடும்பத்தோடு அவனால சேர முடிந்தது. வேதனையில இருந்தான், அந்த வேதனையிலிருந்து ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தான், அவன் விடுதலை அடைந்தான். அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு அவனை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அவனுக்கு அன்பு தெளிந்த புத்திய ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், அந்த அவனுக்கு ஒரு ஒரு காட் இஸ் கிவிங் ஹிம் அ கோல், ஒரு மிஷன் கொடுக்கிறார், ஒரு ஊழியத்தை அவனுடைய கரங்களை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு பர்பஸை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கை கல்லறையில சிதைக்கப்பட்டவனாய் அசுத்தத்திற்குள் அலங்கோலமாய் இருந்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்து அந்த நகரத்தார் அனைவருக்கும் அவன் சாட்சி சொல்லுகிறவனாய், இயேசுவை குறித்து அங்கே ஊழியம் செய்கிறவனாய், இயேசுடைய நாமத்தை படுத்துகிறவனாய் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். என கண்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மிக பெரிய உன்னதமான அதிகாரமுடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும் போது, அந்த விடுதலையின் நிமித்தம் அவருடைய அன்பின் நிமித்தம் ஒரு விடுதலையை கொடுக்கும் போது, அந்த விடுதலை எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, இன்னும் அநேகருக்கு தேவனுடைய அன்பை பிரசித்தப்படுத்துகிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கிறது. இந்த சம்பவத்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாலு காரியமும், அவருடைய அதிகாரம், அவருடைய அன்பு, அவருடைய நீதியின் எடுத்துக்காட்டுதல், அது மாத்திரமல்ல மீட்டெடுத்த வாழ்க்கையை அவர் சாட்சியாய் மாற்றுகிற அவருடைய வல்லமையை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனால பயப்படாதீங்க, வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை முழுசா விசுவாசிங்க. அது விசுவாசிக்கிற அந்த அதிகாரம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் என்று சொன்னால், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது, அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில் என்பதை அறிந்து கொள்ளும் போது, நன்மையும் தெளிந்த புத்தியும் எங்களுக்குள்ள வரும்போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பயந்த ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு பார்த்தபடி சுவாமி ஆண்டவரே, அன்றைக்கு இந்த லேகியோன் பிசாசை துரத்துவதன் மூலம் ஒரு பெரிய காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உங்களுடைய அதிகாரத்தை, நீங்க எப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்க ஆண்டவரே. இயற்கை மாத்திரமல்ல, பிசாசு மாத்திரமல்ல, இந்த உலகத்துல எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் அது உம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை இன்றைக்கு எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஞாபகப்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் என்பதை மறந்து போனவர்களாய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்களா இருந்தால், உடைந்து போனவர்களாய், ஐயோ இது என்னுடைய கரங்கள்ல இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு திட்டமிட்டு கொண்டு தங்களாகவே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சுய கிரியைகளுக்குள்ளே, தங்களுடைய சுய பலத்துக்குள், சுய நம்பிக்கைக்குள் ஆண்டவரை யாராவது கடந்து சென்று கொண்டிருப்பார் சொன்னா, இந்த வேளையில் தானே சுவாமி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே சுவாமி அவருடைய இருதயங்களை நீங்க தொடுங்க. பரிசுத்தாவியானவரே, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் மீதும் அவர் அதிகாரம் உடையவர் என்பதை ஆண்டவரே இந்த வேளையில் அந்த உள்ளங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சகல அதிகாரத்தையும் உடைய நீங்க ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவீங்க. அதை விசுவாசித்தவர்களாய் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, அசுத்தத்துக்குள் இருந்த எங்களை சுத்தத்திற்கு ஆண்டவரே பிரித்தெடுத்த தெய்வம் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தாரிடத்தில், எங்களுடைய ஜனத்தாரிடத்தில், எங்களுடைய தேசத்தாரிடத்தில் ஒரு சாட்சியாய் எங்களை நிலைநிறுத்துகிற தெய்வம் நீங்க என்பத இந்த ஒரு கனவு எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வேதனையோடு நோய்வாய்ப்பட்டு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, உன்னுடைய கல்வாரியின் சுகமளிக்கிற ரத்தம் அவருடைய உச்சந்தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஊடுருவி பாயும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பயத்தின் ஆவியினால் பிடிபட்டவர்களாய், ஐயோ என்னுடைய உயிர் போய்விடும், எனக்கு இப்படியாகிவிடும், அப்படியாகிவிடும் என்று சொல்லி பயத்தினால் தங்களுடைய உடல் சுகத்தை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் பலம், உம்முடைய அன்பு ஆண்டவரே, உங்களுடைய தெளிந்த புத்தி ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயத்தை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாய் நான் சபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பரிசுத்தாவியானுடைய ஆளுகை ஒவ்வொருவர் மீறும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
1: ஆமேன். அமேன். அமேன். நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டு விட்டது. அமேன். அவ்வளவாய் ஆழமான சத்தியம் அடங்கியது. வெளிப்பாடுகளோடு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அதிகாரம், அன்பு, சாட்சி, மீட்பின் வழி, மீட்பின் ஒளி அங்கே வெளிப்பட்டது. கல்லறையில் தான் இருந்தான், ஆனால் கல்லறைக்குள் இல்லை, அவன் அறிக்கவில்லை. ஆனால் அந்த இடத்திலேயும் கர்த்தர் இயேசப்பா தேடி போய் அவன் அவருக்கு தேவைன்னு நினைச்சார் பாருங்க. அந்த நினைவு பேரு அவர்தான் சர்வ வல்லவர் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரம் உண்டு என்பதை வெளிப்படுத்த அதிகாரம் பெற்ற எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு இன்னும் எழும்ப எழுப்ப